0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1947 பாத்ரபத மாதம் 5ஆம் நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

0: ஒருவன் ஆசையினை அடியோடு அழித்துவிட வேண்டும். அப்படி செய்தால் அவன் விரும்புகின்ற தவ வாழ்க்கை அவன் விரும்புகின்ற வழியிலேயே அவனுக்கு வந்து சேரும். குறள் எண் 367 அதிகாரம் அவா அறுத்தல்.
1: அவாவினை ஆற்றல் அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும்.
0: ஒருவன் ஆசையினை அடியோடு அழித்துவிட வேண்டும். அப்படி செய்தால் அவன் விரும்புகின்ற தவ வாழ்க்கை அவன் விரும்புகின்ற வழியிலேயே அவனுக்கு வந்து சேரும். குறள் எண் 367 அதிகாரம் அவா அறுத்தல்.
2: அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் காலை 5:55 ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில். இன்று இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று August 27 வியாழக்கிழமை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 புதிய காலை பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்று காலை 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 7:00 மதுர தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை செலாக, 7:25 நலமாய்வாளர், இதில் ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல்கள் தருகின்றார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கௌ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 மதுர தென்றல், 9:00 அரங்கிசை, இதில் டாக்டர் சுபகணேசன் அவர்களின் பாட்டு, எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்களின் வயலினிசை, ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்களின் மிருதங்கம். 10:00 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியாக பெயர் சொல்லும் ஏரிகள், உலக ஏரிகள் தினத்தை முன்னிட்டு மேனாள் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் தினகரன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகமுடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:30 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுர தென்றல், நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நேர்மும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை, இதில் எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை, 12:40 தமிழ் செய்திகள் சென்னைச்சலாக, 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என் உயிர் தோழி சென்னைச்சலாக, இதில் பாரம்பரிய சமையல் கலை குறித்து நேர்முகம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சமையல் கலை நிபுணர் அன்னபூர்ணி அவர்கள். உடன் உரையாடுபவர் உமா மீனா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி, தூத்துக்குடி வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:00 பகல் ஒலிபரப்பு, இனிதை நிறைவு பெற்று மாலை

5:27 குரல் அமுதம் 367 தொடங்கும் நிகழ்ச்சிகள், 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்துகள் டெல்லிஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்களில் இன்று என்னுயிர் கண்ணம்மா திரைப்படம். ஆறு 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று டெல்லிஞ்சலாக, 7:10 மாவட்ட செய்திகள், இதில் விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழர் செய்திகள் சென்னஞ்சல், இன்று 7:15 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னஞ்சலாக, இதில் பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர உள்ளார் கே செந்தில்குமார் அவர்கள். தண்ணீர்குளம் திருவள்ளூர் மாவட்டம், பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள் ஆகியன கேட்கலாம். இன்று படைப்பு சென்னை வானொலி நிலையம், 8:00 செய்தி அறிக்கை, 8:00 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம், குழந்தைகளுக்கான நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடக மலர் சென்னஞ்சலாக, இதில் சிவரஞ்சனி நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் பி ராமச்சந்திரன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சலாக, 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி வளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். நேயர்களே, இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள். நேரம் சரியாக காலை 5:59:55.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6 மணி. நேர்கள் அனைவருக்கும் புத்துணர்ச்சியோட்டும் உற்சாகமான மீண்டும் ஒரு அழகான காலை வணக்கம் சொல்லிக்கொள்வது நான் ஆர்ச்சிமுத்து, ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். நேர்களை, காலை சூரியனின் முதல் ஒளியோடு மனதை திறந்திடுங்கள். காற்றின் புத்துணர்வை ரசித்து முகத்தில் புன்னகையோடு நாளை வளவேற்போம். மனதில் தெளிவு, செயல்களில் உறுதி, வார்த்தைகளில் அன்பு, எண்ணங்களில் நம்பிக்கை என ஒவ்வொரு கணத்தையும் அழகாக வாழ்வோம். இன்று சந்திக்கும் ஒவ்வொரு தருணமும் ஒரு புதிய அனுபவம். உற்சாகமாக எழுந்து அமைதியாக நகர்ந்து மகிழ்ச்சியோடு நாளை வரவேற்போம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேயர்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு.
3: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: റേഡിയോ ലിസണേഴ്സ് ഒക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
4: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
5: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டி ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
1: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசுப்பா.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நேர்களே, இன்று காலை மணி 7:25 நாம் கேட்க இருக்கின்றோம் நமது வாழ்விற்கு ஆரோக்கியம் தரும் ஒரு அற்புதமான மருத்துவ நிகழ்ச்சியாக நலமாய் வாழ. இதில் சித்த மருத்துவம் பற்றிய தகவல்கள் தர உள்ளார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள். சித்த மருத்துவத்தில் உள்ள பயன்கள், அதனை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய ஆலோசனைகள் இன்று விளம்பர காத்திருக்கின்றது. நேர்களை தவறவிடாதீர்கள். இன்று காலை 7:25 நமது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு பயன்பெறலாம் நலமை வாழ நிகழ்ச்சி. சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: also issued similar numbers, including toll-free emergency number 1234, hotline number 1144, and tourist police number 9851-289-445 for help. The Embassy of India in Beijing also issued a helpline number 0086-185-1428-4905, which can also be contacted through WhatsApp. At least 50 of the Indians missing were pilgrims for the Kailash Mansarovar Yatra. Several states, including Uttar Pradesh and Kerala, have also issued helpline numbers. Besides Indians, missing tourists are from more than 24 countries, including US, Malaysia, UK, South Africa, Australia and the Netherlands. Foreign Minister of Nepal, Shishir Khanal, informed Parliament that 80 security personnel, including 44 Nepal Army personnel, have gone missing from various locations. The flood damaged 8 operational hydropower projects with a total capacity of 354 megawatt and 5 under construction projects located in Nuwakot and Rasuwa districts. 19 motorable bridges have been washed away. Prime Minister Narendra Modi will address the Khelo Inter dialogue today through video conferencing. Organized by Mera Yuva Bharat or My Bharat as part of the National Sports Day 2026 celebrations, the program will be conducted across the country with participation of youth at 2 colleges in every district across states and union territories. It will bring together sports, youth leadership, civic responsibility, volunteering, fitness and nation building on a common platform, providing a direct channel for young people to engage with the country's sporting ambitions while ensuring that their ideas and perspectives become part of the continuing conversation on India's youth and sports ecosystem. Government has commenced calibrated and targeted release of onions from the buffer stock to ensure adequate availability and moderate seasonal price pressures in the coming months. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution said that onion availability is comfortable to meet domestic demand in the coming months, as estimated production of onion for 2025-26 is over 307 lakh metric tons. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: இறை தொண்டு இறைவனுக்காக செய்யும் சேவையே இறை தொண்டு எனப்படும். இது கோயில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் தொண்டு செய்வதாகும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற திருமூலரின் சித்தாந்தம் மக்களிடையே நிலவுவதும் நாம் அறிந்ததே. தெய்வம் நீ என்று உணர் என்ற பாரதியின் கூற்றின்படி ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் இறைவன் வாசம் செய்கிறான். இருப்பினும் பொறாமை, கோபம், கள்ளத்தனம் உள்ள உள்ளத்தில் இறைவன் இருப்பதில்லை. அவரென்றால் எத்தகைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் என்ற வினா எழும்போது ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் என்று கண்ணதாசன் விடை கூறுகிறார். இத்தகு அன்புள்ளம் கருணை உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு செய்யும் தொண்டும் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். இறை அடியார்கள் அனைவரும் இறைவனுக்கு தொண்டு செய்து நீங்காத நற்பேரினையும் புகழினையும் பெற்று இன்றளவிலும் ஒவ்வொருவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இறை தொண்டு செய்கின்ற அடியார்கள் கோவிலை சுத்தம் செய்வது, திருவிளக்கு ஏற்றுவது, கோவிலுக்குள் தோட்டங்கள் அமைத்து மலர்களால் இறைவனுக்கு பூசை செய்வது போன்ற செயல்களை செய்து மகிழ்ந்தனர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதன் அடிப்படையில் இறைவன் வீற்றிருக்கின்ற திருத்தலங்களில் உழவார பணி செய்து இறை தொண்டு ஆற்றிய நாயன்மார் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசராவார். அவரை சோதிப்பதற்காக அவர் தூய்மைப்படுத்தும் இடங்களில் எல்லாம் பொன்னையும் மணியையும் இறைவன் குவித்த போதும் அவைகளை கண்ட அப்பர் பெருமான் அவைகளை கோவிலுக்கு வருகின்ற இறை அடியார்களின் கால்களை உறுத்தும் கற்களாக கருதி கூட்டி தள்ளிவிடுகிறார். இவரது உழவார பணியின் தொண்டினை மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கின் சேர்வாரும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்மண் தாளே சார்வான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாள திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் என்ற பதிகம் இறை தொண்டே அவரது கடமையாக இருந்ததனை சுட்டுகிறது. அப்பர் பெருமான் சிவாலயங்களிலும் அதனை சுற்றியுள்ள திருவீதிகளிலும் தூய்மை பணியினை செய்து இறை தொண்டு ஆற்றினார். மேலும் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் இறைவனை வணங்க வேண்டும் என்று திரு அங்கமாலையில் வலியுறுத்துகிறார். வைணவ அடியாரான பெரியாழ்வார் திருவள்ளிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து வடபெரும் கோயில் உடையானுக்கு பூமாலை சாற்றும் பணியினை செய்து வந்தார். பூமாலை

0: பூமாலையாலும் பாமாலையாலும் இறை தொண்டு செய்தார். பூமாலை கொண்டு நின்றால் போற்றி புகுந்தேன் நான். காமாலை கண்ணினோர்க்கு இனிய காட்சி போல் மாமாலை யானை வன்புதுவை பட்டபிரான் கோமாலை சொல்ல கேட்டு உகந்தருள் செய்யாயோ என்னும் பாசுரத்தின் வழி இறைவனே, உன் அழகிய திருவடிகளுக்கு அழகான பூமாலைகளை சாற்றி போற்றி துதித்து உன் திருவடிகளையே அடைக்கலமாக புகுந்தேன். காமாலை வந்தவர்களுக்கு எவ்வாறு இனிய நிறமாகிய கண் பார்வை கிடைக்கின்றதோ அவ்வாறே என் போன்ற அடியார்களுக்கு இனிய காட்சியாக இருக்கிறாய். பெருமை மிக்க திருமாலை உடையவனே, வளமிக்க திருவள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பாடிய இந்த தமிழ் மாலையை கேட்டு நீ மனமகிழ்ந்து எனக்கு அருள் செய்வாயாக என்று கூறுவதில் இருந்து அவர் பூமாலைகளால் செய்த கைங்கரியம் வெளிப்படுகிறது. அவனிடத்து கொள்ளும் ஆர்வமே பூவாகிறது. தொண்டரடி பொடியாழ்வார், ஆண்டாள் உள்ளிட்ட பிற அடியார்களும் இறைவனுக்கு இறை அடியார்களுக்கும் செய்யும் தொண்டே சிறப்பானது என்று தொண்டு செய்து சிறப்புற்றனர். நீதி நூல்கள் பிற உயிர்களிடத்து அன்பு காட்டுவதும் வறியவர்களுக்கு ஈவதும் உண்மையான இறை தொண்டாகும் என்கின்றன. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பிற உயிர்களிடத்து அன்பும் கருணையும் கொண்ட நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இருள் நிறைந்த நரகம் என்பது எப்போதும் இல்லை என்கிறது வள்ளுவம். திருமூலரும் அன்பே சிவம் என்கிறார். மற்ற உயிர்களிடத்து அன்பு காட்டுதலே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்பதனை இக்கூற்று வலியுறுத்துகிறது. இறை தொண்டு செய்யும் மனிதர்களிடம் அன்பு, கருணை, பணிவு, சிந்தனை தெளிவு, சமூக நலன் சார்ந்த எண்ணங்கள் உருப்பெறும். இந்த எண்ணங்கள் மனிதர்களை மேன்மையுடையவர்களாக மாற்றும். இந்த மேன்மை குணமுடையவர்கள் இறைவனுக்கு மட்டுமன்றி மனிதர்களுக்கும் சேவை செய்வர். ஏனெனில் தன்னலமற்ற மனித சேவை இறைவனை அடைவதற்கான திறவுகோலாக இருக்கிறது. பிறருக்கு உதவுவதும் உண்மை பேசுவதும் கோபத்தினை தவிர்ப்பதும் போன்ற நல்ல பண்புகளை நம்மிடம் வளர்த்து கொள்வதே இறைவனுக்கு செய்யும் சிறந்த தொண்டாகும். அவ்வியல்புகளை கொண்டு உண்மையான இறை தொண்டினை புரிவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:15 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, இந்த அற்புதமான காலை பொழுதை மேலும் பக்தி மனக்கமழச் செய்ய இதோ பக்தி மாலை.

நேரம் காலை 6:24:27 ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்திமாலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.

நடந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் மனம் மறந்திடம் முடிந்திடுமோ? நடந்ததெல்லாம் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் மனம் மறந்திடம் முடிந்திடுமோ? கர்பலா.

நடந்ததெல்லாம் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் மனம் மறந்திட முடிந்திடும். கர்பலா கூறும் தியாகமே கல்விலே மு

எல்லாம் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் மனம் மறந்திட முடிந்திடுமோ? நடந்ததெல்லாம் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் மனம் மறந்திட முடிந்திடுமோ?

0: கிடைக்கலையா?
1: நைட் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 10 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த உழவர்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் வழங்கும் மீன் அமில கரைசல் செய்முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மீன் அமிலம் என்பது மீன் கழிவுகள் மற்றும் மீன்களை நாட்டு சர்க்கரையுடன் சேர்த்து நொதிக்கச் செய்து தயாரிக்கப்படும் ஒரு சிறந்த இயற்கை உயிரி உரமாகும். இது பயிர்களுக்கு தேவையான தலைச்சத்து, அதாவது நைட்ரஜன் மற்றும் அமினோ அமிலங்களை வழங்கி தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் பூக்கும் திறனை அதிகரிக்கிறது. மீன் அமிலம் பயன்படுத்துவதால் இலைகளை பசுமையாகவும் செழிப்பாகவும் வளரச் செய்கிறது. வேர் வளர்ச்சியை தூண்டி செடியின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பூக்கள் நன்றாக பூக்கவும் காய்கள் மற்றும் பழங்கள் அதிகமாக உருவாகவும் உதவியாக இருக்கிறது. மீன் அமிலம் தயாரிக்கும் முறை, அதாவது மீன் கழிவுகள் மற்றும் நாட்டு சர்க்கரை சம அளவு, எடுத்துக்காட்டாக 1 கிலோ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிளாஸ்டிக் வாளியில் 1 அடுக்கு சர்க்கரை, 1 அடுக்கு மீன் கழிவு என மாறி மாறி வைக்க வேண்டும். வாளியை காற்று புகாதவாறு மூடி 30 முதல் 45 நாட்கள் நிழலில் வைக்கவும். நொதித்தல் முடிந்ததும் மீன் அமில திரவம் பயன்பாட்டிற்கு தயாராகிவிடும். இதனை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 முதல் 5 மில்லி லிட்டர் மீன் அமிலம் கலந்து செடிகளுக்கு தெளிக்கலாம். மீன் அமிலம் பயன்படுத்தி பயிர்களை செழிப்பாக வளரச் செய்வோம். தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்பத்தில் பழங்கள் மற்றும் பந்தல் காய்கறிகளை பறிக்க உதவும் பழப்பறிப்பான் கருவியை பற்றிய தகவல்கள். பழப்பறிப்பான் என்பது பழங்களை எளிதில் சேதாரமில்லாமல் பறிக்க பயன்படும் கருவியாகும். இதன் சிறப்பம்சங்கள்: சிறியதாக இருக்கும், எடை குறைவாகவும் இருக்கும். 5000 பழங்கள் பறித்தவுடன் கத்தியை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் பழங்களை சேதப்படுத்தக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. மரத்தின் உயரத்திற்கேற்றாற்போல பழப்பறிப்பானை மூங்கில் கம்புகளுடன் இணைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இக்கருவியை கொண்டு மா, கொய்யா, சப்போட்டா, எலுமிச்சை, சீதாப்பழம் மற்றும் பந்தல் காய்கறிகளை பாதுகாப்பாகவும் உடலை போன்ற காய்கறிகளை சேதாரமில்லாமல் பறிக்கவும் உதவுகிறது. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய கருவி. 60 முதல் 80% சேதார இழப்பை தடுக்கக்கூடியது. குறு சிறு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகிறது. இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உயர்ந்த உற்பத்தியை பெருக்குமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. ஒருங்கிணைந்த உர

0: மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: மண்வளம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரசாயன உரங்களை வந்து இன்றைக்கி போட்டோம் அதனால் வந்து நாளைக்கு வந்து மண்வளம் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்றது வந்து கிடையாது. 10 வருஷம் 5 வருஷம் வந்து தொடர்ச்சியாக ரசாயன உரங்களை வந்து கண்டினியூஸாக வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறப்ப நமக்கு மண்வளம் வந்து குறையுது. திருப்பியும் வந்து அந்த மண்ணை வந்து பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வரணும். பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா எப்படி? மண்ணில் வந்து நுண்ணுயிர்களுடைய கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தணும். ஏன்னா மண்ணில் நுண்ணுயிர்கள் வந்து இருந்தால் தான் வந்து அந்த கட்டமைப்பு இருந்தால் தான் இயற்கையே வந்து சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கால அவகாசம் வந்து கண்டிப்பாக தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆகலாம், இல்லை 2 வருஷம் ஆகலாம். ஸோ அது எதை பொறுத்துன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இடுபொருட்கள். நீங்கள் வந்து ரசாயன உரங்களை ஃபுல்லாக தவிர்த்துட்டு ஃபுல்லாக வந்து இயற்கை உரங்களே வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மண் வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து மாறிடும். அது மண்ணில் வந்து அந்த நுண்ணுயிரினுடைய கட்டமைப்பு வந்து நல்லா வந்து மேம்படும். அப்போ என்னாகும், உங்களுக்கு மண்ணினுடைய அமைப்பு வந்து மாறிடும், மண் வந்து பழைய நிலைமைக்கு மாறிடும். ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுன்றது இருக்கு இல்லைங்களா? ஸோ அது அந்த 2 வருஷம் ஆகுன்றது விவசாயிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நான் இயற்கை முறையில் பண்ண எனக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்பட்டுருச்சு, அதனால வந்து நான் திருப்பியும் வந்து நான் ரசாயன முறைக்கே வந்து நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க. நம்ம அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா வந்து இதுக்காக தான் வந்து ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைன்ற ஒரு தொழில்நுட்ப முறையை வந்து கொண்டு வந்தாங்க. ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைனா என்னன்னா வந்து இயற்கை உரங்கள், ரசாயன உரங்கள், உயிரி உரங்கள். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு பண்ணுறது தான் வந்து ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் வந்து ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறை. இன்னைக்கு காலகட்டத்தில் இது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நிறைய விவசாயிகள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறையில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்களை வந்து நம்ம போடணும். ஸோ இயற்கை உரங்கள்னு எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா வந்து மாட்டு சாணம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோழி எரு இது எல்லாமே வந்து இயற்கை உரங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாக்கு வகைகள்னு சொல்லுவோம் ஸோ பின்னாக்கு வகைகள்னா வந்து வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இது எல்லாமே வந்து இயற்கை உரங்கள் தான் மாட்டு சாணன்றது வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரம்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயத்துக்கு அடிப்படையான ஒன மாட்டு சாணத்துல அந்த தொழு உரத்துல வந்து இருக்கு. அதே மாதிரி விவசாயிகள் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க எந்த ஒரு விவசாயம், அதாவது எந்த ஒரு பயிர் வந்து சாகுபடி பண்ணாலையும் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஏக்கருக்கு 5 டன் வந்து தொழு உரம், மாட்டு சாணம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த தொழு உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு 5 டன் வந்து கண்டிப்பா வந்து மண்ணில் வந்து போடணும். மாட்டு சாணம்ன்றது வந்து அடிப்படையான வந்து ஒரு மண்ணுக்கு. ஏன் வந்து இதை சொல்றோம் அப்படின்னா வந்து மாட்டு சாணம் தொழு உரத்துல வந்து அந்த 16 சத்துக்களுமே ஈக்குவலா கலந்துருக்கு. ஸோ அதே போல இன்னொன்று என்னன்னா வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிரில் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து இந்த தொழு உரம் வந்து தேவை. ஏன்னா வந்து இப்போ ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ்கிறான் அப்படின்னா வந்து இப்படியான தேவைகள்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இருந்தால் தான் வந்து ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ முடியும். ஒரு மனிதன் உயிர் வாழ அடிப்படை தேவை வந்து என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு உணவு, உடை, இருப்பிடம். ஃபஸ்ட்டு வந்து உணவு தான் தேவைப்படுது. நமக்கு மனிதனுக்குன்னு இல்லை, எந்த ஒரு உயிரினம் வந்து உயிர் வாழணுனாலே வந்து கண்டிப்பாக வந்து உணவு தேவை. ஸோ அதே போல் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா வந்து அதுக்கும் உணவு தேவை. ஸோ அதுக்கு வந்து உணவு என்னென்னா வந்து நம்ம தொழு உரம் மாட்டு சாணம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்து சாப்பிட்டு தான் வந்து அந்த நுண்ணுயிர்கள் வந்து உயிர் வாழும். அதனால தான் வந்து நம்ம மாட்டு சாணம் போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிரோட எண்ணிக்கை வந்து பெருக ஆரம்பிக்கும், பெருகி நிறைய சத்துக்களை வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ மாட்டு சாணன்றது வந்து கண்டிப்பாக வந்து விவசாயத்துக்கு அடிப்படையான ஒன்று. இன்றைய காலகட்டத்திலையும் இல்லை ஃபியூச்சர்லையும் வந்து வருங்காலத்துலேயும் வந்து விவசாயிகள் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம், அதாவது 3/4 மக்குன தொழு உரத்தை வந்து கண்டிப்பாக வந்து மண்ணில் வந்து போடணும். கண்டிப்பாக வந்து உழவு வந்து ஒரு 2 டைம் வந்து போடுவோம். ஃபஸ்ட்டு உழவு போட்டுட்டு 2வது உழவு வந்து போடுவோம். ஸோ முதல் உழவு போட்டுட்டு மாட்டு சாணத்தை வந்து மண்ணில் போட்டுட்டு 2வது உழவு போட்டீங்கன்னா மண்ணில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த மாட்டு சாணம் ஃபுல்லாக வந்து பரவிடும். அப்போ வந்து ஈக்குவலாக பரவின அப்புறம் உங்களுக்கு வந்து மண்ணினுடைய வளம் வந்து மேம்படும். ஸோ இதுதான் வந்து இயற்கை உரம்னு சொல்லுவோம்.

0: இதுவரை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
1: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
2: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
1: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்
2: என்ன
1: கேளுங்கள். வாழ்த்துக்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். விளையாட்டு, தலைமை பண்பு, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடனான இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஹவுரா, சென்னை மும்பை, சென்னை தில்லி உள்ளிட்ட 7 முக்கியமான வழித்தடங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழித்தடங்கள் 11,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றும் நாட்டின் மொத்த ரயில் போக்குவரத்தில் பெரும்பகுதி இந்த வழித்தடம் வழியாக நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழித்தடங்களை நான்கு வழிப்பாதைகளாக மாற்றுவதன் மூலம் அதிகரித்து வரும் ரயில் போக்குவரத்தை திறமையாக கையாள முடியும் என்றும் ரயில்களின் இயக்கத்தை மேலும் மேம்படுத்த முடியும் என்றும் ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வரும் செய்திகளை அறிந்து தாம் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்துள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்ல உயரதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை

0: தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
1: போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல, நேபாளத்துலதான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, இப்ப இதுவரைக்கும் சேஃபானதுலயும் அவங்க பேர் வரல, அந்த மிஸ்ஸிங்லயும் பேர் வரல. நேத்து பேசின வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டாங்க, நேபாளத்துல இருந்து பேசினாங்க வாய்ஸ் மெசேஜ், அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவே முடியல. எங்களுக்கு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியணும், சேஃபா எங்களுக்கு பத்திரமா எங்க கையில கொண்டாந்து ஒப்படைக்கணும், உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்.
0: இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பெருவெள்ளத்தில் 60 தமிழர்கள் உட்பட 400 மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போனதாக வெளியாகியுள்ள செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் தண்ணீரை திறந்துவிட உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அணையின் நீர் இருப்பை பொறுத்து 45 நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால நெல்லகங்களை பயிரிட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குமாறு வேளாண் துறையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஆர் என் மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி சுகந்தி ஆகியோர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் அவர்களது பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 3 இப்பதவியை அவர்கள் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா காமினேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹர்வ் டெல்ஃபின் கூறியுள்ளார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக திரிபுராவில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை ஆய்வு செய்வதற்காக அறிவுரைக் கழகத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஏற்கனவே உள்ள காப்பீட்டு அட்டைகளையே பயனாளிகள் பயன்படுத்தி சிகிச்சை பெறலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 10,000 வீடுகளில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக 15 ஐஏஎஸ் அதிகாரிகளை மாநில அரசு நியமித்துள்ளது.

விளையாட்டுச் செய்திகள். கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை 19-9 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எய்ன் யோ இங்கியை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ராணி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எகிப்தின் முகமது எல்ஷெர்மினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ராணியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
3: ஊதிய பலூனை தலையில் தேய்த்த பிறகு காகித துணுக்குகளுக்கு அருகில் கொண்டு சென்றால் அந்த காகித துணுக்குகள் கவர்ந்தெழுக்கப்படுவதை பார்த்திருப்பீர்கள். தலையில் தேய்க்கும் போது நமது முடியிலிருந்து சிறிதளவு எலக்ட்ரான்கள் பலூனின் மேற்பரப்புக்கு செல்வதால் அது எதிர்மின் தன்மையை பெறுகிறது. எதிர்மின் தன்மையுள்ள இந்த பலூனை காகித துணுக்குகளுக்கு அருகில் கொண்டு செல்லும் பொழுது காகிதத்தின் நேர்மின் துகள்கள் பலூன் ஈர்ப்பதால் ஈர்ப்பு விசை ஏற்படுகிறது. ஒன்றுக்கு மற்றொன்று தொடாமலேயே இந்த விசை ஏற்படுவதால் இதை மின்தூண்டல் நிகழ்வு எலக்ட்ரோஸ்டேட்டிக் இண்டக்ஷன் என்கிறோம். அதேபோல் பழைய மாடல் கேத்தோடு கதிர் டிவிக்கு அருகில் செல்லும்போது நமது கையில் உள்ள முடிகள் அதை நோக்கி ஈர்க்கப்படுவதை பார்த்திருப்பீர்கள். இதுவும் ஒரு மின்தூண்டல் நிகழ்வுதான். ஆச்சரியப்படும் விதமாக இயற்கையின் மிக முக்கிய உயிரியல் நிகழ்வான மகரந்த சேர்க்கையும் கூட ஒரு மின்தூண்டல் நிகழ்வு என்று சமீபத்திய ஆராய்ச்சிகள் கண்டறிந்திருக்கின்றன. குறிப்பாக பிரிஸ்டல் பல்கலைக்கழக அறிஞர்களின் ஆராய்ச்சி முடிவு ஜேர்னல் ஆஃப் ராயல் சொசைட்டி இன்டர்ஃபேஸில் வெளியாகி ஒரு புதிய வாசலை திறந்திருக்கிறது. பூச்சிகளும் நேர்மின்தன்மை அடைகின்றன. ஆம், வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள், அந்து பூச்சிகள் பறக்கும்போது அதன் இறக்கைகள் மிக வேகமாக அசைகின்றன. இதில் காற்று மூலக்கூறுகளோடு மோதி உராய்வு விசையின் மூலமாக இறக்கையிலிருந்து எலக்ட்ரான்கள் எளிதில் வெளியேறுவதால் இப்பூச்சிகள் நேர்மின்தன்மையை பெறுகின்றன. இப்போது பூச்சிகளுக்கு அருகில் செல்லும்போது இந்த நேர்மின்தன்மை மகரந்த தூள்களை எதிர்மின்தன்மை அடைய வைக்கிறது. எதிர்மின்தன்மை அடைந்த மகரந்த தூள்கள் வண்ணத்து பூச்சிகள் தேனீக்களின் நேர்மின்தன்மையால் ஈர்க்கப்பட்டு அவற்றின் உடலில் ஒட்டி கொள்கின்றன. ஒரு வண்ணத்து பூச்சியோ தேனியோ பூவில் வந்து அமர்ந்து தேனை உறிஞ்சும் போது மகரந்த தூள்கள் அதன் மீது ஒட்டி கொள்வதால் இப்போது அந்த பூவில் மகரந்த தூள்களின் அளவும் குறைந்திருக்கும். அதேபோல் தேனின் அளவும் குறைந்திருக்கும். இப்போது அடுத்த வண்ணத்து பூச்சி அதே பூவிற்கு செல்லும் பொழுது மிக குறைவான ஈர்ப்பு விசையை உணர்வதால் உடனே அடுத்த பூவிற்கு தாவுகிறது. இதன் மூலம் நேர விரயம் தவிர்க்கப்படுகிறது. மகரந்த சேர்க்கை மிகவும் திறனுள்ளதாக நடைபெறுகிறது. இது உயிரியல் துறையில் நிலைமின் சூழலியல் என்கிற புதிய ஆராய்ச்சி துறையை திறந்திருக்கிறது. இயற்கையை புரிந்து கொள்ள இயற்பியல், வேதியியல், சூழலியல் என பல்வேறு துறைகள் ஒன்றோடு மற்றொன்றாக இணைந்து இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது. வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள், அந்து பூச்சி இனங்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம், அதாவது மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுவதை தவிர்த்து வருவதாக யோசிப்போம். இந்த உலகத்தில் அடுத்த நிலை கருவுறுதல், பிஞ்சாதல், காயாதல், கனியாதல், கனியிலிருந்து விதை பரவுதல் மூலம் பூமியில் தாவர இனங்கள் முளைத்தல், காடுகள், வளங்கள் உருவாதல் என இத்தனை செயல்களும் தடைபடுமா?

0: ஆம், இந்த பூச்சி இனங்களின் செயல்பாடுகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதாக ஆராய்ச்சிகள் வாயிலாக அறியலாம். நவீன விவசாயம் போர்வையில் இயற்கை விவசாயத்தை குறைத்து புறந்தள்ளி விட்டு நவீன செயற்கை விவசாயத்தை இந்த உலகம் கையில் எடுத்துள்ளது. கால்நடை சாணங்கள், பசுந்தலை உரங்கள், மண்புழு உரங்கள் இவற்றுக்கு மாற்றாக விவசாயம் மாற்றுப்பாதையில் செல்கிறது. இதில் பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை தைலம், பூச்சிக்கொல்லி திரவம் போன்ற இயற்கை பூச்சிக்கொல்லிக்கு மாற்றாக தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகள், மகரந்த சேர்க்கை தூதுவர்களான வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள், அந்துப்பூச்சி இனங்களின் வாழ்க்கை சுழற்சி இனப்பெருக்க முறைகள் பாதிப்பிற்கு உள்ளாக்குகிறது. மயக்க நிலையிலேயே செல்லும் பாதை தடம் மாறி அதன் உயிர் வாழும் நாட்கள் லைஃப்ஸ்பான் ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. இயற்கை அளித்த இந்த அழகு வரம் மனிதர்களின் பேராசையால் அளிக்கப்பட்டு மீட்டெடுக்க முடியாத நிலைக்கு சென்றுவிட்டது. ஆனால் இன்னும் என் மன கண்களில் சிறுவயதில் நான் கண்டு உண்டு மகிழ்ந்த மலர்களும் மலைகளும் கனிகளும் நிறைந்த மரங்களும் காட்சியளிக்கின்றன, அடிக்கடி கனவிலும் வருகின்றன. என் இளம் வயது என்னப்படியே தற்போது நான் இருக்கும் வீட்டை சுற்றிலும் என்னால் இயன்ற அளவு மலர் செடிகளையும் பல மரங்களையும் காய் கறிகளையும் வளர்ப்பதன் மூலம் வண்ணத்து பூச்சிகளும் தேன் சிட்டு, தவிட்டுக்குருவி, செம்போத்து, மைனா, காட்டுப்புறா போன்ற பல வகை பறவைகளின் செல்ல தொந்தரவுகளுடன் தேனி, குளவி, பூனைகளின் அன்பு தொல்லையிலும் ஆட்கொள்ளப்பட்டுள்ளேன். இயற்கையோடு இயைந்து வாழ்வோம், அதுதான் இயல்பானது இல்லையா?
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ். காளிதாஸ் அவர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி மார்னிங் நேர்களே. புதிய காலை, புதிய நம்பிக்கை, புதிய முயற்சி, இன்றைய நாள் எல்லாருக்குமே நிச்சயமா நல்ல நாளாக அமையும். அது மட்டும் இல்லைங்க, உங்களை நம்புங்க, உங்கள் முயற்சியை நம்புங்க, ஆட்டோமேட்டிக்காக வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்ற தன்னம்பிக்கை வரிகளோட மதுரை தென்றல் நிகழ்ச்சியை தொடங்கிடலாம் நேயர்களே. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் தர ரெடியாக இருக்கேன் நான், உங்கள் சுந்தரி. கேட்டுட்ருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மாத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல்.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலே அருமையான பாடலா கேட்டு முடித்தோம். சின்ன தாயி திரைப்படத்துல இருந்து கே ஜே யேசுதாஸ் ஸ்வர்ணலதா குரல்ல இளையராஜா இசையில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:07. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல். நிகழ்ச்சியில அடுத்ததா இன்னொரு ஏரிக்கரைய கேட்டலாமா? துரல் நின்னு போச்சு திரைப்படத்துல இருந்து கே ஜே யேசுதாஸ் குரல்ல இளையராஜா இசையில பாக்யராஜ் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த துரல் நின்னு போச்சு திரைப்படத்துல இருந்து அருமையான ஏரிக்கரை பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. காற்றலைகளில் இணைந்திருக்கிறீர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழியும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழியும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலைய பாப்போம்.
1: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலிவரு,
1: வீட்டுல இருக்க குப்பையை ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

தர்மா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:14. மதுரத்தன்றால் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நேர்களை இனி கேட்கலாம் 7:15 தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. மேலும் 750 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களில் 133 பேர் இந்தியர்கள் என்று தெரியவந்துள்ளது. திபெத் பகுதியிலிருந்து உருவான இந்த திடீர் வெள்ளம் மத்திய நேபாளத்தின் பல நகரங்களையும் கிராமங்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. பல முக்கியமான பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 12 நீர்மின் திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 8:37 மணிக்கு திபெத் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதற்கு 3 நிமிடங்களுக்கு பிறகு திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் காரணமாக பனிப்பாறை ஏரி உடைந்து பெருமளவில் தண்ணீர் வெளியேறி இருக்கலாம் என்றும் அதுவே திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஹெண்டே ஆற்றில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீர்மட்ட உயர்வு காரணமாக கோஷி ஆற்றின் வழியாக பெருமளவு வெள்ளநீர் திரிசூலி ஆற்றுக்குள் புகுந்ததாக நேபாளத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. அதன் பின்னர் ஆற்றின் நீரோட்டப் பாதையில் வெள்ளம் வேகமாக பாய்ந்து பல மாவட்டங்களை சூழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவு வரை பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் வெள்ளத்தில் 157 பேர் உயிரிழந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 500 மேற்பட்டோரை கண்டுபிடிக்கும் பணியில் இராணுவத்தினரும் பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தை ஒட்டியுள்ள சீன பகுதியில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 265 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனை சீன அரசின் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இதுவரை சுமார் 100 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 30 பேர் காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேபாளத்திற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். இந்திய பிரதமர் தெரிவித்த ஆதரவு மற்றும் மனிதாபிமான உதவிக்காக நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஏற்கனவே நேபாளத்திற்கு முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் காணாமல் போன அல்லது

0: சிக்கித் தவிக்கும் இந்தியர்களுக்கு உதவுவதற்காக அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. நேபாள சுற்றுலா வாரியமும் உதவிக்கான தொலைபேசி எண்களை வெளியிட்டுள்ளது. கட்டணமில்லா அவசர உதவி எண் 1144 மற்றும் 9851289445 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன இந்தியர்களில் குறைந்தது 50 பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் என்று தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் தங்களுக்கான தனி உதவி எண்களை வெளியிட்டுள்ளன. இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தவிர அமெரிக்கா, மலேசியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு இடங்களில் பணியில் இருந்த 80 பாதுகாப்பு படையினர் காணாமல் போயுள்ளதாக நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் வெள்ளத்தால் செயல்பாட்டில் இருந்த 8 நீர்மின் திட்டங்கள் சேதமடைந்துள்ளன. 19 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. நேபாள ராணுவம், காவல் படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து வந்த வெள்ள நீர் பீகார் மாநிலத்தில் உள்ள கண்டக் தடுப்பணை அடைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ளநீரின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பணையின் 36 மதகுகளும் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாள எல்லையை ஒட்டியுள்ள பீகாரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மேற்கு சம்பரான் மாவட்டத்தில் இந்த தடுப்பணை அமைந்துள்ளது. நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி தடுப்பணையிலிருந்து சுமார் 1.5 லட்சம் கனஅடி நீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டது. அணையிலிருந்து சமீபத்தில் வெளியேற்றப்பட்ட அதிகபட்ச நீர் இது என்றும் வெள்ளநீரின் அளவு மெல்ல குறையத் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் தாக்கம் நமது நாட்டின் எல்லையோர பகுதிகளிலும் ஏற்படக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் உள்ள உள்ளூர் நிர்வாகங்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படை மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் இருக்க அவர் அறிவுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவு மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா நேபாளத்துடன் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். கோவா விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகள் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர், சுதந்திரத்தை விரும்பும் ஒரு சமூகம் என்றென்றும் அடிமையாக இருக்க முடியாது என்று கூறினார். கோவாவின் விடுதலைக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் பாடுபட்டனர் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். கோவா விடுதலை போராட்டம் என்பது ஒரு பகுதியை விடுவிப்பதற்கான போராட்டம் அல்ல, அது தேசிய உணர்வுக்கான போராட்டம் என்றும் அவர் கூறினார். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளும் தலைமுறையால் மட்டுமே எதிர்காலத்தை சரியாக வழிநடத்த முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வரும் மாதங்களுக்கு தேவையான வெங்காயம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு வெங்காய உற்பத்தி 307 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் குடியேற்ற விசா விண்ணப்பங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க அரசின் நலத்திட்ட உதவிகளை சார்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு விசா வழங்குவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய அமெரிக்கர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பொது நலத்திட்ட உதவிகளை எதிர்காலத்தில் குடியேறுபவர்கள் சார்ந்திருப்பதை தடுப்பதே இதன் நோக்கம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிரீன் கார்டு வழங்குவதற்கான விதிமுறைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. H1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணமாக 1,03,285 அமெரிக்க டாலர் வசூலிக்கும் புதிய

திட்டத்தை ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் முன்மொழிந்திருந்தது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஈன் யோ இங்கை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ரானி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட்கணக்கில் எஹிதீன் முகமது எல்ஷர்மினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில்

மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள்.
3: நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. நாள் 2 அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை நம்ம வந்து வெளியேற்றணும், அதாவது நம்ம மோஷன் போகணும். வாரம் 2 அப்படிங்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மாதம் 2 அப்படிங்கிறது 2 தடவை தான் ஃபேமிலி லைஃப்லேயே இருக்கணும்னு சொல்கிறாங்க. வருடம் 2 நம்மளோட குடலை சுத்தம் பண்ணுறதுக்கான, அதிகமாக வந்து மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் மப்பும் மந்தாரமாக இருக்கிற ஒரு சமயங்களில் நம்ம செல்ஃபாக க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு இந்த பேதி மருந்துகள் சித்த மருத்துவர் கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம முதல் நாள் நைட் எடுத்துக்கலாம், அல்லது காலையில் நாம் சுக்கு கஷாயத்தோட இல்லை சுக்குமல்லி காஃபி அந்த கஷாயம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அதில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அன்னைக்கு மட்டும் பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிடக்கூடாது, மாமிசம் இது வந்து வருடத்துக்கு 2 முறை தான் பேதி மருந்து எடுத்துக்கணும்.
4: இப்படி நம்ம வாழ்க்கை முறைகள் அப்படின்னு பார்க்குறப்போ அடிப்படையான விஷயங்கள், யோகா பண்றது, விளையாடுறது, இதெல்லாம் எந்த மாதிரியா உதவுது மனுஷனுக்கு?
3: சித்த மருத்துவம் பார்க்குற எல்லா டாக்டர்ஸும் யோகாசனத்தை கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த உடற்பகுதிகளில் இருக்கிற நோய்க்கேற்ப, ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு இன்னைக்கு பரவலாக இருக்கிறது இடுப்பு வலி, சயாட்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இடுப்புலேருந்து வலி ஆரம்பித்து காலோட இப்போ கடைசி பகுதி வரைக்கும் இருக்கும். இந்த வலிக்கு அப்போ காலில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ரத்த ஓட்டத்துக்காக நிறைய ஆசனங்கள் இருக்கு, சர்வாங்காசனா, ஹலாசனா, நடைப்பயிற்சி, இதெல்லாம் பண்றப்போ நம்மளோட உடம்புல இருக்க நோய்க்கேற்ப இடுப்பு வலி இல்லாத பெண்களே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பால் எடுக்கிறது இல்லை, கால்சியம் அளவு ரொம்ப குறைவா இருக்கு அவங்க உடம்புல, வெயிலில் போறதே இல்லை பாதி பெண்கள், ஏசியிலே இருக்காங்க. அப்போ கால்சியம் எப்படி உற்பத்தி ஆகும்? வெயிலில் போனாதான் நம்ம உடம்பு கால்சியத்தை உற்பத்தி பண்ணும். அப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் தான் எடுக்க வேண்டியிருக்கு. கால்சியம் டேப்லெட்ஸ் போடுறோம், இருந்தாலும் இயற்கை மாதிரி எதுவுமே வராது. நாம என்னதான் வந்து மாற்றம் ஏற்படுத்தினாலும் இயற்கையை போல வராது. அதனால டெய்லி காலையில் இளவயில ஒரு 15 நிமிஷம் நடந்து கொடுக்கறது கால்சியம் உற்பத்தி, நம்ம பாடியே வந்து நமக்கு தேவையான கால்சியத்தை உற்பத்தி பண்ணிடும். இந்த மாதிரி யோகாசனத்தில் ஃபேஸ் யோகா நிறைய இருக்கு. நீங்கள் டெய்லி ஒரு 40 வயசுக்கு மேலே பாடி வந்து நம்மளோட வயோதிகம் ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லலாம். 50ல் பெண்களுக்கு மாதவிடாய் நிற்கிற காரங்களில் எப்போவுமே இப்போ நமக்கு பிறப்பு இறப்பு நம்ம கையில் கிடையாது, அது நமக்கு கடவுள் கொடுக்கறது. ஆனால் பிணி மூப்பு இது நாமளாக தான் ஏற்படுத்திக்கிறோம். மூப்பு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். முதுமை அப்படிங்கிறது வர எப்போ நமக்கு இளமைன்னு ஒரு பருவம் இருக்கோ முதுமைங்கிற பருவம் கண்டிப்பாக, ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிறோமா? நிச்சயமாக நம்ம மனசு அதை ஏற்றுக்க மறுத்துக்குது. அப்போது இந்த முதுமை வராமல், அதாவது ஒரு 10 வயசு நம்ம எங்கே காமிக்கணும், எங்கே காமிக்கணும் கூட இல்லை, நாம் ஹெல்தியாக இருக்கணும், ஒரு 60ல் நாம் 40 மாதிரி இருக்கணும் அப்படின்னா யோகாசனம், உடற்பயிற்சிகள் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் வந்து உடம்புல ஹார்மோன்ஸோட வேலை பார்க்குது. இப்போ சிலருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் இன்னைக்கு தைராய்டு டேப்லெட்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 20% மெம்பர்ஸ் போடுறாங்க. இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா

0: உடம்புல அயோடைன் லெவலில் பிரச்சனை இருக்குது. இந்த அயோடைட் உப்பு சாப்பிட்றதுனாலையும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. கரெக்டாக நீங்கள் யோகாசனம் பண்ணீங்க அப்படின்னா, மச்சி ஆசனம், சர்வாங்காசனம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா தைராய்டு பிரச்சனை நிச்சயமாக இருக்காது. அதே மாதிரி சுகர் ப்ராப்ளத்துக்கு, டயாபிட்டிஸ்க்குமே வந்து தனுராசனம் அப்படின்னு நிறைய இருக்குது. நம்ம உடம்பை வந்து வளைவு தன்மைக்கு கொண்டு வர்றதே இல்லை, உடம்பை வளைக்கிறதே இல்லை. இடுப்பை வளைச்சி நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மாவாட்டினோம், அம்மியில் அரைச்சோம், இன்றைக்கி நமக்கு கிரைண்டரும் மிக்சியும் தான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குது. அப்போ உடம்புக்கான எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும். எப்படி நம்ம உடம்பை வளைக்கிறது? இந்த யோகாசன முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி இதெல்லாம் நம்ம பண்ணுறப்ப நம்மளோட உடல் உறுப்புகள் ஃபஸ்ட்டு கரெக்டாக வே அந்தந்த ஹார்மோன் அந்தந்த லெவலில் சுரக்கும், நம்மளோட பாடியும் இளமையாக இருக்கும்.
1: ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள்.
2: நேரம் 7:30, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் என்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: அசோகவனத்தில் ஒரு மரத்து மேலே அனுமார் உட்காந்துருக்கிறார். சீதையை பார்க்கறதுக்காக ராவணன் வரான், என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். நதியின் பிரவாகம் இருக்கே, அது போனது போனது தான், இளமையும் அப்படி தான், போனால் திரும்பி வராது. உன்னோட யவ்வனத்தை ஏன் இப்படி வீணாக்கிக்கிட்டு இருக்கிற? என்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறான். இந்த தகாத வார்த்தைகளை கேட்டதும் யாருக்குமே கோபம் வர்றது இயல்பு. ஆனால் சீதை வந்து ஒரு துரும்ப அவன் முன்னாடி போட்டு புன்சிரிப்போடு அவனுக்கு பதில் சொல்கிறதாக வால்மீகி எழுதியிருக்கிறாராம். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம். இந்த சமயத்தில் சீதை முகத்தில் புன்சிரிப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த சந்தேகத்தை பக்தி பிரசங்கம் பண்ணுற ஒருத்தர் தீர்த்து வைக்கிறார். எப்படி தெரியுமா? சீதா கல்யாணம் நடந்த சமயத்தில் பரமசிவனுக்கு அழைப்பு அனுப்பலையாம். ஏன் தெரியுமா? அட்ரஸ் கிடைக்கல. அவர் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சா, எந்த விலாசத்துக்குன்னு பத்திரிகை அனுப்ப முடியும். அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்துட்டாங்களாம். அதனால் பரமசிவன் சும்மா இல்லை, பத்திரிக்கை வரலைன்னா கூட பரவாயில்ல, சீதைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டார், உடனே வந்து சேர்ந்துட்டார். ஆனால் பாருங்கள், அவர் வந்து சேர்றதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மணமக்கள் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பரமசிவன் வந்து சேர்ந்தார். உடனே ராமரும் சீதையும் அவர் காலில் விழுந்து வணங்கினாங்க. சீதை வந்து பரமசிவனை பார்த்து, நீங்கள் எங்களுக்கு ஒரு பரிசும் கொடுக்க வேணாம், தங்களுடைய ஆசி மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னாங்களாம். ஏன் பரிசு வேணாம்னு சொல்கிற? என் கையில் ஒரு பொருளும் இல்லையேங்கிறத பார்த்துட்டு அப்படி சொல்கிறியா அப்படின்னு கேட்டாராம் பரமசிவன். அப்படி தான் வச்சுங்களேன், உங்களுக்கு வீண் சிரமம் வேண்டாமேங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம் சீதை. அப்படிலாம் நினச்சிடாத, என்கிட்ட மிக உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குது, அதை உனக்கு நான் பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னாராம். அது என்னன்னு கேட்டிருக்காங்க, என்னுடைய புன்சிரிப்பு அப்படின்னாராம். அது எப்படி விலை உசந்த பொருளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் ஆகாது, என்னுடைய சிரிப்பை கண்டு தான் திரிபுரம் எரிஞ்சுது தெரியுமா, அதை உனக்கு பரிசாக கொடுக்குறேன்னார். இப்படி அப்போ வாங்கின அந்த பரிசு தான் இன்றைக்கி அசோக வனத்தில் சீதைகிட்ட இருந்தது. ராவணனுக்கு முன்னாடி ஒரு துரும்பை போட்டுட்டு சீதை வந்து புன்முறுவலோடு பதில் சொன்னதாக எழுதியிருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக. அந்த சிரிப்பு திரிபுரத்தை எரிச்சுது, இந்த சிரிப்பு இலங்கை எரிக்க போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் சீதை முகத்தில் சிரிப்பு தெரிஞ்சுது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் நம்ம பெரியவர். ஆக கூடி சிரிப்பில் கூட எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். நம்மால் ஒருத்தரே ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக முகத்தில் புன்முறுவலோடு வந்துக்கிட்டு இருந்தார். என்ன சார் விஷயம், உங்கள் முகத்தில் தெரிகிற அந்த புன்முறுவலுக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்டோம். வைக்கோல் போர் தீ பிடிச்சி எரியுது சார், அதுதான் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். என்ன சார் இது, அதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க, உடம்பு பதற வேணாமா அப்படின்னு கேட்டோம். எதுக்கு சார் பதறணும், எரியிற வைக்கோல் போர் என்னது இல்லைங்க, எடுத்து விட்டு காரணது அப்படின்னார்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம்.

0: மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1800 420 2233.

வணக்கம் வணக்கம் வணக்கம், குட் மார்னிங் நேயர்களே. உற்சாகமான இந்த காலை நேரத்துல மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனை வரிகள் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. அதாவது, நம்ம வாழ்க்கையில ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சிரிப்பும் மௌனமும் தாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைச்சிடும், சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை தீர்த்திடும். ஸோ கீப் ஸ்மைலிங், கீப் ஆன் ஸ்மைலிங்னு சொல்லிட்டு இன்னைக்கு மதுர தென்றல் நிகழ்ச்சியாக ஸ்டார்ட் பண்ணுறது உங்க சுந்தரி. இன்றைக்கி மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷலான சாங்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்களா? ஒவ்வொரு சாங்ஸுக்கும் முன்னாடியும் சின்ன சின்ன அப்படின்னு ரெண்டு சின்ன அப்படின்ற வார்த்தைகள் வந்து கோர்வையாக வரும் அப்படின்ற பாடல்கள் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க போகிறோம். இந்நேரம் உங்கள் மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருக்கோம், என்னென்ன பாடல்கள் தான் வரப்போகுது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருங்க. முதல் பாடல் கேட்டலாமா? மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் குரலில் பாடல். ஒலிக்கும் நேரம் 7:36.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்ததா சின்ன சின்ன என்ன பாடல் வருதுன்னு யோசனை பண்ணியிருப்பீங்க. செந்தர பாண்டே திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு சின்ன சின்ன பாடல் வந்துகிட்டே இருக்கு. மனா மற்றும் ஸ்வர்ணலதா குரலில், தேவா இசையில், வாளி வரிகளில் பாடல் கேட்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து
0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 7:50 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்ததா சந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரல்ல பாடல் கேட்கலாமா?

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 7:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரத்தென்றல். இன்னைக்கு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில சின்ன சின்ன அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பீங்க. நீங்க யோசனை பண்ண சாங்ஸ் எல்லாம் வரிசையா வந்துகிட்டே இருக்கா. அந்த வகையில ஒன்ஸ் மோர் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டுலாமா?

0: Tréveil.
1: உண்மையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது

0: இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.
1: அப்பா,

நேரம் 8:02 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில அடுத்ததா ரோஜா திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன ஆசை கேட்டலாமா?

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அடுத்ததா சின்ன சின்ன பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து வருது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. யோசனை பண்ண தேவையே இல்லைங்க, கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்துல இருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. சின்ன சின்ன கிளியே.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் இணையலாம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் சின்ன சின்ன அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற சாங்ஸ் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் அடுத்ததாக பூவெளி வாசலிலே திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துக்கிட்டே இருக்குங்க. எப்போவுமே மதுர தென்றல் நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு சிந்தனை வரிகளோடு தான் நம்ம வந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து ஒரு சின்ன உற்சாகமான தொடக்கமாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது என்னென்னா, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்கள விட என்னால் முடியும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க. நாளைய வெற்றிக்காக இன்றைக்கே முயற்சி செய்கிறது தாங்க புத்திசாலித்தனம். என்னங்க நான் சொல்கிறது, மதத்தண்டல் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? பூவெள்ளி வாசலிலே திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில் பாடல் இதோ

நேரம் 8:36 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல மதுரை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய சின்ன சின்ன அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற சாங் என் சுவாசக்காற்றே திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு ரசிங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் மதுரத்தென்றல். நேரம் 8:41 அடுத்து வரக்கூடிய சின்ன சின்ன பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து அப்படின்னா தீரன் அதிகாரம் 1 அப்படின்ற திரைப்படத்துல இருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி.

நேரம் 8:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்ததா சின்ன சின்ன அப்படின்ற பாடல். கோட் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 8:50. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய சின்ன சின்ன அப்படின்ற பாடல் களவாணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் மனிதர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல் பகுதியில் நிகழ்ச்சியின் நிறைவில் இருக்கும் நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவாக பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நிறைவடைகிறது மதுரை தென்றல் இன்னைக்கு நிகழ்ச்சியில். அதுவும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் ஸ்டார்டிங் காலையிலேருந்து சின்ன சின்ன அப்படின்ற சாங்ஸ் வந்து ஃபுல்லாக கேட்டு என்ஜாய் பண்ணுவோங்க. நீங்கள் மனசில் நினச்ச எல்லா பாடல்களும் வந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இன்றைக்கி மதுரை தென்றல் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். சுந்தரி, நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ காஞ்சி நாயகே, அண்ணாசுவாமி சாஸ்திரி கிருதி, அசாவேரி ராகம், ரூபக தாளம்.

நேரம் 9:31 30 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம் ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10 மணி. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் பேர் சொல்லும் ஏரிகள். உலக ஏரிகள் தினத்தை ஒட்டி மேனாள் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் தினகரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன்.
3: நெஞ்சம் நிறைந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வள்ளுவனின் வாக்கு கிணங்க, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னா நீர். இந்த உலகம் மூன்று பங்கு நீராலும் ஒரு பங்கு நிலத்தாலும்

0: உள்ளப்பட்டிருந்தது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். இன்றைய சூழ்நிலையில் அனைவருக்கும் அனைத்து உயிருக்கும் தேவையான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நீர், காற்றுன்னு சொல்லலாம். பரிணாம வளர்ச்சியில் நீரிலிருந்து தான் உயிர்கள்லாம் தோன்றி வந்திருக்கு. நம்மளும் நீர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பி தான் நம்மளுடைய வாழ்க்கை சூழலும் அமைந்திருக்குன்னு சொல்லலாம். வான் மழை நீர் தொடங்கி அது விழக்கூடிய குட்டை, குளம், கண்மாய், தப்பக்குளம் சொல்லிட்டு மனிதனால் வடிவமைக்கப்பட்ட குளங்கள், ஓடை, ஏரி, ஆறு, கடல், பெருங்கடல் அப்படின்லாம் நீரினுடைய வகைகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய குணாதிசயங்கள் மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த நீரை நம்பிதான் மனிதர்களும் சரி, விலங்குகளும் சரி, பறவை இனங்களும் சரி, சிற்றுயிர்களும் சரி வாழ்ந்து வருகின்றன. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஒரு தினத்தை நம்ம வந்து இன்றைக்கு அதை கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆகஸ்ட் 27, இது ஏரிகள் தினம் அப்படின்னு வரையறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் இந்த நாள் ஏரிகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது? இதை நாம் உணர வேண்டிய கட்டாயம் என்ன? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? ஏரி அப்படின்ற ஒரு வார்த்தை எவ்வளவு உன்னதமானது அப்படின்ற பல்வேறு தகவல்களை இன்றைக்கு தண்ணீர் பற்றின முக்கியமான தகவல்களையும் ஏரி குறித்த அறிவியல் சார்ந்த தகவல்களையும் நம்மிடையே விளக்க வந்திருக்கின்றார் ஓய்வு பெற்ற பேராசிரியரும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த டாக்டர் தினகரன் ஐயா அவங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம். முதல்ல தண்ணீரை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துருவோம். இந்திய மக்கள் தொகை 18%, ஆனா நம்மளுடைய தண்ணீர் இருப்பு வந்து 4% தான் இருக்கு. அப்போ தண்ணீர் தேவை நமக்கு அதிகம். இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, பொதுவா தண்ணீர் என்ன சொல்றாங்கன்னா நீலத்தங்கம் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஏரிகள் தினத்தில் அது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, லைஃப் பிளட் அப்படின்றாங்க, உயிர் ரத்தம் அப்படின்றாங்க. இந்த புவியின் உயிர் ரத்தம் வந்து ஏரிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஏரிகள்னா என்னென்னா ஆற்றுலேருந்து வர்ற மிகை நீர், மலை நீர் எல்லாம் சேர்ந்து ஒரு பள்ளத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இது தான் ஏரிகள்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம மதுரை பக்கம்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சிலது ஏந்தல்னு சொல்லுவாங்க. ஏரினா கொஞ்சம் ஆழமான பகுதியை வந்து நம்ம ஏரிகள்னு சொல்கிறோம். ஏந்தல்னா என்னென்னா ஆற்றின் மிகை நீர் வந்து போகும்போது 6 மீட்டர் ஆழத்துக்கு குறைவான ஏரியால தண்ணி தேங்குதுல, அதை வந்து ஏந்தல் வாங்க. இப்ப நீங்க பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா கடைச்ச நேந்தல் இருக்கு, ஆரநேந்தல் இருக்கு, மனைவி ஏந்தல் இருக்குன்னு. இதே சென்னை பக்கம் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, தாங்கல் வாங்க, அது தண்ணீரை தாங்குதுல, அதனால ஈக்காடு தாங்கல், பழவந்தாங்கல், ஈக்காடு தாங்கல் அப்படின்னு சொல்றதுல தாங்கல். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமா பெயர் வைக்கிறாங்க. பொதுவா ஏரிகள்னா நீங்க பாத்திருப்பீங்க, நம்மளுடைய தமிழ் மரபுல நீராய கட்டுனே வரும். அந்த ஏரிகளை பராமரிக்கிற ஒரு குடும்பமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் நம்ம நீராய கட்டுவாங்க. அது வந்து அவங்க என்ன பண்ண, பணக்காரன் ஏழையெல்லாம் இல்லாம யாருக்கு என்ன தேவையோ அதைத்தான் அந்த ஏரியிலிருந்து. நீங்க மடையெல்லாம் திறந்து விடுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடை மடைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை மடையர்கள் கூட சொல்லுவாங்க. சோ அவங்க தான் இருந்துச்சு இந்த ஒரு சொல்லு ஒரு நாக்குன்னு சொல்ல இந்த கிராமிய இது இருக்குல்ல, அது இருக்கும்போது கரெக்டா அவங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்க. யாருக்கும் இந்த பாரபட்சம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் யாருக்குமே தண்ணி போதல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா சுமார் 70% தண்ணி வந்து விவசாயத்துக்கே செலவழுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப அணைகள் எல்லாம் நம்ம ஏரிக்குள்ள வர்றதில்ல, ஆர்டிபிஷியல். இப்ப கொடைக்கானல் ஏரி கூட ஆர்டிபிஷியல், செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரின்னு தான் சொல்றாங்க. அப்ப ஏரிகள் என்னைக்குமே இப்ப மன்னர்கள் காலத்துல குறிப்பா என்ன சொல்றாங்க, பாண்டியர்களையும் சோழர்களையும் நிறைய ஏரிகள் வெட்டினாங்க. இந்த வீராணம் ஏரி கூட அதுதான். இப்ப வீராணம் ஏரின்னு மருவிருச்சு, ஆனா முதல்ல அந்த பழைய கிளாசிக்கல் பேர் எல்லாம் பொன்னியின் செல்வன்ல சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னும் இருக்கு அந்த இதெல்லாம், பழைய பெயர்கள்லாம் இருக்கு. இப்ப மதுரையிலேயே வளவீசி தெப்பக்குளம்னே இருந்துச்சு, ஒரு தெப்பக்குளம்லாம் இருந்துச்சு. இப்ப பொதுவா நிறைய நீர்பிடிப்பு பகுதிகள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு. அப்படி நீர்பிடிப்பு பகுதிகள் இருந்தாலும் மாசுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க காரைக்குடியெல்லாம் பக்கம் போனோம்னா ரெண்டு குளம் வச்சிருப்பாங்க, ஒன்னு வந்து புழக்கத்துக்காக வச்சிருக்குது, ஒன்னு குடித நீருக்காகவே வச்சிருப்பாங்க, ரெண்டு இது இருக்கும். அந்த மாதிரியான செட்டப் எல்லாம் பெரும்பாலான ஏரிகளோ குளங்களோ எல்லாம் போச்சு. ஏன்னா நீங்க இலக்கியத்துல தமிழ் இலக்கியத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு எவ்வளவோ பேரு, நிறைய பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. எத்தனை பேர் ஏரின்னு சொல்றாங்க, வண்டியூரே கம்மாயின் தான் சொல்றாங்க. எங்க பெரிய நீர்லையா இருக்கோ அதை ஏறின்றோம், சின்னதா இருந்தா அதை குளம்
0: குளம் சொல்றோம்,
1: குளம் ரொம்ப சின்னதா இருந்தா குட்டைன்றோம். அதை விட மாடுகள் போய் அந்த இடத்துல பொல்ல இருந்துச்சுன்னா அதை பில்ல பாங்குன்றாங்க. அது இங்க நம்ம புழக்கத்துல இல்ல, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல அதை பில்ல பாங்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. அப்போ இதுதான் வந்து ஒரு எளிய புரிதல் நமக்கு கொடுக்குது.
0: இப்ப ஏரி அப்படின்றது ஒரு பறந்து விரிந்த ஒரு நீர்நிலை. இப்ப கிராமங்கள்ல வந்து சொல்லுவாங்க, ஒரு கண்மா தாய் வந்து ஆரோக்கியமாக நீர்பிடிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கிராமத்தில் வந்து செழிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய கண்மாய்களுடைய நீங்க சொல்ற மாதிரி ஆக்கிரமிப்பு காரணமாக நிறைய அதனுடைய பரப்பளவு குறைஞ்சு வருது. ஏரி அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து எடுத்துக்காட்டா கூட நம்ம சென்னையினுடைய மக்களுடைய தாகம் தீர்க்கிறதுக்கு

0: ஆனால் செம்பரப்பாக்கம் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு வகையான ஏரிகள் இருக்குது. இந்த ஏரியில் இருக்கக்கூடிய நீர் தன்மை, ஏன்னா இப்போ நம்ம போர்ட்டபிலிட்டி வாட்டர்ன்னு சொல்கிறோம், ஆர்வோ வாட்டர்னு வந்திருக்கிறோம். நம்ம ஒரு காலத்தில் வந்து கம்மாயில் வந்து தவக்கலையெல்லாம் இருக்கோம்லாம் தள்ளி விட்டுட்டு குடிச்சிருக்கோம், ஆனால் நம்ம உடம்பு ஏற்றிருக்குது. இப்போ அந்த தண்ணிகள் நம்ம குடிக்க முடியாது, மாசுபட்டுருக்குது. இப்போ அந்த ஏரியினுடைய தண்ணீர் வரவு எங்கேருந்து வருது, அதனுடைய நிலைப்பாடு என்ன, அது வந்து எவ்வளோ அது மழை தண்ணீருக்கான அதனுடைய நீர் சுழற்சி முறை என்ன, அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதை எப்படி கவர்மெண்ட் எப்படி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க.
1: என்னைக்கு வந்து டொமஸ்டிக் அனிமல் சொல்லக்கூடிய வீட்டு வளர்ப்பு விலங்குகள் இருக்கிறாங்கல்ல, அப்படி வரும்போது அதற்கான தண்ணீர் தேவைக்காக தான் குளம் வெட்டுறாங்க, குளங்கள்லாம் வெட்டுறாங்க. அப்படி வெட்டும் போது என்ன ஆகுதுன்னா, மாட்டு சாணம் இதெல்லாம் போற நெமட்டோட் புழுக்கள், புரோட்டோசோவா இந்த மாதிரிலாம் இது பண்ணும் போது தான் என்னைக்கு மனிதன் வந்து ஒரு இடத்துல தங்கி வாழ ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தான் வந்து நீர்நிலைகளுக்கே பிரச்சனை. இயற்கையா நாடோடி வாழ்க்கை ஹண்டர் கேதரர்னு சொல்லும் போது பெருசாலாம் இல்லை, ஒரு பெரிய உயிர் சுழற்சி நடந்தது. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, மாட்டு சாணம் இருந்தா கூட டங் ரோலர்னு சொல்லக்கூடிய ஒன்று டாம்பலன்னு சொல்றாங்க, ஒரு வீட்டில் வந்து அதை உருட்டிட்டு போயிடும். ஆனா பாப்புலேஷன் அதிகமாக மக்கள் தொகை, அது எந்த பெருக்கமா இருந்தாலும் சரி, கால்நடைகளின் பெருக்கமா இருந்தாலும் சரி, மனிதர்களின் பெருக்கமா இருந்தாலும் சரி, நேரம் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதுல மாசுக்கள் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாசுக்கள் என்ன பண்ணுதுன்னா நீரின் தரத்தை வந்து குறைக்குது. பொதுவா என்ன பண்ணுவாங்க, போர்ட்டபிள் வாட்டர், நான் போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்றாங்க. போர்ட்டபிள்னா குடிக்க உகந்த தண்ணியை போர்ட்டபிள் வாட்டர்ன்றோம், நான் போர்ட்டபிள் வாட்டர்னா அதை குடிக்க முடியாது, ஆனா மற்ற வேலைகளுக்கு நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்றாங்க. இது என்னைக்குமே வந்து வேதியியல் சார்ந்து இருக்குன்றாங்க. விற்பனை பொருள் விலை கொடுத்துலயே வாழ்ற அத்தனை ஜீவராசிகளையும் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் காசு கொடுக்கிற ஒரே ஜீவராசி மனிதர்கள் அந்த அளவுக்கு வாங்கிட்டோம். ஏன்னா வாட்டர் பாட்டிலே பார்த்துருப்பீங்க, அதில் எக்ஸ்பைரி டேட்லாம் போட்டிருப்பான். இந்த எக்ஸ்பைரி டேட் வந்து தண்ணி கிடையாது, தண்ணி உருவாகி கிட்டத்தட்ட 300 கோடி வருஷம் ஆச்சு. நீர் சுழற்சின்னு பொதுவாக என்ன இருக்கும், ஆற்றுல தண்ணி வரும், அது கம்மாய்களில் குளங்கள்ல எல்லாம் நிறையும், கோவில் குளங்கள்லாம் இருக்கு அங்கேயும் நிறையும், அதெல்லாம் போக மிச்சது சரியான வடிகால் அமைப்பு இருந்துச்சுன்னா கடலுக்கு போகும். இப்போ மதுரையிலேயே வைகை நதி என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் கடலில் சேராதுன்னுவாங்க, ஆனால் கடலில் சேரும். பெரிய கம்மாயெல்லாம் நிறைஞ்சு போகிறதுக்கு நிறைய மழை பெஞ்சா தான் இருக்கு. ஆனால் இப்போ மலை அளவே என்ன இருக்கு, என்ன சொல்கிறாங்கன்னா சீராக இல்லை அப்படின்றாங்க. ஒரே நல்ல கொட்டி தீத்துருச்சு, செய்தித்தாள்கள்லாம் பார்த்துருப்போம், மேக வெடிப்பு அந்த மாதிரி
2: பிரயோஜனம்
1: அப்பதான் நம்ம எடுக்க முடியும். கொட்டி தீர்த்துச்சுன்னா அது கடலுக்கு தான் போகும். ஆனா அதை சேமிச்சு வைக்கிற அமைப்பு தான் நிறைய இடத்துல போச்சு. இந்தியாலையும் சீனால மட்டும் ஏன் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதை வந்து மியான்மரை மையப்படுத்தி ஒரு சர்க்கிள் மாதிரி கற்பனை வட்டம் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த வட்டத்துக்குள்ளதான் உலகின் பாதி மக்கள் தொகை இருக்காங்க. அதுக்கு பேர் வெலரி பேரி சைக்கிள் சொல்றோம். அதுலதான் எல்லாரும் இருக்காங்க. காரணம், இந்த பகுதியில மட்டும்தான் அத்தனை ஈரநிலங்கள் இருக்கு, அதனாலதான் இங்க அவ்வளவு இது இருக்கு. ஆனா ஒரு காலத்துல என்ன சொல்றாங்க, சஹாரா பாலைவனம் வந்து அதிகமான மக்கள் இருந்த இடம், பசுஞ்சோலையா இருந்த இடம். ஆனா ஒரு கண்டினியூஸா அந்த இயற்கை வளங்களை நுகரும் போது கிட்டத்தட்ட அது வந்து பாலைவனம் ஆகிறதுக்கான இதெல்லாம் இருக்கு. டெசர்டிபிகேஷன் ஒரு ப்ராசஸ், இந்த இதுவும் நடக்குது. இனி என்ன ஆகும்னா சொல்ல முடியாது. 2030 மேல தண்ணீர் தேவைகள்லாம் பெரிய அளவுல இருக்கும். தண்ணீருக்கான பிரச்சனை நிறைய இருக்கு. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, கேப் டவுன் சுத்தமா தண்ணி இல்லைன்றாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பெங்களூர்ல இருக்கு. பெங்களூர் என்னன்னா நிறைய தரவு மையங்கள் இருக்கு, டேட்டா சென்டர்ஸ். அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு அவங்களுக்கு தண்ணீரை தான் இது பண்றாங்க. ஆனா பெங்களூர்ல என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, எஸ்டிபின்னு சொல்லக்கூடிய சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அந்த பிளான்ட்ல இருந்துதான் இனிமேல் நீங்க குளிர்விக்கிறதுக்கு அந்த தண்ணியை தான் பயன்படுத்தணும். அணைகள் இருந்து வர்றதோ இல்ல இயல்பா தண்ணி வர்றதையோ நீங்க பயன்படக்கூடாது. எங்களுக்கு தண்ணீர் யாருக்கு அவசியம்னா மக்களுக்கு தான் நாங்க முதல் முன்னுரிமை கொடுப்போம். இந்த மாதிரி தரவு மையங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டோம்ன்ற

0: சட்டங்களே இப்ப இயற்றிட்டாங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கு.
1: இப்ப லேக் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற உலக நாடுகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏரிகளுக்கும் என்ன ஒரு வேற்றுமை இருக்குது? ஏன் வந்து ஏரிக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்?
0: கட்டாயம் ஏரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம், நம்ம வாழ்வாதாரமே அங்கதான் நம்பி இருக்கு. வெளிநாடுகள்ல இதற்கான முழு அமைப்பு இருக்கு. ரொம்ப எளிமையா சொன்னோம்னா, வெளிநாடுகள்ல பொதுவா டெம்பரேச்சர் குறைச்சிதான் இருக்கணும். அந்த நாடுகள்ல டெம்பரேட் ரீஜன்ல இது மாதிரி இருக்கும், டிராபிக்கல் ரீஜன்ல கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீருக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, ஏரி தண்ணிலாம் ஆவியாகாம இருக்கிறதுக்காக இந்த கருப்பு பந்துகள்லாம் போட்டு மிதக்க விடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. காரணம் என்னன்னா, தண்ணி அவ்வளவு முக்கியன்றது அவங்களுக்கு தெரியுது. தண்ணீர்ல அத்தனை ஜீவராசிகள் இருக்கு, பயோடைசின்ற பல்லுயிரியம், அது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து மானிட்டர் பண்றாங்க, ஒவ்வொரு ஏரிகளையும் மானிட்டர் பண்றாங்க. அதுல என்னென்ன இருக்கு, பிசிகோ கெமிக்கல் பெரம், அதோட டெம்பரேச்சர், பிஹெச், இதெல்லாம் பாக்குற மாதிரியே, அதே மாதிரி வேதி இது எப்படி எப்படி இருக்கு அப்படின்றதே அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் இருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து திருப்பி அந்த இதெல்லாம் ஏன், எந்த மாசத்துல தண்ணி கூடி இருக்கு, எந்த மாசத்துல குறைச்சிருக்கு, எந்த மாசத்துல வரத்து இருக்கு, எதனால தண்ணீர் அதிகமா செலவாயிருக்கு, எவாபரேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, நீர் ஆவியாரு, எந்த நேரத்துல ஆவியாதுன்னு எல்லாத்துக்குமே பக்கா டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் டாக்குமெண்ட் எல்லாம் கிடையாது. பழைய விசி ஆனந்தவள்ளி மகாதேவன்றவங்க வைகை ரிவரை பத்தி பேசியிருக்காங்க. சின்ன சின்னதா வந்து பான்ஸ பத்தி எல்லாம் பண்ணிருக்காங்க, பறவை கம்மால கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாமநத்தம் பக்கத்துல இருக்க இதுல வந்து ஏரி பண்ண, ஆனா அது வந்து போர்ட்டபிள் வாட்டர்லாம் கிடையாது. அங்க சுத்தி இருக்கிற அந்த நெல் அவிச்ச தண்ணியில இருந்து வரணும். அங்க வந்து மரங்கள், நடுவுல மரங்கள் இருக்கனால பறவைகள் சரணாலயமா தான் இருந்துச்சு. பெருசா பயோடைவர்சிட்டி அந்த இடத்துல பறவைகள் சரணாலயம் எஸ்டாபிளிஷ் பண்ணணும்னா சொல்லியிருக்காங்க, ஆனா இன்னும் பண்ணல. நிறைய சிக்கல்லாம் இருக்கு. அப்போ ஒரு ஒரு ஏரின்னு ஒரு உயிர் சூழல் கரெக்டா இருக்கும். இப்ப நிறைய இடத்துல உயிர் சூழல் கம்மியானது காரணம், இந்த டொமஸ்டிக் சிவரைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, சாக்கடை தண்ணீர்ல கிரே வாட்டர், அது வந்து சேர்றதுனால இதோட எல்லா இதுவும் மாறுது. அப்படி மாறும்போது அங்க வாழ்ந்து கொண்டிருக்க பூச்சிகளும் சரி, மிதவ உயிர்கள் சொல்லுவோம், மீன்கள் சொல்லுவோம், ஏன்னா ஒரு ஃபுட் ஸ்கேர்சிட்டின்னு சொல்றோம், உணவு பாதுகாப்பே, ஏரிகளை அழிப்பதன் மூலம் உணவு பாதுகாப்பையே நம்ம கேள்விக்குறியாக்குறோம். அது ரொம்ப முக்கியம். ஒரு உணவு சுழற்சி இருக்கணும். நம்ம பொதுவா ஈக்கலாஜிக்கல் பிரமிட்னு சொல்லுவோம்ல, இந்த ப்ரொடியூஸ் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ், அதுல பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு சொல்றோம், அந்த பிரமிடே வந்து அப்செட் ஆயிரும். ஏன்னா அது மனித தலையீடுகள்னாலதான் இந்த மாதிரி வருது. பொதுவா வந்து இந்த அடிப்படை ஆய்வுகளை கவனம் செலுத்தும் ஆய்வாளர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து மாலிகுலர் ரிசர்ச்ல போற அளவுக்கு இந்த பேசிக் ரிசர்ச் பண்றதுலாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆனா வெளிநாடுகள்ல அப்படி கிடையாது. அடிப்படை ஆய்வுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அதுக்கும் கொடுப்பாங்க, இது ஈக்குவலா கொடுப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், மாடர்ன் சயின்ஸுக்கு அதிகமா கொடுத்துட்டு இந்த மாதிரி பேசிக் சயின்ஸ் கொடுக்கறதுல இருந்து நிறைய பிரச்சனை.
1: அதுல நம்ம வந்து கவனம் செலுத்த வேணும். இப்போ அறிவியல் உலகம் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம், அதாவது பல காலமா பேசிட்டு வந்ததுதான், முன்னாடி சொன்னது வந்து குளோபல் வார்மிங், புவிச்சூடு அப்படின்ற ஒரு சொலவடை வந்து ரொம்ப வருஷமா வந்துகிட்டே இருக்குது. ஆனா இப்ப அதனுடைய மறு ஒரு பிம்பமாக வடிவமாக எல் நினோ லா நினான் இருக்கு. இப்ப இந்த வெப்பநிலை மாறுபாட்டிற்கும் இந்த நீர்நிலைகளுக்கும் என்ன ஒரு, இதனால என்ன ஒரு தாக்கம் ஏற்படக்கூடியது, அந்த தாக்கம் மனிதர்களுக்கு ஒரு அபாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க ஒரு அறிவியலாளரா உங்களுடைய கோணத்தை நீங்க சொல்லுங்க.
0: இந்த எல் நினோன்னா என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல உள்ள நீரோட்டங்கள் தான் சொல்றாங்க. அதன் மூலமா என்ன ஆகுதுன்னா, மேல்பரப்பு வந்து சூடாகுது. அதைத்தான் வந்து சொல்ற, ரொம்ப சூடாச்சுன்னா அது சூப்பர் எல் நினோ அப்படின்றாங்க. இந்த சூப்பர் எல் நினோ என்ன ஆகுதுன்னா, காலநிலையில ஒரு பெரிய மாறுபாட்டை ஏற்படுத்துது. அதனால எல் நினோ இருந்தாலே கொஞ்சம் வந்து வறட்சி இருக்கும் அப்படின்றாங்க. குறிப்பா தென்னிந்தியா தான் இருக்குன்றாங்க. இப்ப இந்த வருஷத்துப்படி வடஇந்தியால பயங்கரமா ஒரு 16 மாநிலங்கள்ல மழை பெய்ய போகுது. இப்ப சமீபத்துல மழை அதிகமா பெய்யும், இப்ப கேரளால எல்லாம் பயங்கரமா. ஏன்னா தென்னிந்தியாலேயே ஒரே ஒரு ஸ்டேட் தான் விட்டுருவாங்க, அது கேரளால தான் மழை பெய்ய அதிகமா இருக்கு, கிளவுட் பஸ்டிங்லாம் இருக்கு, பெரிய அளவுக்கு இருக்கு. ஆனா மற்றதெல்லாம் வட மாநிலங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல் நினோ இருந்தாலே அந்த இதுல வறட்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுதான் வந்து காலநிலை மாற்றம் வந்து இதுக்கு பெரிய பங்கு. ஏன்னா காலநிலை மாற்றம்னால என்ன ஆகுதுன்னா, நீர் பற்றாக்குறையும் ஏற்படும். வறட்சி இருக்கனால நீர் பற்றாக்குறை இருக்கும். அப்ப நீர் பற்றாக்குறை எப்படி ஏற்படுதுன்னா, ஏரிகள்ல சேர்றது, ஆறுகள்ல ஓடக்கூடிய தண்ணீர் குறைஞ்சுன்னா அது இயல்பாகவே என்னாச்சுன்னா, குளங்கள், குட்டைகள், ஏரிகள்ல தண்ணி குறைவா இருக்கும். தண்ணி குறைவா இருக்கனால விவசாயம் பாதிக்கும். விவசாயம் பாதிக்கிறனால உணவு பயிர்கள் உற்பத்தி குறையும். உணவு பயிர்கள் உற்பத்தி குறையறனால நமக்கு உணவு பஞ்சம் ஏற்படுறது கூட வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா வந்து முடிவெடுத்தாதான் இதெல்லாம் நம்ம சீர் பண்ண முடியும். ஏன்னா மூணு போகம் விளைஞ்ச தஞ்சாவூர் டெல்டாலேயே, இப்ப மூணு போகம்லாம் இல்ல, ரெண்டு போகம், சமயத்துல ஒரு போகம் கூட நடக்குது. மானாவாரி இடங்கள்ல வந்து ஏரி கம்மா பாசனம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆற்று பாசனத்தை விட கிணற்று பாசனமும் ஏரி பாசனமும் தான் இந்த மானாவாரி இடத்துல எல்லாம் ரொம்ப இது. இருந்திருக்கும். எந்த அளவுக்கு ஏரிகளில் அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி நீரை இருத்தி வைக்கிறதோ அவ்வளவுக்கு அளவு நம்ம அட்லீஸ்ட்

0: குடிச்சிட்டு ஒரு குறைந்தது ஒரு போகம்னாலும் ஓட்டுவோம். ஆனா இப்ப அதெல்லாம் பெரிய பிரச்சனையாச்சு. ஆனா நம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 55% மக்கள் ஒரு வகையில வந்து விவசாயம் சார்ந்ததா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 15% என்ன பண்றாங்க, அதுல இருந்து மதிப்பு கூட்டி விற்கிறவங்க ஒரு 15% இருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து இதை நம்பிதான் நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா என்ன சொல்றோம்னா SDG அப்படின்னு சொல்றோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை ஒரு 17 கோல் வச்சிருக்கு. அதுல 6வது கோல் தண்ணீர் தான். தண்ணீருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த திட்டம்லாம் வந்துருச்சு, ஆனா எந்த நாடுகளும் முனைப்பா செய்தானா இல்ல. இன்னொன்னு ஏரிகளுக்கு வர்றதுக்கான இது வந்து பசுமை பரப்பு அதிகமா இருக்கணும். இப்ப கூட சமீபத்தில் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா தமிழகம் வந்து தேசிய ஆவரேஜ் சொல்லுவோம், அதுல கூட ரொம்ப நம்ம கம்மியா இருக்கும் தமிழ்நாட்டுல. அதாவது பசுமை பரப்பு குறைச்சிருக்கு, குறைஞ்சது 15% பசுமை பரப்புனாலும் பாதுகாக்க வேண்டிய சூழல்ல இருக்கும். அப்போ அதெல்லாம் இந்த கெனோபீடு இதுல வந்து எவாபரேஷன்லாம் கம்மியா தான் இருக்கும், நிலத்துல இருந்து எவாபரேஷன் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல சுழற்சிக்கும் ரொம்ப, மரத்துல இருந்து வர்ற இலைகள், இலையில இருந்து பாக்டீரியா வந்து நொதிக்க செய்து அதுல இருந்து சின்ன சின்ன பார்ட்டுகள் வரும். அது கோர்ஸ் ஆர்கானிக் மேட்டர், ஃபைன் பார்ட்டிகுலேட் மேட்டர், கோர்ஸ் பார்ட்டிகுலேட் மேட்டர், இதுதான் உணவு. சின்ன சின்ன மிதவு இருக்கு, அதை வந்து சின்ன பூச்சிகள் சாப்பிடும். இந்த பூச்சியை வந்து ஒரு சின்ன மீன் சாப்பிடும், சின்ன மீனை வந்து பெரிய மீன் சாப்பிடும், மீனை கொக்கு சாப்பிடும், பருந்து சாப்பிடும். இந்த கொக்கு இது பண்றது இல்ல, மீனை நம்ம மனிதர்கள் உணவு கூட மீனை பிடிச்சுதான் இது பண்றோம். எத்தனையோ இது இருக்கு. இதெல்லாம் வந்து பெரிய பாதிப்பிடும். தண்ணீரை மையமாக வைத்துதான் உயிர்களும் இருக்கு. அதனாலதான் வள்ளுவர் வந்து நீரின்றி அமையாது உலகம்னு சொன்னதுக்கான காரணம் அப்படித்தான்.
1: கண்டிப்பா, ஏன்னா பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே அதனோட முக்கியத்துவம் கொடுத்து அது இன்னும் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மனநிலைக்கு நம்ம வரணும் அப்படின்றது தெளிவான ஒரு பார்வை. இப்ப நம்ம பேசுறோம் கண்மாய், ஏரி, குளங்கள், கடல் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய நாக்கடையில நம்மளால பார்க்க முடியும். நீர்பரப்பு இவ்வளவு இருக்குதுன்றது தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அறிவியலாளர்கள் மற்றும் ஒரு பயத்தையும் கொடுக்குறாங்க. நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப முக்கியமானது. அதாவது நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய நீரோட்டம் எப்படி இருக்குது, ஆரோக்கியமா இருக்குதா, அதனுடைய தேவை என்ன. இப்ப நிறைய இடங்கள் போர் போட்டு 20 அடின்றாங்க, சரி அப்படி அப்படின்னு ஒரு 30 அடி, 100 அடி, 200 அடி, 500 அடின்னு பூமியினுடைய அந்த கோர் மேண்டலுக்கே அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலத்தடி நீர்மட்டமும் மனிதனுடைய இந்த வாழ்க்கை நிலையும் இல்லை வாழ்வாதார நிலையும் எப்படி நம்ம வந்து புனைவு படுத்தலாம்?
0: இந்த வீர நிலங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. நிலத்தடி நீர் வந்து கூடுறதுக்கு, அதோட மட்டம் கூடுவதற்கு இந்த ஏரிகள் குளங்கள் தான் அந்த நிலத்தடி நீரை பெர்கொலேட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இஞ்சி இஞ்சி வாட்டர் டேபிள் சொல்லக்கூடிய அந்த நீர் அட்டவணைக்கு போயிடும். ஆனா இப்ப என்னாச்சுன்னா மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சுக்கிறாங்க. அப்படி உறிஞ்சும் போது பொதுவாக தரவு என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட தஞ்சாவூர் டெல்டால கூட காவிரி நீரை வச்சு விவசாயம் பண்ணதை விட நிலத்தடி நீரை வச்சு விவசாயம் பண்ணதை அதிகம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 70% அதை நிலத்தடி நீரை தான் இது பண்றாங்க. சில இடங்கள்ல எல்லாம் என்ன ஆகுதுன்னா கடல் நீர் வந்து உள்ள புகுந்துருது, அதனால நிலத்தடி நீர் வந்து உப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்குன்ட்டு. நீங்க சம்மர் எல்லாம் பாத்தீங்கன்னா அத்தனை போர்வெல் போறாங்க. குடியிருப்பு பகுதியெல்லாம் 6-inch போர் எல்லாம் போடக்கூடாது, 4 அவ்வளவுதான் குறிப்போம். இப்ப மக்களே சண்டை போட
1: ஆரம்பிச்சிட்டாங்க.
0: பூட்டாம போட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு இது பண்ணும். இப்ப நீங்க முன்னாடி சாதாரணமா எல்லா இடத்துலயும் பைப் வச்சிருப்பாங்க, பெரும்பாலான பைப் எல்லாம் இப்ப டெசர்டிஃபை எதுவுமே அது ஒர்க் ஆறது இல்ல. அப்ப தஞ்சாவூர் மாதிரி டெல்டா பகுதியிலேயே நிலத்தடி நீர் அவ்வளவு உறிஞ்சாங்கன்னா சாதாரண விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில எல்லாம் அந்த நிலத்தடி நீர் வச்சு பண்ணும் போது பொதுவா நாம என்ன பண்றோம்னா இந்த வாட்டர் லவ்விங் பிளான் சொல்றோம். நீர் அதிகமா இருக்குது. இப்ப நமக்கு நெல் வந்து அதிகமா இருக்கு, கரும்பு, மஞ்சள், இது எல்லாமே நீர் தேவை அதிகமான உள்ளது. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு என்ன விவசாயம் நல்லா இருக்குன்னா திணை சார்ந்த விவசாயங்கள், திணை சார்ந்த உணவு நல்லா இருக்கும். அப்படி இருந்தா தண்ணி பயன்பாடும் கம்மியாகும், அதே நேரத்தில் நமக்கு உணவு தட்டுப்பாடும் கொஞ்சம் குறையும்.
1: தாங்கி வளரக்கூடிய தாவரங்களும்
0: இருக்கு. ஆமா, அது வந்து அப்படி இல்லை. இப்ப அறிவியல் தொழில்நுட்பம் என்னாச்சுன்னா அதை வறட்சியை தாங்கி ட்ராட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான வெரைட்டிஸ் எல்லாம் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. வறண்ட தாவரங்கள்ல இருந்து மரபணுக்களை எடுத்து க்ளோன் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா இப்ப குளோனிங்ல நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா அதை என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்பர் காஸ்9 டெக்னாலஜி அந்த மாதிரி போயிட்டு ஒரே ஸ்பீசிஸ்ல இருக்க வறட்சியை தாங்கி வளர்றத ஜீன் எடிட்டிங் பண்ணும்னா சரி பண்ணலாம் அப்படின்னு இப்ப தொழில்நுட்பங்கள்லாம் வருது. ஆனா ஆதாரமா தண்ணி வேணும் இல்ல, எந்த இதுக்குமே தண்ணி வேணும். தண்ணி ரொம்ப குறைஞ்சுன்னா முயற்சி பண்றதுக்கே வந்து நிறைய சிக்கல் இருக்கு. இன்னொன்னு நம்ம என்ன பண்றோம்னா இப்ப நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஏரி பிரச்சனைனால ராமநாதபுரம் விவசாயிகளுக்கு எல்லா விவசாயம் தெரியும், ஆனா தஞ்சாவூர் விவசாயத்துக்கு நெல் விவசாயம் மட்டும்தான் தெரியும். அப்ப பறந்துபட்ட இன்னொரு தரவு என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 30,000 உணவு பயிர்கள் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஆனா இப்ப ரொம்ப சுருங்கிருச்சு, எல்லாம் அரிசி அப்படின்ற ஒரு ரொம்ப சுருங்கிருச்சு, இல்லைன்னா கோதுமைன்னு சொல்றாங்க, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா இது கிடைக்கிற சீப்பான விலையில

0: விறகரிசி கிடைக்காது, விறகரிசி எல்லாம் பயங்கர காஸ்ட்லி ஆகி போச்சு. அப்ப ரொம்ப சுலபமா தீபாவளிக்கும் ஆடிக்கும் அமாவாசைக்கு மட்டுமே இட்லி போட்டவங்க இப்ப டெய்லி இட்லி சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த எளிமையா கிடைச்ச உணவு பயிர்கள்லாம் இப்ப நீ காஸ்ட்லியா மாறிடுச்சு. இந்த ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லப்பட இருக்குல்ல, அது மாதிரி இது ஆயிடுச்சு. இப்போ அது இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம், ரொம்ப கன்சிடர் பண்ணணும், ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தணும் சொல்றோம் அவ்வளவுதான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தி
1: இருக்கு,
0: இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் இருக்கு, வாட்டர் டேபிள்லாம் ரொம்ப கீழே போயிருச்சு அப்படின்னு தான் பேசுறமே வெளியே. அதற்கான ஏன்னா அடல் புஜல் யோஜனான்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து ஒரு இது சொல்லிருக்கு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வீடுகள்ல எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கு அப்படின்னா இல்ல. முன்னாடி சொல்லும் போதே ஸ்ட்ரிக்டா இது பண்ணாதான் நாங்க வீடு கட்டுறதுக்கு அனுமதி தருவோம்,
1: அனுமதி கொடுப்போம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் கனெக்ஷன் எல்லாம் இருக்காது, இபி எல்லாம் கூட கட் பண்ணிடுவோம். அப்படி எல்லாம் வந்து மக்களை வந்து வழி நடத்துறதுக்கு அரசாங்கம் வந்து இது பண்ணாங்க, ஒரு
0: கட்டாயம் வரும், வேற வழி இல்ல. அடல் பூஜல் யோஜனா அதான் சொல்லுது, எந்த அளவுக்கு நீங்க வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி கிடைக்கும், இல்லைன்னா தண்ணியை கூட நீங்க ரேஷன்ல வாங்கக்கூடிய பரிதாபமான இதுக்கு
1: குடிநீருக்காக ஒரு ஏரியை நம்பி இருக்கிறோம். இப்ப மதுரைக்கு நமக்கு வந்து குடிநீர் ஆதாரம் வருதுன்னா ஏதோ ஒரு ஏரி, ஏதோ ஒரு ஆறுல இருந்து வருதுன்றது. மதுரைக்கு எந்த பகுதியிலிருந்து எந்த ஏரி எந்த ஆறுல இருந்து நீர்த்தேக்க தொட்டிகள் வந்து சேகரிக்கப்படுகிறது?
0: பொதுவா நம்ம என்ன சொல்றோம், முல்லை பெரியாறு காதல இருந்து வர்றது சொல்றோம், வைகை நதி சொல்றோம், அழகர் கோயில இருந்து வரும், சிறுமலையில இருந்து வரும், கரந்தமலையில இருந்து வரும், இதெல்லாம் வருது. ஆனா அங்க இருக்க ஓடைகள்ல இப்ப அழகர் கோயில எடுத்துங்க, சிலம்பாறு ஓடைன்னு ஒண்ணு இருக்கு, ஆண்டு முழுவதும் தண்ணி வருதுனா இல்ல, அதெல்லாம் சுனைகள்ல இருந்து வர்றது.
1: ஆமா,
0: அந்த சுனைகள் வந்து அப்ப சுனைகள் வந்து ஓடைகளா பெருக்கெடுக்கணும், ஓடைகள் பல ஓடைகள் சேர்ந்து ஆறா வரணும், ஆறு வந்து ஆனா அந்த ஓடையெல்லாம் பொய் கருப்படி ஓட்டு நின்றும். பொதுவா வந்து மழைப்பொழிவு ரொம்ப கம்மியானனாலதான் இந்த ஏரிகள் குளங்கள் கோவில் குளங்கள் இதெல்லாம். இப்ப பொய் கருப்பட்டியில வந்து கோவில் குளம் வந்து அவ்வளவு பெரியது, கிட்டத்தட்ட ஒரு ஏரி அளவுக்கு பெரிய இதா இருக்கும், ஆனா அங்கெல்லாம் இப்ப தண்ணியெல்லாம் நம்ம பார்க்கவே முடியல. அதே மாதிரி கரந்தமலை இருக்கு, நீங்க அங்கிட்டு வையோட மூல வையெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியே இல்ல. பொதுவா இந்த மாதிரி தண்ணி வர்றதுதான் வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நீர்த்தக்கங்களையும் எடுப்போம், ஏரிகள்ல வந்து சேமிச்சு வைப்போம், விவசாயத்துக்காக நம்ம பயன்படுத்துவோம். ஆனா இன்னைக்கு விவசாயத்துக்காக பயன்படுத்த ஏரி நீர்லாம் ரொம்ப குறைஞ்சிருது, குடிநீருக்காக தேவை நிறைய இருக்கும்போது டேம்ல அதிகம் வச்சிடறாங்க. கர்நாடகாலே என்ன சொல்றாங்க, பெங்களூருக்கு தண்ணி குடுக்கறதுக்காகவே இந்த இதெல்லாம் அனுப்புறது இல்ல, ஏன்னா மக்கள் போராட்டம் வந்தாங்கன்னா, மக்கள் போராட்டம் வந்தாங்கன்னா இது இல்ல, இதை கூட சமாளிச்சிடலாம், ஆனா அங்க இருக்க டவுன்ல இருக்கவங்க எல்லா வேலையும் பாதிக்கப்படுதுன்னு அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 49.5% வந்து மக்கள் பூரா டவுன்ல தான் இருக்காங்க, நகரங்கள்ல தான் இருக்காங்க, அர்பனைசேஷன் அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. இப்போ இந்த அர்பனைசேஷன் கூட நகரமயமாதல் கூட தண்ணீருக்கு பெரும் பிரச்சனையா இருக்குதுன்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு.
1: நம்ம வந்து ஒரு பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறோம், மின்சாரத்தை கூட சேமிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத விட, ஆனா எதை அடிப்படையா சேமிக்கணும் அப்படின்னா நீர் அப்படின்றது நம்ம தனி மனித புரிதலை எடுத்துக்கொள்ள.
0: கண்டிப்பா
1: நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஒரு தனி மனிதனுடைய பங்கு. இப்ப நீங்க சொல்றோம் பெரிய ஏரி இருக்கு, அதை நான் எப்படி போய் பாதுகாக்க முடியும், அது வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மனநிலையை தாண்டி ஒரு தனி மனிதனுடைய மாற்றம், தனி மனிதனுடைய பங்கு அந்த நீர் தேக்கத்திற்கு நீர் சேமிப்பிற்கு எந்த அளவுக்கு முக்கியம்?
0: 5R கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க, அந்த இதுக்குள்ள நம்ம போவேனா, ஒரு வீட்டில் ஒரு குழாயில் ஒவ்வொரு சொட்டா விழுகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு வருஷத்துக்கு 3000 லிட்டர் ஆகுது. அப்போ இந்த மாதிரி தண்ணி தொட்டிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா அதை கரெக்டான டேப்பை வந்து இது பண்ணும். இன்னொன்னு மழைநீர் சேகரிப்பு, தண்ணியை சிக்கனமா இருக்கு, பிரஷ் பண்றதுக்கு என்ன பண்றோம், தண்ணி குளிக்கிறதுக்கு எவ்வளவு யூஸ் பண்றோம், துவைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றோம், டொமஸ்டிக் பர்பஸ். அப்ப வீட்டுல உபயோகப்படுத்திய தண்ணீரை நம்ம எங்க மறுசுழற்சி பண்றோம், கிச்சன் கார்டன் மாதிரி வச்சிருக்கோமா, இல்ல அதை எப்படி கொண்டு கிரே வாட்டரா அவங்க போயிட்டு இருக்கோமா அப்படின்றதுல நிறைய சிக்கல்லாம் இருக்கு. அப்போ நீர் சிக்கனத்தில் தனி மனித ஒழுக்கம் தான் முதன்மையானது. அரசாங்கம் தான் எல்லது போட்டாலும் மக்கள் வந்து அந்த தனி மனித ஒழுக்கத்தோட இதை நம்ம இது பண்ணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்தால் ஒழிய அதை மாற்ற முடியாது. அப்ப தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானதா சொல்றோம். இப்ப இன்னும் போச்சுன்னா ரேஷன்லயே தண்ணி வர்ற அளவுக்கு கொடுமையாயிரும், அதை
1: புரிஞ்சுக்கிட்டாங்க. பயமுறுத்தராக இருந்தாலுமே அதுக்கான ஒரு காலம் ஏற்படும். சமீபத்தில் கூட ஒரு ஆஸ்கர் விருது வாங்கின மேக்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் கூட அந்த நீருக்காகத்தான் ஒரு 3rd உலகப்போர் வருது அப்படின்றது சொல்லப்பட்டிருந்தது. அது மிகப்பெரிய நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தணும். அது நம்மளுடைய வருங்கால தலைமுறைகளை வந்து நம்ம இதன் மூலமாக நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதில் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தனி மனித ஒழுக்கம் அதனுடைய அந்த எதிர்காலத்தினுடைய நோக்கம் கண்டிப்பாக இருக்கணுன்றதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம நேயர்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஐயா சொன்ன மாதிரி இன்றைய நீர் சேமிப்பு நாளைய தலைமுறை

0: முறையின் உலகின் பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்தை நம்ம மையப்படுத்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிலையத்திற்கு வந்து ஏரி மற்றும் நீரினுடைய முக்கியத்துவம் குறித்து பல்வேறு தகவல்களை நேயர்களுக்கு வழங்கிய உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: நன்றி.
2: அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை பேர் சொல்லும் ஏரிகள் உலக ஏரிகள் தினத்தை ஒட்டி மேனாள் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் தினகரன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகை தீபன்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான சுறுசுறுப்பான பரபரப்பான இனிய காலை வணக்கம் நேயர்களே. நாம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு நினைவு, ஏதோ ஒரு சிந்தனை அப்படின்னு நம்மளுடைய தேடல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் ஏதோ அப்படின்னு தொடங்குற வரிகள் பாடலை அமைய போகுதுங்க. ஏதோ அப்படின்ற வரிகள் எப்படியெல்லாம் பிரதிபலிக்குது அப்படின்னு கேட்டலாம். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்களோடு உங்களுடன் இணைவது சுந்தரி. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாமா?

0: முன்னேற தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 10:34 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில ஏதோ ஏதோ அப்படின்ற முதல் வரியோட பாடல்கள் எல்லாமே அமைய போகுதுங்க. நீங்களே யோசிச்சுட்டே இருப்பீங்க என்னென்ன பாடல் வருது அப்படின்னு. சரி, அடுத்த பாடல் கேட்டுடலாமா? எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், எஸ்பி சைலஜா குரலா பாடல் வந்துக்கிட்டே இருக்கு காற்றலைகளில்.

0: தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 10:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து என்ன சாங்டா வரும் அப்படின்னு ஒரே சிந்தனை, அதுவும் ஏதேதோ சிந்தனையோடு இருப்பீங்க, கவலையே படாதீங்க. அடுத்த பாட்டு மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. காற்றலைகளை இளைஞர்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 10:46 ஆக போகுதுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதியில வரிசை 1269 kHz எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில ஏதேதோ அப்படின்ற தொடங்குற பாடல் வரிகள் தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து சித்ரா குரல்ல பாடல் கேட்கலாமா?

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 10:51. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு பிடித்த பாடல். ஏதோ ஒரு பாட்டு உன் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். ஆமாங்க, ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சில ஞாபகங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த வகையில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து சுஜாதா குரலில் அந்த பழைய நினைவுகள்லாம் கேட்டுருவோமா?

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கும். நிறைவான பாடலா லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஹரிஸ் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி குரல்ல பாடல் கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்த ஏதேதோ அப்படின்ற பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுந்தரி. நன்றி நேர்களே.

வணக்கம் வணக்கம் வணக்கம், குட் மார்னிங் நேர்களே. அன்பான, பண்பான, பாசமான மற்றும் ஆசையான நேயர்கள், இவங்க எல்லாருக்குமே ஆசையான காலை வணக்கங்கள். என்னடா இது ஆசையான நேயர்கள், ஆசையான வணக்கங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் வர்ற பாடல்கள் எல்லாமே ஆசை அப்படின்னு அந்த வார்த்தையில் தொடங்குகிற பாடல்கள் அமைய போகுதுங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தன்றல். மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஆசையாக பாடல்கள் தர ரெடியாக இருக்கேன் நான், உங்கள் சுந்தரி.

ஆசை யாருக்கு தாங்க ஆசை இல்லாமல் இருக்குது? மனுஷனாக பிறந்தாலே ஆசை அப்படின்றது இயற்கையாகவே வந்துடுதுங்க. நம்மளுடைய தேவையை அடைகிறதுக்கான ஒரு உணர்வாக அமையுது இந்த ஆசை. ஒவ்வொரு தேவைகள் மாறுபட்டாலும் ஏதாவது தேவைகள் ஆசைகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதனால தான் ஆசைக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:07. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். ஒரு விஷயம் தேவை அப்படின்னு எண்ணும் எண்ணம் தாங்க ஆசைக்கு வித்தா, அதாவது விதையா அமையுதுன்னு உளவியல் மற்றும் சமூகவியல் நிபுணர்கள் கூட சொல்றாங்க. ஆசை இல்லாமல் வாழணும்னு தான் புத்தர் கூட ஆசைப்பட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆக மனசுக்கு மனசு இந்த ஆசை மாறினாலும் ஆசை கொண்ட மனம் என்னைக்குமே மாறாதுங்க. இந்த ஆசையில் பார்த்தீங்கன்னா 100 வகை இருக்கும். அதுதான் அந்த முதல் பாடல் ஒளிபரப்பானது, ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரக்கூடிய பாடல் நட்பு திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா குரலில் இளையராஜா இசையில் வர்ற இந்த பாடல் காதலன் வந்து காதலி, அதாவது காதலி வந்து காதலன் மேலே ஆசை வச்சு பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஆசை வச்சு உண்மையில் அரளி வச்சு என் கொள்ளையில் அப்படின்னு சொல்லிட்டு காதலி வந்து ஏங்குறாங்க, காதலன் எப்படா ஓகே சொல்லுவாங்க அப்படின்ற விதமாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். பாடல் கேட்கலாமா?

0: நேரம் 11:14 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில். நம்மள பல பேரோட வாழ்க்கையில நடக்கிற உண்மை இதுதாங்க. ஒண்ணு ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்கிறது இல்ல, அது கிடைக்கிறப்போ அந்த ஆசை இருக்கிறது இல்ல. என்னங்க நான் சொல்றது, சரிதானே? பெரும்பாலான ஆசைகள், சந்தோஷம், எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே வெறும் கனவா கூட முடிஞ்சு போயிருது. ஆக இந்த ஆசை அப்படின்றது கிடைச்சவங்களுக்கு அழுத்து போயிருக்கும், கிடைக்காதவங்களுக்கு ஏக்கமா இருக்கும், அவ்வளவுதாங்க. சரி, ஆசையான பாடல் கேட்டலாமா? எங்க ஒரு காவக்காரன் திரைப்படத்துல இருந்து பி சுசீலா குரல்ல இளையராஜா இசையில பாடல் இது.
1: எம்பாண்டி சீமே

நேரம் 11:20. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியால வரிசை 1269 கிலோஹெட்ஸ்ல மதுரை தென்றல் நிகழ்ச்சியில ஆசை அப்படின்னு தொடங்குற பாடல்கள் கேட்டுட்டே இருக்கோம் நீர்களே. பொதுவாக வீடு, கார், பங்களான்னு சொகுசான வாழ்க்கைக்கு தான் நாம் எல்லாருமே மனசு ஆசைப்படுது. அதாவது அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு தான் நம்மளுடைய மனசு வந்து ஆசைப்படுது. ஆனால் இது எல்லாமே சந்தோஷம், நிம்மதி, அமைதியை தருமானு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தாங்க. ஒரு சின்ன பொருள் கூட நம்மளை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னா அந்த ஆசைக்கு விலையே இல்லைங்க. ஒரு சாதாரண மல்லிகைப்பூ, அதுவும் மச்சான் ஆசையை வாங்கி கொடுத்தா கேட்கவா வேணும்?

நேரம் 11:26 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. மத்திய வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் ஆசை தரும் பாடல்களுடன் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் ஆசையான சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடல் என்னடா அப்படின்னு யோசனை பண்ணி வச்சிருப்பீங்க. சரி, இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணாலும் சரி, கல்யாணத்துக்கு பின்னாடி லவ் பண்ணாலும் சரி, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசையாக நட்பு

பா, இனிமையாக சந்தோஷமாக வாழ்கிறதே ஒரு பெரிய வரந்தானங்க. என்னங்க நான் சொல்கிறது, ஆசையாக பார்த்துக்கிற கணவன், மனைவி, அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை, தம்பி, குழந்தைங்க அப்படின்னு இருந்தால் ரியலி நீங்கள் ரொம்ப லக்கின்னு தாங்க சொல்வேன். நெக்ஸ்ட்டு ஆசையான சாங் வந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி அம்மா பாட வந்துக்கிட்டே இருக்காங்க இளையராஜா இசையில்.

ません？

எல்லாருக்குமே தெரியும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானப்பா. நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு தானே கேட்குறீங்க. இருங்க இருங்க, பொறுமையாக இருங்க. ஆனால் இங்கே இப்போ வர்ற சாங்கில் நம்ம ஹீரோயின் என்னென்னா, அவங்க ஆசையை காற்றுல தூதா விடுறாங்களாம். ஆசையை கூட தூதா விடலாம் போலங்க. சாங் வருது ஜானி திரைப்படத்திலிருந்து, ஆசையை காற்றுல தூது விட்டேன் அப்படின்னு எஸ்பி சைலஜா மற்றும் குழுவினர் பாட வர்றாங்க இளையராஜா இசையில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் எல்லாருமே ரொம்ப ஆசையா சாங்ஸ் கேட்டுட்டே இருப்பீங்க. அந்த வகையில அடுத்து வரக்கூடிய பாடல் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே இருங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணணும், ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா தூது விட்டுறதுக்கு புறாக்கள் தான் இருந்துச்சுன்னு எல்லாரும்

நேரம் 11:37. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் ஆசையா பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். மதுர தென்றல் நிகழ்ச்சியில பொன் பொருள் தங்கம் வைரம் வைடூரியம் அப்படின்னு ஒண்ணுமே வேணாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வாழ்றதே ஒரு மிக பெரிய வரம் தாங்க. ஒன்னா கூடி ஜாலியா இருக்கிறது கூட ஆசையில ஒரு வகை தாங்க. எல்லாருமே ஒன்னா இருக்கிறப்ப வர்ற சுகம் துக்கம் இன்பம் துன்பம் சந்தோஷம் அப்படின்ற எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது கூட காரணம் இந்த ஆசை தாங்க. அடுத்த ஆசையான சாங் கேட்டுலாமா? ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் குரல்ல எஸ் ஏ ராஜ்குமார் இசையில பாடல். இதோ காற்றலைகளில் ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரத்தென்றல். காதலி காதலனுக்காக ஆசையா ஒரு கவிதை எழுதுறாங்க. என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி உன் மேல வச்சிருக்கேன். நீ எனக்கு வேணும் அப்படின்றத என்னோட மனசு இதய துடிப்பு போல ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. என்னோட ஆசையை எப்போ நீ நிறைவேற்றுவ? ஆஹா, என்ன ஒரு அழகான காதல் கவிதை. காதலன் வந்து அதை வந்து அந்த கவிதையை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆசை ஆசை இப்பொழுது, ஆசை தீரும் காலம் எப்பொழுது அப்படின்னு சுஜாதா மற்றும் சங்கர் மகாதேவன் பாட வந்துக்கிட்டே இருக்காங்க. வித்யாசாகர் இசையில், பா விஜய் வரிகளில் தூளான சாங் வந்துகிட்டே இருக்கு, தூள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:50 ஆயிருச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் ஆசையான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் டைம் போகிறதே தெரியலைங்க, 1 ஹவர் ஆக போகுது. கிட்டத்தட்ட மதுரை தென்றல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியிலே நெருங்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பாடல்கள் ஆசையில் அப்பப்பப்பப்பா. அந்த வகையில் என்ன பாடல் நெக்ஸ்ட் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆசைப்படு, ஆசை அவசியம். ஏன்னா ஆசையே நம்மளை வடிவமைக்குது, ஆசையே பல முறை நம்மளுடைய அடையாளமாக கூட இருக்குது. ஆசைகளை நம்மளை ஊக்குவிக்குது, ஆசைகளை நம்மளுடைய முந்தி தள்ளுது. நம்மளை முந்தி தள்ளுறது வந்து ஆசை தான். ஆசைகளே நம்மை உயர்த்துகின்றன, அந்த ஆசையே நம்மை வீழ்த்தவும் செய்கின்றன. ஆசையை பற்றி சார்லி சாப்ளின் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட்டு பாடலை நாம் கேட்கலாம். இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது மாவீரன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் தரும் நிறைவான பாடலாக வந்துகிட்டே இருக்கு செல்லமே திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நிறைவடைகிறது மதுர தென்றல் நிகழ்ச்சி. இன்னைக்கு மதுர தென்றல் நிகழ்ச்சியில வந்த ஆசையான பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில ஆசையோடு விடைபெறுவது சுந்தரி. நன்றி நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில், நேரம் 12 மணி. நேர்களே, இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் MS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல் 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் பாரம்பரிய சமையல் கலை. சமையல் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் சமையல் கலை நிபுணர் அன்னபூரணி அவர்கள், உடன் உரையாடுபவர் உமாமீனா அவர்கள். அமைப்பு உமாமீனா, படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். தொடர்ந்து 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தன்றல் திரைசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறுவதைத் தொடர்ந்து மீண்டும் மாலை 5:27 குறளமுதம் 367 ஒளிபரப்பு துவங்குகிறது. மாலை 5:30 மதுரத்தன்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் என்னுயிர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒழிக்க கேட்கலாம் நேர்களே. 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல் 6:40 மதுரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 விருதுநகர்

நகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் பழ மரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் கே செந்தில்குமார். தண்ணீர் குளம், திருவள்ளூர் மாவட்டம். பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற காத்திருக்கின்றது இன்றைய 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில், கிசான் வாணி நிகழ்ச்சியில். 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல். 8:05 மதுரத்தன்றல். 8:30 நலமாய் வாழ, இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம், குழந்தைகளுக்கான நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கினார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ். மணிகண்டன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 மதுரத்தன்றல். 9:30 நாடகமலர், நாடகமலரில் சிவரஞ்சனி நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். 10:00 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலக கேட்கலாம். 11:10 இன்றைய நிகழ்ச்சிகள் முழுவதும் ஒளிபரப்பு நிறைவடைகிறது. நேர்களை இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் ஆகும்.

நேர்களே, இனி கேட்கலாம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள். நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: இதுவரை எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள், என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: நேர்களே, இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படை தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்று அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலுமிருந்து 100,000+ வீரர்கள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் முத்திரை பதிக்கும் திறனை கொண்ட இளையோர் மாவட்டந்தோறும் உள்ளதாக அவர் கூறினார். இவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் அவர் கூறினார். விளையாட்டு வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பாரா விளையாட்டு வீரர்களின் சாதனை எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் டொராண்டோவில் அந்நாட்டு தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளோடு கலந்துரையாடினார். பல்வேறு வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கனடாவைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 165+ அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 580 சுற்றுலா பயணிகள் உட்பட 800 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு படையினர் 85 பேரும் அரசு ஊழியர்கள் 162 பேரும் இந்த வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 300+ மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் காத்மண்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் நிலை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பதிலளித்து பேசினார்.

0: யாத்திரை சென்ற 103 தமிழர்கள் இதில் சிக்கியுள்ளதாகவும் இவர்களில் 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில இருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தர்மபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள், ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. மேலும் இன்னொரு சென்னையில் இருந்து இயங்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து அவர்கள் மீட்கப்பட்டு மேலும் தரை வழியாக ஒரு ஆல்டர்னேட் ரூட் போடப்பட்டு அழைத்து வந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. 54 தமிழர்களையும் விரைந்து தாயகம் மீட்டு வரும் பணியையும் விரைவுபடுத்துமாறு காட்மாண்டுல இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திடம் நேற்றுல இருந்தே தீவிரமாக நம்ம தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு வரோம். அந்த நடவடிக்கை தனியாக
0: இதற்கிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 37 டன் நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அந்நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் இதில் அடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளில் நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நேற்று 10 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த நிவாரணப் பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச அளவில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் துறைமுகமாக மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்கான தரவரிசை பட்டியலில் மும்பை துறைமுகம் 21வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சரக்குகளை கையாளும் திறனும் 13.6% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்கள் காரணமாக கடல்சார் துறை புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா வியட்நாம் பிரதமரை இன்று சந்தித்து பேசினார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதற்காக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் மிக பழமையான மற்றும் பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். பழங்குடியினர் நலனில் காங்கிரசுக்கு அக்கறை இல்லை என்று சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் குற்றஞ்சாட்டியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு வங்கி அரசியலில் மட்டுமே காங்கிரஸ் கவனம் செலுத்துவதாக குறை கூறினார். பழங்குடியினர் நலனுக்கென தனி அமைச்சகத்தை முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பழங்குடியினர் நலனுக்கு பிஜேபி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு விஷ்ணு தேவ்சாய் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் மின் விநியோக கட்டமைப்பை நவீனமயமாக்கும் பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அம்மாநிலங்களின் மின்துறை அமைச்சர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். புதுதில்லியில் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து அவர்கள் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். குருகிராமிலிருந்து பீகார் சென்று கொண்டிருந்த பேருந்து பல்திராய் அருகே நின்று கொண்டிருந்த போது லாரி அதன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் கூறினர். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-9 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் நட்டாலியா ஸ்லோபோடோவாவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் பாரத் ராகவ், சமர்வீர் மற்றும் தன்வி பத்ரி

0: காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 14-21, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் லக்ஷயா ராஜேஷை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-6, 12-10, 2-11, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் லாரன்ஸ் டேவோஸை வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனி இடையேயான 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக லக்ஷயா ராய்சந்தானியும் பல நாள் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக யஷ்வர்தன் சௌஹானும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதிரா சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 25 ஆகாஷ்வாணி சென்னை. மதியில் 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 31 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வீசக்கூடும். நாளை மறுநாளும் தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் காற்று வீசும் வாய்ப்பு உண்டு. இன்று மேலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும். இவ்வானிலை 30 வரை தொடரும் வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு மற்றும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகள், மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசும் வாய்ப்பு உண்டு. 30 மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 31 என்றும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 17 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகள் 1.2 முதல் 1.4 மீட்டராக உயரக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 17 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அலைகள் 1.1 முதல் 1.3 மீட்டராக உயரக்கூடும். 16 முதல் 19 வினாடிகளுக்குள் திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும். ஆந்திர பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோரப் பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கும். கிருஷ்ணா மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். குண்டூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 0.7 முதல் 1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. கொல்லம் கடலோரப் பகுதிகளில் அலைகளின் உயரம் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். திருவனந்தபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.2 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 1 மணி.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
4: போயிடலாம்.
5: ஐயோ, பள்ளம் பள்ளம்.

0: இதே உட்கார நான்
1: பாத்துக்கிறேன். போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமாக நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: ஆ என்ன மாப்பிள்ள, சிக்னல் தாண்டிட்டான். ஆ அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்தில் அங்கே இருப்பான். ஐயா உனக்கு தான் அடிப்படலையே.
1: ஏம்மா இதுக்கு தான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களை இனி கேட்கலாம் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய சமையல் கலை குறித்த நேர்முகம் இடம்பெறுகிறது. இதில் பங்கேற்கிறார் சமையல் கலை வல்லுநர் திருமதி அன்னபூரணி அவர்கள்.
1: ஆக சிறந்த பெண் ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் சமையல் கலை வல்லுநர் திருமதி அன்னபூரணி அவர்கள். அவர்களை இப்பொழுது சந்திப்போம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம்.
2: நான் வந்து என் பேர் அன்னபூரணி. நான் சிதம்பரம் நகரில் இருக்கேன். எனக்கு ஒரு பையன், அவன் வெளிநாட்டில் இருக்கான். எங்கள் கணவர் வந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கார்.
1: சரி மேடம், இப்போ நம்ம பேச வந்தது சமையல் கலை பற்றி. இப்போ ஆய கலைகள் 64. சமையலும் ஒரு கலை தான். அதை விரும்பி ஈடுபாட்டோடு செய்தால் அது நல்லாயிருக்கும். மனசில் வெறுப்போடு இவ்வளவும் செய்யணுமா அப்படிங்கிற வெறுப்போடு செய்தால் அந்த சமையல் நல்லா இருக்காது. அந்த காலத்துலலாம் பாரம்பரிய சமையல் இருந்தது. மக்கள் விரும்பி சாப்பிட்டாங்க. நல்ல ஹெல்த்தியாக வேறு, ஆரோக்கியமாக வேறு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்தது. குக் பண்ணி சாப்பிட்றோமோ இல்லையோ புக் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம வாழ்ந்த காலம் உணவே மருந்து, மருந்தே உணவு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
2: வணக்கம். இப்போ உணவு எடுத்துட்டால் மூணு பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நம்மளுடைய ஆரோக்கியம், இன்னொன்று வந்து ஜீரணம், இன்னொன்று வந்து சத்து. இப்போ ஜீரணம்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ பிறந்த குழந்தைக்கு கொண்டு போய் சாதத்தை ஊட்டினா அந்த குழந்தைக்கு ஜீரணமாகாது. அப்போ அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறத கொடுக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் கொடுத்தா தான் அந்த குழந்தைக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து நல்லா சாப்பிடணும். அவங்க வந்து கீரை, சத்தான ஆகாரமாக வந்து சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதே வயசானவங்களுக்கு கொண்டு போய் வேற ஏதாவது கொடுத்தா அவங்களுக்கும் ஜீரணமாகாது. அப்போ அவங்களுக்கு எது கொடுக்கணுமோ அதை தெரிஞ்சு அந்த வயசானவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி மூணு பேருக்கும் மூணு விதமாக பிரித்து அவங்களுடைய உடம்புக்கு எது ஒத்துக்குது, எது ஒத்துக்கலை, எது அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம வந்து செய்யணும். இப்போ ஒரு குழந்தைக்கு கொடுக்கறத கொண்டு போய் இளைஞர்களுக்கு கொடுக்க முடியாது, இளைஞர்களுக்கு கொடுக்கறத கொண்டு போய் வயசானவங்களுக்கு கொடுக்க முடியாது. குழந்தைக்கு என்ன கொடுக்குறோமோ அதை தான் வயசானவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான் ஏஜ் ஆகும்போது. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம அந்த ஃபுட்டை வந்து கொடுக்கணும். அப்போதான் அவங்களால வந்து டைஜஸ்ட் ஆகி அவங்க

0: வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஈவன் தோசை மாவில் கூட இன்றைக்கி வந்து அந்த சோடா உப்பை கலக்கிறாங்க. அந்த சோடா உப்பை டெய்லி போய் போய் போய் வயிறு வந்து அல்ச புண்ணாக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், தோசை மாவு தானே, அரைக்க கஷ்டப்பட்டுட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றோம். அதுவும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கெடுதலாக இருக்குது. நம்ம ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் போகவே கூடாது. இப்போ வந்து ஐடி கம்பெனியில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து ராத்திரி 12 மணி 2 மணின்னெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தூக்கமும் இல்லாதபோது ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டு போகுது. அப்படி இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு வந்து வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக அதாவது சாப்பிடணும், அதை வந்து கொஞ்சம் ஏர்லியராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து இது பண்ணும்போது உடம்பும் வெயிட்டு போடாது, வியாதி வராது. கீரை அந்த மாதிரி சத்தான உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத என்னோட அபிப்பிராயம்.
1: சரி மேடம், அந்த காலத்தில் சத்தான ஆகாரமே சாப்பாடாக இருந்தது. நல்ல கம்பங்களி, கேழ்வரகு களி, சாமை, இந்த நவதானியங்கள் சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு சமைச்சு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. வயலில் போய் நல்லா பாடுபட்டாங்க, உடல் உறுதியாக இருந்தது. மாவாட்டை அம்மிக்கல் இருந்தது, மிக்சி கிடையாது, ஆட்டு உரல் இருந்தது. அப்புறம் வந்து இடிப்போமே உரல் இடித்து போடுற அந்த உரல் இருந்தது. இதெல்லாம் வச்சு தான் அம்மா பாட்டியெல்லாம் அரைச்சி ஆட்டு உரலில் ஆட்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே மிஷின் வந்துருச்சு. அந்த காலத்தில் எல்லாத்தையுமே பெண்கள் வந்து விரும்பி வீட்டு வேலைகளை சமையல் வேலைகளை நல்லா பார்த்தாங்க. இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி ஹைலி எஜுகேட்டட் அண்ட் ஹைலி இன் ப்ரொஃபஷன். அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கும் வீட்டுக்கு வர்றதுக்குமே நேரம் சரியாக இருக்குது. அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் பார்க்குறாங்க. ரசம் அப்படின்னு நடித்தா அது கேட்குது, ஒருத்தருக்கா ரெண்டு பேருக்கா மூணு பேருக்கான்னு. அப்புறம் ஒருத்தருக்கு நடித்தா ஒரு நாளைக்கா ரெண்டு நாளைக்கா மூணு நாளைக்கான்னு ரசம் கேட்குது. இது ஆன்லைனில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. யூடியூப்பில் எல்லோரும் ஃபுட் பிளாகர்ஸ் இருக்காங்க, நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. 7 வகை சட்னி தெரியுமா, முதன் முதலாக இந்த உணவை செய்து பாருங்கள் அப்படின்லாம் கொடுக்குறாங்க. என்ன தான் அவங்க ஆன்லைனில் பண்ணாலும் வீட்டில் அம்மா செய்கிற சமையல் பாட்டி செய்கிற சமையல் மாதிரி வராது. ஸோ அந்த பாரம்பரியமான சமையல் செய்வதற்கு முதல்ல எப்படி நம்ம அதை அணுகணும், ஏன்னா நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க, காய்கறிகள் கீரைகள் சத்து மிகுந்த தானியங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு வந்து நிறைய ஆரோக்கியம் கிடைக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த பாரம்பரிய உணவை எப்படி மறுபடியும் நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றது?
0: என்னோட பொறுத்தவரையிலையும் இப்போ உத்திஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். உத்திஷ்டங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. அது வந்து தமிழில் சொல்லும்போது ஒரு உணவை வந்து 6 மணி வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ணலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அது இது நம்ம சாப்பிட்டோன்னா அது உடம்புக்கு வந்து பாய்சனாக மாறிடுது. அப்போ என்னன்னா இப்போ நான் வந்து ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறேன். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஐங்கார பொடின்னு ஒன்று உண்டு. இது வந்து மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. இந்த ஐங்காரி பொடிங்கிறது வந்து ஒரு சுண்டவத்தல், ஒரு மணத்தக்காளி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, பெருங்காயம், சீரகம், இந்த 5 நல்லா வறுத்து பொடி பண்ணி உப்பு வச்சு காரமெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி டெய்லி ஒரு உருண்டை சாப்பாடு சூடு சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த 1 ஸ்பூன் பொடியை போட்டு சாப்பிட்டா நம்ம உடம்புல உள்ள அந்த சுண்டவத்தல், வயிற்றில் உள்ள புண்களை புழு பூச்சிகள்லாம் போக்கும். அந்த மணத்தக்காளி வந்து புண்ணை குறைக்கும். ஜீரகம் வந்து டைஜஸ்டை கொண்டு வரும். பெருங்காயம் வந்து கேஸ் இதெல்லாம் நீக்கும். கருவேப்பிலை வந்து பித்தத்தை எடுக்கும். இப்போ இந்த 5 சேர்ந்தது தான் நம்ம ஐங்கார பொடி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து அரைச்சி வச்சுட்டு அது கூட நிறைய வைக்கக்கூடாது. கொஞ்சமாக 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவை வறுத்து வறுத்து நம்ம என்ன பண்ணணும், இதை தினம் சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உடம்புல உள்ள வியாதிகள் எல்லாம், ஏன்னா இந்த 5 தான் நமக்கு மெயினாக இருக்குது. புண்ணு அல்சர் வருது, அப்புறம் வந்து ஜீரணமாகாமல் இருக்குது இது. அப்போ இந்த 5 பொடியும் டெய்லி வச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் பாட்டிமார்கள் வந்து இது தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம அப்புறம் சுக்கு மிளகு அது வச்சு லேகியம், அப்போ பெரியவங்கெல்லாம் நமக்கு வந்து பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஆனால் நம்ம அதெல்லாம் மீறி நமக்கு கொஞ்சம் நம்ம டைமை ஒதுக்கி வீக்லி ஒன்ஸ் வேலைக்கு போகிறீங்க எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் வந்து ஒரு சண்டே சாட்டர்டே லீவு கிடைக்கும்போது இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதை நீங்கள் வந்து டப்பாவில் போகும்போது கூட நீங்கள் பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா டெய்லி அதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும்.
1: மெடிசினல் வேல்யூ
0: நல்ல மருந்து
1: காய்கறிகளில் என்னென்ன சத்து இருக்கு மேடம், அது எந்தெந்த

0: காய்கறிகள் சாப்பிடலாம்.
1: மெயினாக பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். அது கூட நம்ம உடம்புக்கு, இப்போ கத்திரிக்காயெலாம் நிறைய பேருக்கு அலர்ஜி சொல்லுவோம், ஆனால் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனாலையும் உடம்புக்கு நல்ல, நம்ம என்னெல்லாம் பச்சை காய்கறிகள் அதுதான் மெயினாக சாப்பிடணும். அப்புறம் வந்து வாழைத்தண்டு யாருமே எடுக்கிறதே கிடையாது, வாழைத்தண்டு சாப்பிடணும். வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நம்மளுடைய கல் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகாது. அப்புறம் வாழைப்பூ, வாழைப்பூ வந்து லேடிஸ் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா அந்த யூட்ரஸுக்கு வந்து, அப்புறம் அந்த தூர பிரச்சனை இந்த இது எல்லாத்துக்குமே வந்து, அது ரத்தப்போக்கு இதுக்கெல்லாமே வந்து வாழைப்பூ வந்து அவ்வளோ நல்லது. வாழைப்பூ உங்களால் சமைச்சு சாப்பிட முடியலன்னா என்னைக்கு லீவ் கிடைக்குதோ அதை நல்லா ஆஞ்சிட்டு கொஞ்சம் லேசாக வந்து வெயிலையோ இல்லை வானொலியிலையோ போட்டு நல்லா வதக்கிட்டு அதை பவுடர் பண்ணி இந்த அதையும் சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா வந்து இருக்கும். அது வந்து வாழைப்பூ கண்டிப்பாக லேடிஸ் வந்து சாப்பிடணும். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப எடுக்காமல் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ பச்சை காய்கறிகள், அப்புறம் நவதானியங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் இல்லாதனால தான் இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு கூட சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் நிறைய வருது. இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல அம்மாக்கள் வந்து இந்த வேலைக்கு போனாலும் குழந்தைகளை வந்து நல்லா கேர் எடுத்து பார்க்கணுங்கிறது தான் என்னோட கருத்து.
2: சரி மேடம், ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக குழம்பு மிளகாத்தூள் செய்கிறாங்க, அந்த ப்ரப்போர்ஷனே சரி இருக்கிறது இல்லை. சில நேரம் குழம்பு நல்லா இருக்காது, சில என்றைக்காச்சும் ஒரு நாள் நல்லா இருக்கும். அந்த குழம்பு மிளகாத்தூள் அரைக்கக்கூடிய ப்ரப்போர்ஷன் என்னன்னு சொல்லுங்களேன்.
1: அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ மல்லி, நான் வந்து இந்த மஞ்சப்பொடியெல்லாம், இப்போ மஞ்சள் அப்புறம் வந்து கருவேப்பிலையெல்லாம் போட மாட்டேன். நான் வந்து மிளகு, சீரகம்லாம் போட மாட்டேன். இது என்ன, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து துவரம்பருப்பு, கடுகு, வெந்தயம், மிளகா வத்தல் இதை மட்டும் நல்லா வறுத்துட்டு ஒவ்வொன்றா வறுத்து அதை நான் பவுடர் பண்ணி சாம்பார் ஆக்கிவேன். அப்புறம் வந்து எல்லாருமே என்ன பண்ணணும், நிறைய மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், சுக்கு, இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மெடிசினல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு ஜீரணமாகவும் சத்தும் கிடைக்கும். அப்புறம் வந்து எல்லாரும் நான்வெஜ்ஜு எல்லாம் சாப்பிட்றாங்க, அது வந்து உங்கள் சௌகரியம். அந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றாங்க கூட அது வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா நைட்டெல்லாம் உட்காந்துட்டு ஹெவியாக நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது அது வந்து ஜீரணமாகாது உங்களுக்கு. அப்போ அது நைட் டைமில் வந்து இது பண்ணிடணும். அதான் சொல்லுவாங்க, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மத்தியானத்தில் ஒரு மாதிரி சாப்பிடணும், ராத்திரியில் பாதி வயிறு தான் நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா நைட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கினோம்னா அது வந்து எருக்கழிச்சிட்டு வரும், நமக்கு வந்து சரியாக வந்து நெஞ்சுக்குள்ளே நிற்கும், அதெல்லாம் நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அது ராத்திரி வந்து கம்ப்ளீட்டாக சாப்பாடை வந்து பாதி வயிறுக்கு தான் சாப்பிடணும். அதே மாதிரி தண்ணியும் பகல் ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி குடித்தாலும் ராத்திரி வந்து தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆனால் டாக்டர்ஸ் இன்றைக்கி வந்து 3 லிட்டர் குடிங்க, 4 லிட்டர் குடிங்கன்றாங்க. பகல் ஃபுல்லாக எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம், ராத்திரி வந்து கம்மியாக தான் குடிக்கணும். நிறைய தானியங்களை சாப்பிடணும் டெய்லி, ஒவ்வொரு சுண்டல். அப்புறம் வேக வச்சு மோஸ்ட்லி வந்து ஃப்ரைட் ஐட்டத்தை வந்து தடுக்கணும். ஃப்ரைட் ஐட்டத்தை விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சதாக நிறையா சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். குழந்தைகளுக்கும் அந்த சூப்பு மாதிரி வச்சு, அப்புறம் டெய்லி சூப்பு மாதிரி காய்கறி சூப்பு, முருங்கைக்காய் சூப்பு, முருங்கை இலை சூப்பு இந்த மாதிரிலாம் நம்ம வச்சு குடிக்கும்போது நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும்.
2: சரி மேடம், நான்வெஜ் சாப்பிட்றதுல எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை, ஏன்னா அதில் எந்த சத்தும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கொலஸ்ட்ரால் தான். வேணும்னா மீன் சாப்பிட்லாம், அதில் ஒமேகா 3 இருக்குது, கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சில சத்துக்கள் எல்லாம் மீனில் இருக்குது. மற்றபடி மட்டன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றாங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கொலஸ்ட்ரால் தான். இன்ஜெக்ஷன் போட்டு, ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு கோழியெல்லாம் வளர்க்குறாங்க, அது வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தையே கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் நான்வெஜ் சாப்பிட்றத விட வெஜ் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது, விட்டமின் ஏ, பி, சி, டி. அதனால் காய்கறிகள் பொதுவாக நல்லது, பச்சை காய்கறிகள், கீரைகள் அதெல்லாம் ரொம்ப உடலுக்கு நல்லது. ரத்தம் ஊற வைக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடணும்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி பாரம்பரியமாக நீங்கள் கற்றுக்கிட்ட சமையல் வேறு என்னென்ன, உங்களுக்கு யார் சமையல் கற்றுக் கொடுத்தா, நீங்களாக கற்றுக்கிட்டீங்களா அம்மாட்டேருந்து, இல்லை உங்களுக்கு நீ யாராவது ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்தாங்களா?
1: எனக்கு சமையலுங்கிறது எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அடுப்படியே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகுதான் எங்கள் மாமியார் எல்லாம் சொன்னாங்க. மாமியாருக்கு முடியல, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, எங்கள் அப்பா அப்பா தான் எனக்கு மெயின் மாடல், ரோல் மாடல் அவர் தான்.

0: அப்பாதான் இந்த மாதிரி அரிசிக்கு இவ்வளோ தண்ணி வைக்கணும், அரிசி உளுந்து இப்படி களையணும், இப்படி அரைக்கணும், இப்படி செய்யணும், பொடி இப்படி திரிக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் பக்கத்தில் அதுக்கப்புறம் இப்போ வந்து நானாகவே ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போ எல்லாம் நானே பண்ணிக்கிறேன். நான் வெளியில் எந்த சாமான அரிசி பருப்பு அந்த தானியங்களை தவிர நான் எதுவுமே வெளியில் வாங்குறதே கிடையாது, எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கையில் ஏன்னா கடைகளில் வந்து எல்லாமே இன்றைக்கி மிக்சடாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நான் அதை எனக்கு அதில் உடன்பாடில் வாங்கிறது. அதனால் ஈவன் பொடியிலேருந்து இதிலேருந்து எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து நல்லா அது ஹெல்த்தியாக தெரியுது. வெளியில் வந்து நான் எதுவுமே ஈவன் மஞ்சப்பொடியிலேருந்து எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா லேடிஸாலையும் வந்து இன்றைக்கி எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, அதுவும் தேவையாக தான் இருக்குது பணமும். ஆனால் பணமே வாழ்க்கைன்னு வச்சு வாழக்கூடாது. நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் நம்மளால் எது முடியுதோ அது கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாள் என்னைக்கான ஒரு நாள் லீவு கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம். அந்த ஒரு நாள் லீவில் நாங்கள் வந்து வீட்டு வேலை பார்ப்போமா, குழந்தைகளை பார்ப்போமா, துணி துவைப்போமா, கிரைண்டர் போடுவோமா அப்படின்னு கேட்குறீங்க, அதெல்லாம் வாஸ்தவம்தான். இருந்தாலும் அந்த ஒரு நாளில் நீங்கள் என்னெல்லாம் உங்களால் மேக்ஸிமம் பண்ணி வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து ஒரு வாரம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் திரும்ப பண்ணுங்கள். ஒரேடியாக செஞ்சு வைக்க வேண்டாம், ஒவ்வொரு வாரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சா அது உங்களுக்கு வந்து தெரியாது உங்களுக்கு. அப்புறம் வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து நிறைய டிவி பார்க்க டைம் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட உடன்பாடு.
1: அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும், எதா என்ன பொருளெல்லாம் சேர்க்கணும் சொல்லுங்கள்.
0: கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, எல் நான் வந்து ஒரு தரம் எள் போடுவேன், ஒரு தரம் வந்து பெருங்காயம் போடுவேன், எள் அப்புறம் மிளகாவத்தல் அது எல்லாத்தையும் தனித்தனியாக எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிடுவேன் நான்.
1: சரி.
0: குளிர்பானங்களும் அப்படிதான், ரொம்ப கூலாக குடிக்காமல் வீட்டில் வந்து நம்மளே முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்கி குடிக்காமல் ஜூஸ் எல்லாம் அது நம்ம ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வந்து நம்மளே நம்ம கையால் ஜூஸ் போட்டு குடித்தோம்னா அது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அவங்க வந்து எப்படி போடுறாங்க என்ன ஏது நமக்கு எதுவுமே தெரியாது. நான் இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன், போன வாரம் நான் யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு ஜூஸ் பேக்கெட்டில் வந்து ஒரு கேஸ் நிறைய உடைக்கிறாங்க. ஒவ்வொன்றுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு இதில் பல்லி இருந்தது, ஒரு இதில் வந்து ஃபங்கஸ் மாதிரி இருந்தது, ஒரு இதில் வந்து பூ இந்த இலையெல்லாம் உள்ளே கடந்தது, இப்படி ஒவ்வொரு டப்பா பிரிக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொன்று ஏதோ இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அது உள்ளே கவர் ஆனால் அதை பார்க்காம நம்ம குடிக்கிறோம். அதை குடிக்கும்போது நம்ம ஹெல்த்து வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. அது மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி இந்த பேக்கடு ஐட்டம் அப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம் இதை இந்த வெளியில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க இதுக்கு மேலேயாவது. ஏன்னா நிறைய கலப்படங்கள் வருது, நம்ம ஆரோக்கியம் தானே நமக்கு. ஸோ நம்ம இருக்கிற இதில் இருக்கணும்.
1: அப்புறம் வந்து நீங்கள் இந்த வத்தல் வடாம் இலை வடாம் துளிர் வடாம் இதெல்லாம் எப்படி செய்வீங்க?
0: ஆமாம், அதெல்லாம் நாங்கள் வந்து வீட்டிலையே தான் செய்வோம். எல்லாமே நான் வந்து இந்த வெயில் காலம் வந்தோடனே எல்லாமே வெங்காயம் வடாம் கூழ்வத்தல் அது எல்லாமே நானே வீட்டில் பண்ணிடுவேன். நான் அதான் சொல்கிறேன்னு அரிசி பருப்பு இந்த தானியங்கள் தவிரும் இது எல்லாம் நானே வீட்டில் பண்ணிடுவேன். ஒரு நாள் கஷ்டப்படுறோம், ஒரு நாள் கஷ்டப்பட்டால் ஒரு வருஷத்துக்கு ஆகும், அவ்வளோதான். அது நமக்கு வேல்யூ நல்ல இதாக இருக்கும். கடையில் போய் வாங்கினோம்னா ஒரு பேக்கெட் 90 ரூபா 300 ரூபா 100 ரூபா அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. இது நம்ம அந்த 100 ரூபாய்க்கு செலவு பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம அது வந்து வடாம்பத்தெல்லாம் ஒரு நாள் கஷ்டப்படுறோம், ஆனால் ஒரு வருஷம் நம்ம பலன் அனுபவிக்கிறோம்.
1: சரி, இப்போ உள்ள பிள்ளைங்க நீங்கள் சொன்ன மாதிரி 25 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க, ஸ்பெஷலிஸ்ட் வரைக்கும் MBBS எடுத்துட்டா ஸ்பெஷலிஸ்ட் MD எல்லாம் படிக்கிறாங்க. அதே மாதிரி BE படிக்கிற பிள்ளைங்க BE முடிச்சுட்டு MB MEA MBA இந்த மாதிரி படிச்சுட்டு நேராக அவங்க ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சமைக்கிறதுக்கான தருணத்தையோ சமைக்கிறதுக்கான இடைவெளியோ நம்ம கொடுத்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி போனால் அவங்க எப்படி யூடியூபே கட்டிக்கிட்டு அழ முடியுமா? இப்படி தான் சமையல் பண்ணணும், அப்படி ஆன்லைன்லேயே சமையல் பண்ணி பழகிறதுக்கு அவங்கள விட முடியுமா? அது கரெக்டாக வருமா அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தேகம் இருக்குது. அப்படிப்பட்ட பொண்ணுங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி தகவல் சொல்ல விரும்புகிறீங்க? வீட்டு சமையல் எப்படி கற்றுக்கிடணும்?
0: எடுத்த உடனே அவங்க வந்து சமைக்கணுங்கிறது கிடையாது. அதாவது ஒரு குழந்தை என்ன பண்ணும், முதல்ல வந்து குப்புற விழும், அப்புறம் கொஞ்சம் தவழும், அப்புறம் எழுந்து உட்காரும், நடக்கும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு படுக்க இது பண்ணும்போதே யூடியூபையும் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா அவங்களா ட்ரை பண்ண, இது போட்டால் இப்படி இருக்குமா அப்படிங்கிறது. இப்போ சாதம்னு வைக்கிறீங்க, ஒரு நாள் குழஞ்சி போகும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தண்ணியை கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா அது சாதம் சரியாக வந்துடும். இல்லை அரிசியை வந்து கூட்டணும், அப்படி ஒவ்வொரு நாள் நீங்களாக அதை ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். ஒரு ரெண்டு நாள் செஞ்சு

நீங்கள் வந்து இளைஞர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அதுக்கு பிறகு ஆஹா நம்மளா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே அந்த ஒரு எந்தூசியாசம் வந்துடும், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வரும். அதாவது என்னென்னா, நமக்கு சமைக்க தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் புளி ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நாள் காரம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நாள் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதை அடுத்த நாள் நீங்கள் அது வந்து ரெக்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நீங்கள் ஒரு செஃப்பாகவே மாறிடுவீங்க. அதனால் எடுத்தோடனே அது பயப்படக்கூடாது, தெரியலன்னு சொல்லக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா

0: வந்து ரெக்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நீங்கள் ஒரு செஃபாகவே மாறிடுவீங்க. அதனால் எடுத்தோடனே அது பயப்படக்கூடாது, தெரியலன்னு சொல்லக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணால் தான் முடியும்.
1: மாமியார் வீட்டுக்கு போகிற பிள்ளைங்க கல்யாணம் ஆகி கொஞ்சம் பயத்தோடையே இருப்பாங்க, நமக்கு சமையல் தெரியாது, ஐயோ எதுவும் நினச்சிப்பாங்களோ. இப்போ மாமியார் சமையல் செய்யும்போது இவங்க பக்கத்தில் நின்று பார்த்தாலே போதும், ஓரளவு கற்றுக்குவாங்க இல்லையா? அது தவிர மேடம், பாரம்பரியமாக நீங்கள் செய்யக்கூடிய சாம்பார், அவியல், பொரியல், கூட்டு, ரசம், அதுக்கப்புறம் பருப்பு கீரை கடைசல்கள், சுண்டல், ஸ்ப்ரவுட்டடு சுண்டல், இந்த மாதிரி நிறைய இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க?
0: எல்லாமே எனக்கு வந்து எதுவுமே முதல்ல தெரியாது. அதாவது முதல் நாள் கல்யாணமாயி வந்த அன்னைக்கு என்ன என்ன பண்ணாங்க, சட்னி போடுன்னாங்க மிக்சி. நான் வந்து மிக்சியே பார்த்ததே கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. நான் மூடணுன்றது எனக்கு தெரியல, ஏன்னா நான் மிக்சி பார்த்ததே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே அவங்க போடுன்னாங்க, சுவிட்சை போட்டு விட்டுட்டேன். போட்ட உடனே வீடு ஃபுல்லாக இதாகிடுச்சு. அப்போ எனக்கு என்னன்னு தெரியலன்னு உட்காந்து ரொம்ப அழுதுட்டேன். அப்போ எல்லாம் பெரியவங்க மாமியார் எங்கள் ஓர்படியெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா இப்படிதான் பண்ணணும்னு. ஓ அப்படியா அப்படின்னு அடுத்த நாள்ல இருந்து எனக்கு மூடி போட்டுட்டு தான் நான் மிக்சி போடணுங்கிறத கத்துட்டேன். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா கத்துக்கணும், கத்துட்டா தான் வரும். அது வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இந்த பட்சணம் எல்லாம் பண்ணவே தெரியாது. இப்போ இப்போ நான் ட்ரை பண்ணி எல்லாம் நானே பண்ணிக்கிறேன், எதுவுமே வெளியில வாங்குறதே கிடையாது. அந்த நம்மளுடைய அந்த குவாலிட்டி குவான்டிட்டி இந்த ரெண்டும் இருந்ததுன்னா எல்லாமே பக்காவா ஆயிடும். வந்து என்ன சுண்டெல்லாம் அப்படிதான், நம்ம முதல் நாள் ராத்திரி ஊற வச்சுட்டு அதை வேக வைக்கணும். வேக வைக்கும்போது நமக்கு பக்குவமாக ஒரு விசில் வச்சா வேகாது, தெரிஞ்சால் ரெண்டு விசில் வைக்கணும், ரெண்டு விசில் தெரியாதுன்னா ஒரு மூணு விசில் வைக்கணும். அதான் எதுவுமே நம்ம வந்து டே பை டே அது கற்றுக்கும் போது தான் அது வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க. யாரோட ஹெல்ப்புமே வேண்டாம், நம்ம ஒவ்வொரு நாளாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே எல்லாம் தெரிஞ்சிடும். முதல் நாள் வந்து யாருக்குமே கல்யாணம் ஆகி போனோடனே அது அம்மா வீட்டு பக்குவம் வேறு மாதிரி இருக்கும், மாமியார் வீட்டு பக்குவம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் அம்மா வீட்டு சமையலை மாமியார் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், மாமியார் கூட நின்று அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஈவன் பூஜை முறைகள் கூட நமக்கு வந்து அம்மா வீட்டு பழக்கம் ஒரு மாதிரி இருக்கும், மாமியார் வீட்டது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன மாமியார் வீட்டு சைடில் என்ன அப்படிங்கிறத நம்ம அதை கரெக்டாக பார்த்துக்கணும். தெரியலையா ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கணும், அவங்கள்ட்ட கேட்டு எப்படி எழுதணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ப்ரொசீஜரை எழுதி வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு வருஷம் நம்ம பண்ணியாச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அவங்கள விட பெஸ்ட் ஆகிடுவோம். அதெல்லாம் கற்றுக்கிறதுல தான் இருக்குது.
1: சமையல் கலை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு வெளியில், அதையெல்லாம் வாங்கி அதன்படி செய்தால் சமையல் சரியாக வருமா மேடம்?
0: அது வந்து வருமா வராதாங்கிறத இப்போ லேடிஸை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் எந்த புக்குமே வேண்டாம் என்ன கேட்டால் வந்து நம்ம வந்து பார்த்து இன்றைக்கி அதான் ஒரு இன்றைக்கி ஒரு பருப்பு எடுத்துக்கோங்களேன், சாதாரணமாக ஒரு பருப்பு எடுக்கிறீங்க, அந்த பருப்பை வந்து எவ்வளோ வச்சா நம்ம ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு பேருக்கு எவ்வளோ வச்சா சரியாக இருக்கும், அப்போ அதுக்கு எவ்வளோ தண்ணி விட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாமே வந்து காமனாக என்ன இன்றைக்கி எல்லாருமே இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி இதை வச்சு தான் மசாலா ஐட்டம் இதை தான் பண்ணி போட்டு எல்லோரும் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுடைய ஐடியாவில் எவ்வளோ போட்டால் நமக்கு சரியாக வரும், ஏன்னா ஒரு நாள் மிஞ்சும் ஒரு நாள் வந்து காணாமே போகும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுற பக்குவத்தில் பொறுத்து தான் இருக்குது. நல்லா செஞ்சோம்னா அவங்க ருசித்து சாப்பிடுவாங்க, சரியில்லைன்னா அவங்க ஆம்பளையில் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிட்லையேங்கிற நம்ம வருத்தப்படவும் கூடாது, ஏன்னா அடுத்த நாள் இது வந்து என்ன ஒரு அனுபவ கல்வி தான். எல்லாத்த விட சமையல்ங்கிறது வந்து ரொம்ப அனுபவ கல்வி தான் இது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏன்னா டெய்லி செஞ்சதே நம்ம செய்ய மாட்டோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா மாற்றி, மோர் குழம்பு ஒரு நாள், வத்த குழம்பு ஒரு நாள், சாம்பார் ஒரு நாள், அப்புறம் வந்து அவியல் ஒரு நாள், அப்படி மாற்றி மாற்றி செய்யும் போது அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம்னா அப்புறம் ஈஸியாக அதெல்லாம் வந்துடும். எந்த புக்கோ எந்த யூடியூபோ எதுவுமே வேண்டாம், நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். அது நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வர தான் உங்களுக்கு அது வந்து பக்குவமாக வரும்.
1: சரி மேடம், இப்போது அந்த காலத்தில் உள்ள சமையல் முறைகள் இப்போ கொஞ்சம் திரும்பிக்கிட்டு வருது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரம் வந்ததுலேருந்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவடைய ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. நம்ம சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டா தான் நம்மளுடைய உடலுக்கு பலன். ஏன்னா ஐடியில் வேலை பார்க்குறவன் 40 வயசுலேயே 60 வயசு கிழவனை போல் மாறிடுறான். காலார நடக்கணும்னா நடக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ நவதானியங்கள் வந்திருக்கு, நவதானியங்களில் ராகி மாவு, கம்பு, சாமை, தினை அரிசி, கருப்பு கவுனி அரிசி, நிறைய அரிசி வகைகள் எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாமே பாக்கெட்டில் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம அதை உப்புமாவை செய்யலாம், கஞ்சியாக

0: காய்க்கலாம், தோசையாக செய்யலாம், அடையாக செய்யலாம், தொட்டுக்கிறதுக்கு நல்ல குழுக்கட்டையை பண்ணலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துருக்குது. உப்புமா அதான், அதை வச்சு நவதானியங்களை வச்சே வெரைட்டியாக பண்ணுறாங்க இப்போல்லாம். அதை பண்ணிக்கிறாங்க வீட்டில், அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கிது அந்த நவதானியங்களை. அதை வச்சு வீட்டில் வந்து என்னென்ன பண்ணணுமோ ஊற வச்சு, சிலர் ரைஸாகவே அப்படி பொங்கல், நம்ம பொங்கல் வைப்போம் இல்லையா, அதே மாதிரியே பொங்கல் வச்சு சாப்பிட்றாங்க, தோசை ஊற்றிக்கிறாங்க, அடை பண்ணிக்கிறாங்க, முறுக்கு பிழிகிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி குளக்கட்டை, என்ன என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த உணவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிட்டு வராங்க. இப்போது சுகர் பேஷண்ட்டு மற்ற வியாதிகள் உள்ளவங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இந்த நவதானியங்கள் உணவு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அதாவது இளைஞர்கள் வந்து நல்லா சத்தாக சாப்பிடணும். அந் நாங்கள்லாம் வளர்ந்த காலங்கள் வேறு, இப்போ வளர்கிற காலங்கள் வேறு. அப்போ நாங்கள் இப்போ சாப்பிடும்போதெல்லாம் எங்கள் மாமியாரோ அம்மா அப்பா பாட்டி அவங்கெல்லாம் இது பண்ண, இப்போ மிடிலில் வந்து குழந்தைகளுக்கு வந்து எந்த அம்மா அப்பாக்கெல்லாம் எல்லாம் வேலைக்கு போகிறோம் இது பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு வந்து எதுவுமே சத்தான ஆகாரம் கொடுக்க முடியல. இப்போ காணாததுக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணிடுறாங்க, உடம்பு வெயிட்டு போய்ட்டுருது, சின்ன வயசுலேயே சுகர் வந்துடுது. முதல்ல எந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமோ இடையில வந்து ஆஹா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் கேழ்வரகு கம்பெல்லாம் வந்து இல்லாதவங்க தான் சாப்பிடுவாங்க, ஏழைகள் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னுலாம் ஒரு தாட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து சுகர் வந்துச்சு, ப்ரெஷர் வந்துச்சு, வியாதி வந்துச்சுன்னு சொல்லி திரும்ப சைக்கிள் வராங்க. எல்லாருமே வந்து சாமை தின கோதுமை அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கணும், நம்ம ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் வந்து திரும்ப பழையபடி இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து இளைஞர்களுக்கு வந்து இது வேணும் சாப்பிடணுங்கிறது கிடையாது. டேஸ்ட் பிடிச்சா சாப்பிடலாம், அவங்க இருக்கட்டும், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னா இப்போ நீங்கள்லாம் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க, அது அதெல்லாம் தேவையே இல்லை. நல்லா வாக் பண்ணுங்க, நல்லா வந்து பகலில் தூங்காதீங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்குறீங்க, அப்புறம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 10 நிமிஷம் வேலை உட்காந்திங்களா அடுத்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு தடவை வந்து வாக் பண்ணிட்டு வரணும், அப்புறம் திரும்ப உட்காந்து வேலை பண்ணணும். ஏன்னா உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அதே இடத்துல சீட்டில் உட்காந்துருக்கறனால உடம்பு வந்து பெருத்துருது, உடம்பு பெருக்கிறதுனால வியாதிகள் வருது. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கலாம். ஆனால் வயசானவங்க இப்போ சுகர் பேஷண்ட்லாம் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளால் கை போயிடுமோ கால் போயிடுமோங்கிற பயத்தில் வந்து பழையபடி எல்லா கம்பு கேழ்வரகு சாமை தினை இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் இளைஞர்களுக்கு வந்து அது இப்போ வேண்டாம். அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிட்லாமே, சாப்பிட்டுட்டு அப்புறம் இது பண்ணலாம். ரொம்ப ஆனால் ஆயில் ஐட்டமோ இந்த பேக்கரி ஐட்டங்கள்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப, அது பேக்கரி ஐட்டம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வந்து இது தப்புன்னு சொல்ல முடியாது, பெரியவங்க வந்து சாப்பிட்லாம், இளைஞர்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் பிடிச்சா சாப்பிட்லாம், இல்லைன்னா சாப்பிட்ணுங்கிற அவசியம் எனக்கே தோணலை.
0: இப்போ காலத்தில் பார்க்க போகிறது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டு. இதை எப்படி குறைக்கலாம், என்ன அணுகுமுறை?
1: அதுதான் அதுதான் இப்போ நான் சொன்னேன். அவங்க வந்து சாப்பிட்டது என்னென்னா, அந்த வந்து முதல்லலாம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க, அப்போ அவங்க வந்து அங்கே எங்கே ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது என்ன, அவங்க லேப்டாப்பை வச்சுட்டு ஒரே இடத்துல உட்காந்தே இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, டீ குடிக்கிறது, அப்புறம் வந்து உட்காந்த இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அப்புறம் வந்து பெட்லேயே சாப்பாடு கொண்டு வந்து வச்சு சாப்பிட்றது, இப்படியெல்லாம் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இது பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து வெயிட் போயிட போடுது. அப்போ என்ன பண்ணணும், வேலை செஞ்சு முடித்த உடனே ஒரு 1/2 hour அப்படியே எங்கேயான வாக் போயிட்டு வரணும் இல்லையா, குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் நேரம் விளையாடணும், ஹாப்பியாக இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னால் ஜிம்முக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை, நீங்கள் கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளேயே அப்படியே நடங்க, கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் அப்படிங்கும்போது இது பண்ணாது. ஏன்னா உட்காந்தே இருக்காங்க. இன்னைக்கு வந்து வேலையே வந்து ஐடி கம்பெனிலாம் உட்காந்து உட்காந்து உட்காந்து அந்த அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்கிறவங்க வந்து பெட்டை விட்டு எழுந்திருக்கிறதே கிடையாது, அவள் அங்கேயே உட்காந்து எல்லாம் அவங்களுக்கு ரூமுக்கே எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு உடம்பு வெயிட் போடுது. அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது. சாப்பிடாம எது எப்போ தேவையோ அது மட்டும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இதை பண்ணணும். உட்காந்த இடத்துலயே வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காருக்கனால தான் இந்த ஒபிசிட்டி எல்லாம் வருது. ஒபிசிட்டி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வியாதியும் வந்துடும். தைராய்டு வருது, சுகர் வருது, அப்புறம் அவங்களுக்கு வந்து வயிற்று வலி வந்துடுது, கேன்சர் வருது, நிறைய வியாதிகள் வருது. ஏன்னா அவங்களுக்கு உடல் வந்து எக்ஸசைஸ் இல்லை, சரியானபடி எக்ஸசைஸ் இல்லாததுனால. அவங்க வந்து காலையில் என்ன பண்ணணும், லைட்டாக எதனா

0: வந்து இட்லி தோசை வேக வச்ச ஐட்டமாக, தோசைலாம் கூட ரொம்ப சாப்பிடக்கூடாது, இட்லி சாப்பிட்லாம், கொஞ்சம் சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம், வேக வச்ச கடலைகள் எதாவது சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இது பண்ண ஒரு 11 மணிக்கு எதாவது ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம், காஃபி டீ வேண்டாதவங்க விட்டுறலாம். அப்புறம் ஜூஸ் அந்த மாதிரி வீட்லேயே போட்டு, அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் லைட்டாக ஒரு கீரை, ஒரு கொஞ்சம் காய் சாதம், சாதம் வந்து ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துட்டு, கீரையும் டெய்லி ஒவ்வொரு கீரை எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை காய்கறிகள் அந்த இதை சாப்பிட்டுட்டு திரும்ப ஈவினிங் வந்து
1: காய்கறி சாலட் ஃப்ரூட் சாலட்,
0: சாயங்காலம் வந்து ஒரு 3-4 மணி வாக்கில் கொஞ்சம் சாலட் அந்த மாதிரி சுண்டல் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுக்கலாம். திரும்ப ராத்திரி வந்து லைட்டாக ஒரு தோசை, ரெண்டு தோசை, ரெண்டுனா ரெண்டு தான் சாப்பிட்ணும், அதுக்கு மேலெல்லாம் சாப்பிடக்கூடாது, சப்பாத்தினா ரெண்டு அந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பாதி வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த வியாதி வேண்டாம், எந்த டயட்டீஷியன் வேண்டாம், எந்த டாக்டர்கிட்ட போக வேண்டாம். இந்த இது பண்ணிவிட்டு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து வெளியில் போக வேண்டாம், எங்கேயும் போண்டாம், வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிற ரூம்லேயே ஒரு 10 ரவுண்டு 5-50 ரவுண்டு அப்படி போயிட்டு இது பண்ணி ஒரு 4-5 தடவை ஜம்ப் பண்ணி இது பண்ணினாவே எக்ஸசைஸ் கிடச்சிரும். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும்.
1: இப்போ ட்ரெட்மில் வாங்கி வச்சு வாக் பண்ணுறாங்க வீட்டில், அப்புறம் வெயிட் லாஸிங் மெஷின் இருக்கு, அந்த மெஷினில் முட்டு தேய முட்டு வலியோடு சேர்த்து அந்த மெஷினை ஓட்டுறாங்க, அதுவும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஜிம்மிலெல்லாம் போய் மணிக்கணக்காக உட்காந்து நிறைய பணம் செலவழித்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுற லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க. ஸோ அதனாலெல்லாம் நம்ம வந்து இயற்கைக்கு மாறாக செயற்படும் போது அந்த செயற்கையான,
0: அந்த காலத்துலலாம் நம்ம என்ன ஜிம்முக்கு போனோம் என்ன பண்ணோம் ஒன்றுமே கிடையாது,
1: உடல் உழைப்பு தான்.
0: அந்த காலத்தில் வந்து குழந்தை பெற்றாச்சுன்னா 3 நாளைக்கு வந்து எதுவுமே தரமாட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு 30 நாளுக்கு பத்திய சாப்பாடுன்னு தான் கொடுப்பாங்க. அந்த குழந்தையும் தாயையும் ரூமை விட்டு வெளியில் வரவிட மாட்டாங்க, அப்படிலாம் பார்த்துட்டாங்க. இப்போ என்னென்னா பிறந்த 3 மணி நேரம் ஆனோடனே பீஸா சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட எல்லாமே சாப்பிடுங்க, கத்திரிக்காய் இதெல்லாம் தொடவே விட மாட்டாங்க. இப்போ எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, டாக்டர்ஸே சொல்கிறாங்க எல்லாம் சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடுங்கன்றாங்க. அப்போ எல்லாம் சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் குழந்தையிலேயே வந்துடும், உடம்புக்கு செட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது வந்து நல்லா இல்லை. எது நமக்கு பழங்காலத்தில் எதை வச்சுருந்தாங்களோ அதை நம்ம கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது தான் நமக்கு நல்லது. அந்த பத்திய சாப்பாடெல்லாம் எதுக்கு வச்சுருந்தாங்க பெரிய அந்த காலத்தில், இது சாப்பிட்டா இது குழந்தைக்கு ஆகாது என்னாக்க சொல்கிறோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைகள் யாருமே தண்ணியெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, வெத்தலை தான் கொடுப்பாங்க. அந்த வெத்தலையெல்லாம் இப்போ யாருமே தொடுறதே கிடையாது, தண்ணியாக குடிக்க டாக்டர் வந்து 3 லிட்டர் குடிக்க சொன்னாங்க, 5 லிட்டர் குடிக்க சொன்னாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் தண்ணி குடித்தா குழந்தைக்கு வயிறு சொன வயிறு தட்டிடுவோன்னு வாங்க அப்படிங்கும்போது அதனால் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்னென்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவங்க பாட்டி காலத்துலலாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய தண்ணி குடிச்சிக்கிறாங்க. அவ்வளோதான், காலங்கள் மாறியாச்சு.
1: ஒரு கடலை உருண்டை போட்டால் இதெல்லாம் ஸ்நாக்ஸா, ஒரு பாயாசம் வச்சு கொடுத்தா இதெல்லாம் ஸ்நாக்ஸா, என்ன நீ பண்ணுற, நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்க சொல்லுது. அப்போ நம்ம அதை மறுத்து பேச முடியலை, ஏன்னா அவங்க அதுக்குள்ளே விழுந்துட்டாங்க அந்த வலையில், அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அந்த டேஸ்ட்டுக்கு பழகிடுறாங்க. எல்லாருமே அந்த பழைய பாரம்பரியத்துக்கு வரணும். அதுக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற உங்களம் போல் என்ன போல் உள்ள குடும்ப ஸ்திரீகள் அதுக்கு முயற்சி எடுக்கணும். பிள்ளைங்களுக்கு மறுபடியும் அந்த புத்துணர்ச்சியும் அந்த புதிய சத்து முறையும் அவங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம சமையலை, நம்ம சமைக்கிறத அந்த பிள்ளைங்க லீவ் நாள்களில் பார்த்தாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்க.
0: அதாவது உங்களுடைய ஆரோக்கியம், ஜீர்ணம் மெயினாக வந்து ஜீர்ண சக்தி உள்ளது, ஆரோக்கியமாக உள்ளது, உங்கள் உடம்பு வந்து வெயிட்டு போடாமல் இருக்கிற நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஆரோக்கியமான உடம்பாக இருக்கணும், எல்லாரும் நல்லா நீடூழி வாழணும்.
1: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பாரம்பரிய சமையல் கலை நேர்முகம் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றவர் சமையல் கலை நிபுணர் அன்னபூரணி அவர்கள், உடன் உரையாடியவர் உமா மீனா அவர்கள். இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: வரை கேட்டது என் உயிர் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினந்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. மாலை 6:10 சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீர் சோத்ராணி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த அவர் மீட்புப் பணிகளுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லா ஆணையர் ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழு நேபாளம் செல்ல இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இச்சம்பவத்தில் 103 தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பேர் கைலாய சுற்றுலாவிற்கு சென்ற இடத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்பிற்கு ஆளான நிலையில் 20 தமிழர்கள் உடனடியாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மந்து நகரில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என்றார். இதைத் தவிர மேலும் சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம் சார்பில் கைலாய யாத்திரைக்கு சென்றுள்ள 49 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கும் அரசு முயற்சி எடுத்து வருவதாக கூறினார். இதுபற்றி கூடுதல் தகவல் மற்றும் விவரங்களை பெறுவதற்கு டில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். நோய் பரவல் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறிய அமைச்சர் எளிதில் நோய் தாக்குதலுக்கு ஆளாகும் முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். செஞ்சி பேரூராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் கட்டட வசதி, 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிதாக 300 செவிலியர்களை நியமிப்பதற்கு அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள 1246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில்

0: கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பல்வேறு உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், தற்போது நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் புதிதாக கோட்டங்கள் மற்றும் வட்டங்களை பிரிப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார். பல்வேறு பகுதிகளில் ஜாதி சான்றிதழ் பெறுவதில் இடையூறு ஏற்படும் நிலை குறித்து மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதியிருப்பதாகவும், அவர்களின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்தந்த பகுதிகளில் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி இவை வழங்கப்படும் என்றார். தமிழகத்திற்கு சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக சுமார் 2,00,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 8 வழிச்சாலை அமைப்பதற்குரிய திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்ததுடன் மத்திய அமைச்சரிடமும் இதுகுறித்து பேசியிருப்பதாக எடுத்துரைத்தார். செங்கல்பட்டு, திருவள்ளூர், மாமல்லபுரம் பகுதிகளிலிருந்து சென்னை வரும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 4 வழிச்சாலை அமைப்பதற்குரிய நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இதற்காக 1,042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், சமூக நீதி விடுதி பராமரிப்பு தொகை பள்ளி விடுதிகளுக்கு 75,000 ரூபாயாகவும் கல்லூரி விடுதிகளுக்கு 1,00,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றார். ஆதி திராவிட மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் 100 சமுதாய கூடங்கள் புதிதாக கட்டப்படும், சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும், சமூக நீதி நலவாரியம் மற்றும் சமூக நீதி அறக்கட்டளை உருவாக்கப்படும், தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடுகள் வழங்குவதற்காக அகம் எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2,500 காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் உள்ளிட்ட 67 புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். பேரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தாம் வெளியிட்ட அறிவிப்பில், சமூக நீதி விடுதி மாணவ மாணவியர்களுக்கான கலை திருவிழா நிகழ்ச்சிக்கான தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். சமூக நீதி விடுதியில் உணவு கட்டணம் பள்ளி மாணாக்கருக்கு 1,800 ரூபாயாகவும், கல்லூரி விடுதி மாணாக்கருக்கு உணவு கட்டணம் 2,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 21ஆம் நூற்றாண்டில் நாட்டில் நவீன விளையாட்டு சூழல் அமைப்பை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்வில் இளையோரிடையே காணொலி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர், விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் முதல் நவீன பயிற்சி மையங்கள் வரை திறமையாளர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவு கிடைக்கும் வகையிலான சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் விளையாட்டின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விளையாட்டுத்துறை இளையோர் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கிய கருவியாக உருவெடுத்துள்ளதை குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி பயனுள்ள வகையில் அமைந்ததாக மாணாக்கர் தெரிவித்துள்ளனர்.
2: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி. நான் வந்து டான்போஸ்கோ காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நரேந்திர மோடி சார் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி 2036 ஒலிம்பிக்ஸை பற்றி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. என்னுடைய கேம் வந்து அத்லெட்டிக்ஸ். நான் அத்லெட்டிக்ஸில் வந்து லாங் ஜம்ப்பில் வந்து நேஷனல் லெவலில் வந்து கோல்டு பண்ணியிருக்கேன்.
3: பேர் பாவலா, நான் தருமபுரி மாவட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் வித்யா காலேஜில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மை பாரத் மூலமா கருத்துக்களை சொன்னார். ஒலிம்பிக்கில் நம்ம எப்படிலாம் பதக்கம் வெல்லலாம், 2036 ஒலிம்பிக்கில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி சொல்லிட்டு அந்த அறிவுறுத்தல் வந்து மாணவர்கள் எல்லாருமே எல்லாம் யூஸ் பண்ணி கேட்டாங்க. நரேந்திர மோடி அவர் பேசுனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது.

0: திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், நீலகிரி, தூத்துக்குடி, பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளையோர் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று போதைப்பொருள் ஒழிப்பு தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற அண்மை சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகியுள்ளது என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் பழமையான ஜனநாயக நாடான நம் நாட்டில் தேர்தல் சுமூகமான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடியில் தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பிலான புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியது. இக்கண்காட்சியில் 10 லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புடாபெஸ்டில் நடைபெறும் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இன்று இந்திய வீரர்கள் வீரத் சோட்ரானி, வேலவன் செந்தில்குமார் இணை மோதவுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று ஃபாலோ ஆன் உடன் விளையாடும் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 359 ரன் எடுத்திருந்தது. இலங்கை தற்போது 146 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 503 டிக்ளேர், இலங்கை 290. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு அறிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீரத் சோத்ரானி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, நேரம் 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் மதுரத்தென்றல். இன்னைக்கே மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில காதல் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நீர்களே. அந்த வகையில முதல்ல ராசையா திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டுலாமா?

தீபா திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல்ல அழகான காதல் பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:26. கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில். அடுத்த பாடலாகி வருகிறது டைம் திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் சுஜாதா குரல்ல பாடல் இதோ.

நேரம் 2:36. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரத்தென்றல். இன்னைக்கு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில சூப்பரான காதல் பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில அடுத்து வரக்கூடிய பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுடலாமா?

ஜெமினி திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் ஒலித்து முடித்த நேரம் 2:44. வரிசையா காதல்

விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் ஒலித்து முடித்த நேரம் 2:53. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் அழகான காதல் பாடல்கள் ஒலித்து சென்றது நம்ம மதுரத்தின்ற நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வந்த எல்லா லவ் சாங்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சுந்தரி. நன்றி நேர்களே. காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம்.

0: இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், உப்பாசி, சென்கொன்னா ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், வாழ்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, வால்பாறை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதிவான மழையின் அளவு 5 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, மாம்பழத்துறையாறு, ஆணைக்கிடங்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடா அணை, முள்ளங்கினாவிள்ளை, தேனி மாவட்டம் பெரியார், கொளச்சல், இரண்யேல், ஊத்து, சித்தாறு, வட்டானம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தீர்த்தாண்டநத்தம், மயிலாடி, மிமிசல், சூரலக்கோடு, பாலமூர், தொண்டி, கோழிப்போர் விலை, சிவலோகம், முக்கூடல் அணை, குண்டார் அணை, கெளவரப்பள்ளி அணை, கருப்பாநதி அணை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பையொட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாகப்பட்டினம், கடலூர், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றி. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதியன்றும் 30, 31 ஆகிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது

0: முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 31 தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பு
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

மாலை வணக்கம் அன்பர்களே, ஆகாஷ்வாணி மதுரை 1269 கிலோஹெட்ஸில் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரல் அமுதம்.

0: ஒருவன் ஆசையினை அடியோடு அழித்து விட வேண்டும். அப்படி செய்தால் அவன் விரும்புகின்ற தவ வாழ்க்கை அவன் விரும்புகின்ற வழியிலேயே அவனுக்கு வந்து சேரும். குறள் எண் 367 அதிகாரம் அவா அறுத்தல்.
1: அவாவினை ஆற்றல் அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும்.
0: ஒருவன் ஆசையினை அடியோடு அழித்து விட வேண்டும். அப்படி செய்தால் அவன் விரும்புகின்ற தவ வாழ்க்கை அவன் விரும்புகின்ற வழியிலேயே அவனுக்கு வந்து சேரும். குறள் எண் 367 அதிகாரம் அவா அறுத்தல்.
2: நேரம் 5:30 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை 1669 கிலோஹெர்ட்ஸில். இது மதுரத்தெஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கு முதல் பாடல் வானம் கொட்டட்டும் திரைப்படத்திற்காக.

5:39 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். தாண்டவம் திரைப்படத்திற்கான பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்ததாக தங்கமகன் திரைப்படத்திற்கான பாடல் இது.

இத்திரைப்படத்திற்கான பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:48. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரத்தெஞ்சல். இசைக்கும் அடுத்த பாடல் திருடன் போலீஸ் திரைப்படத்திற்காக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வாழற தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்று நாம் என்னுயிர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டோம். இனி கேட்கலாம் மாநில செய்திகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா

0: விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வேலூரிலிருந்து பிரதமருடனான கலந்துரையாடலில் பங்கேற்ற தடகள வீராங்கனை எமது செய்தியாளரிடம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
1: என்னோட பேர் இந்து வில்லியம்ஸ். ஐம் அட்வொகேட், அத்லீட், ஜம்பர், ஆல் இந்தியா கோல்ட் மெடலிஸ்ட். இன்னைக்கு வெள்ளூர்ல பிரதம மந்திரியோடைய கேலோ இந்தியா டயலாக் வீடியோ கால் மூலமா நடந்தது. சோ மெயின் அஜெண்டா ஆஃப் திஸ் வீடியோ கால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேலோ இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, விளையாட்டில் ஆர்வம் உள்ள இளைஞர்களை ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அவங்கள வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல் வந்து அவங்க வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறத குறிக்கோள். சோ இன்னைக்கு பிரதம மந்திரியும் பேசும்போது அதான் சொன்னாரு. சோ விளையாட்டு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் லைஃப் ஸ்டைல். சோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா இளைஞர்களும் விளையாட்டுலயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி போத் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறதா வந்து இந்த மீட்டோட மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா இருந்தது. ஆல்ரெடி மெடல் வின் பண்ணவங்களுக்கும் ஃபியூச்சர் அத்லீட்ஸ்க்கும் யங் அத்லீட்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜ் பிட்வீனா இந்த வீடியோ கால் கான்வர்சேஷன் அப்படிங்கறது அமைஞ்சது. ஆல்ரெடி விளையாட்டுல வந்து சாதித்தவங்க விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறவங்க கிட்ட வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து விளையாட்டுல வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு கொண்டு வரும்.
0: கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த

0: ஆல்ரெடி மெடல் வின் பண்ணவங்களுக்கும் ஃபியூச்சர் அத்லீட்ஸ்க்கும் யங் அத்லீட்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜ் பிட்வீனா இந்த வீடியோ கால் கான்வர்சேஷன் அப்படிங்கறது அமைஞ்சது. ஆல்ரெடி விளையாட்டுல வந்து சாதித்தவங்க விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறவங்க கிட்ட வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து விளையாட்டுல வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு கொண்டு வரும்.
1: கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசுலி அனல்மின் திட்டப்பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை மீண்டும் பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ்குமார் நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும், அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டதாகவும், இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் வட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை

0: அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. மத்திய சென்னை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று மாலை நிலவரப்படி 89.37 அடியாக உயர்ந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 429 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் டிரா ஆனது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 290. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இந்தியா 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. பள்ளி மாணவிகளுக்கான மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 28/8/2026 வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை, நடைபெற உள்ளது. இம்முகாமில் தனியார் துறை முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை தேடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்த வேலை தேடுபவர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிகளுக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம். வேலை தேடுபவர்கள் தங்களது சுய விவரங்களை மற்றும் வேலை அளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை http://www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பங்கேற்று பயன்பெறலாம். மீண்டும் உங்களுக்காக இணையதள முகவரி http://www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பங்கேற்று பயன்பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை தேடுபவர்கள் தங்களது சுய விவரக்குறிப்பு, பயோடேட்டா, கல்வி சான்றிதழ்களின் நகல்கள், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படத்துடன் 28/8/2026 வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை காலை 10 மணிக்கு மதுரை கே புதூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரில் கலந்து

0: கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு, இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலை பெறுவதனால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பில் எவ்விதத்திலும் பாதிக்காது என துணை இயக்குனர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்ந்து சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மாவட்ட செய்திகள், தமிழில் செய்திகள் அடுத்தடுத்து சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

இன்றைய பேரவையில் முதன்முதலாக கேள்வி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அமைச்சர்கள் பதிலுரைக்கும் முன்பே அறிவிப்புகளை வெளியிடுவது, நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் குறித்து கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம் ஆகியவை குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாகும். பொதுவாக பேரவை தொடங்கியதும் முதல் ஒரு மணி நேரம் கேள்வி நேரத்திற்கு ஒதுக்கப்படுவது வழக்கமாகும். தாவேக ஆட்சி அமைந்ததும் இதுவரை கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதுகுறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவ்வப்போது பேரவைத் தலைவருக்கு நினைவூட்டிய போது, கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட அரசு துறைகளிடமிருந்து பதில் வரப்பெற்றதும் கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்வதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உறுதியளித்தார். அவர் அளித்த உறுதியை நிறைவேற்றும் வகையில் இன்றைய பேரவையில் கேள்வி நேரம் அனுமதிக்கப்பட்டது. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மூலக்கேள்விக்கும் துணை கேள்விகளுக்கும் அமைச்சர்கள் பதிலளித்தது பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக உறுப்பினர் திரு சுதாகர் எழுப்பிய கேள்விக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னை நகருக்குள் வரும் வாகனங்கள் மாநகர எல்லைக்குள் வந்த பிறகு நகருக்குள் நுழைய 3 மணி நேரம் ஆவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை 8 வழிப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளதாகவும், அனுமதி கிடைத்ததும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், கீழ்வேலூரில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் உள்வட்ட சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பது குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதேபோல் திருத்துறைப்பூண்டியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது துறையின் பரிசீலனையில் உள்ளதாகவும், ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். தமிழகத்தில் சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக மத்திய அரசு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்துள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். பன்றிக்காய்ச்சல் எனப்படும் H1N1 வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், தேவைப்பட்டால் தடுப்பூசி போடப்படும் என்றும் கேள்வி நேரத்தின்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பதிலளித்தார். பேரவைக் கூட்டத்தொடர் முடிந்ததும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் நேரில் சென்று தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்க

உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும், புதிதாக 300 செவிலியர்கள் மற்றும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய வட்டத்தில் 60 கிராமங்கள் உள்ளதாகவும், இதனை இரண்டாக பிரித்து புதிய வட்டம் உருவாக்க வேண்டும் என்றும், மாவட்ட ஆட்சியர் அலுவலக பணியாளர்களுக்கு தேவையான குடியிருப்புகள் கட்ட வேண்டும் என்றும் தொகுதி உறுப்பினர் திரு வசந்தம் கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் போன்ற சமூகத்தினருக்கு சாதிச் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக உள்ள இடையூறுகள் குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றார். நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு ஆய்வு செய்வதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும், தேவைப்படும் இடங்களில் நெல் உற்பத்தி பரப்பளவு மற்றும் நெல் வரத்து ஆகியவற்றின் அடிப்படையில் புதிய கொள்முதல் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். பல ஆண்டுகளாக பேரவையில் இருந்து வந்த நடைமுறையை மாற்றி மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் முன்பே அறிவிப்புகளை வெளியிட்டு பேசலாம் என்று புதிய நடைமுறையை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். இதற்கு திமுக மற்றும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திரைப்படத்தின் முடிவு முன்பே தெரிந்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது என்று அவர்கள் சுட்டிக்காட்டினாலும், பரவாயில்லை, அறிவிப்புகளை முதலில் வெளியிடலாம் என்று உறுதிப்பட அவர் கூறினார். பேரவைத் தலைவரின் முடிவு பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு வசதியாக போய்விட்டது. சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வெளியிட்ட சில அறிவிப்புகள் அவை உறுப்பினர்களின் கவனத்தை ஈர்த்தது. பள்ளி விடுதி மாணவர்களுக்கு உணவு கட்டணத்தை 400 ரூபாய் உயர்த்தி 1800 ரூபாயாகவும், கல்லூரி விடுதி மாணவர்களுக்கு 500 ரூபாய் உயர்த்தி 2000 ரூபாயாகவும் வழங்கப்படும் என்றும், இதனால் 200 கோடி ரூபாய் கூடுதல் செலவானாலும் மாணவர்கள் தங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தவும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு புதிதாக 150 சமூக நீதி விடுதிகள் 160 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும் அவர் கூறினார். கோயம்புத்தூரில் புதிய வணிக மையம் கட்டப்படும் என்றும், சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்றும் கூறிய அமைச்சர், விடுதிகளில் அம்பேத்கர் படிப்பகம் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஆதி திராவிட விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக வளர்மிகு வேளாண்மை திட்டத்தின் மூலம் 1000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளுக்கு 100 புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும், கூடுதல் கழிப்பறைகள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சமூக நீதித்துறையின் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஒருங்கிணைந்த மின் ஆளுமை திட்டம் உருவாக்கப்படும் என்றும், சர்வதேச அளவில் சாதனை செய்யும் திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களை உருவாக்க விடுதி மாணவர்களுக்கு தீரம் விளையாட்டு ஊக்கத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறுபான்மையின மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள ஆண்டுக்கு 2500 நபர்கள் வீதம் 10,000 நபர்களுக்கு தற்கால தேவைக்கேற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் பேரவையில் அறிவித்தார். கடலூர், மயிலாடுதுறை, தென்காசி, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடங்கள் கட்டித்தரப்படும் என்றும், சமத்துவத்தை பேணும் வகையில் இஸ்லாமிய சமூக மாணவியர் உயர்கல்வியை தொடர ஏதுவாக அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் இளங்கலை பட்டப்படிப்பிற்கு அரசு நிர்ணயித்த கட்டணத் தொகையை அரசே வழங்கும் வகையில் முதலாம் ஆண்டிற்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொன்மையான தேவாலயங்களை பழுதுபார்க்கவும் புனரமைக்கவும் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், முஸ்லீம் வக்ஃப் சொத்துக்களையும் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களின் சொத்துக்களையும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் புதிய கட்டிடங்களை கட்டவும் வட்டியில்லா கடன் வழங்கவும் புதிய திட்டத்தை செயல்படுத்த 100 கோடி ரூபாய் சுழல் நிதி ஒதுக்கப்படும் என்றும், வக்ஃப் வாரியத்தின் மூலம் சென்னையில் சிறுபான்மையினர் மகளிர் கல்லூரி ஒன்று புதிதாக தொடங்கப்படும் என்றும், இதற்காக இந்த நிதியாண்டில் 2,45,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் திரு ஷாஜகான் கூறினார். வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கப்படும் நிர்வாக மானியம் 2.5 கோடி ரூபாயிலிருந்து 5.5 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் 84 பணியாளர்களும் 108 ஓய்வூதியதாரர்களும் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஜவாஹிருல்லா, திரு செல்லசாமி, திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திருமதி தாரகை கத்பர், திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பள்ளிக் கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தார்.
நேபாளத்தில் பருவநிலை மோசமடைந்து வருவதால் அங்கிருந்து வரும் தகவல்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருப்பதாக

0: அவர் குறிப்பிட்டார். திடீரென்று ஏற்பட்ட பெரு வெள்ளத்தால் 384 பயணிகள் காணாமல் போய்விட்டதாகவும், இவர்களில் 291 பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும், 91 பேர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் கூறினார். ராணுவ வீரர்கள், காவல்துறை மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள், தனியார் துறையினர் தீவிர தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 80 பாலங்கள் மற்றும் 48 கிலோமீட்டர் சாலைகள் முழுவதும் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தின் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 54 பேர் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பேர் சுற்றுலா சென்ற இடத்தில் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்புக்கு ஆளான நிலையில் 20 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களை காத்மாண்டுவுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும், கூடுதல் விவரங்களை பெறுவதற்கு தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் உயர் அதிகாரிகள் கொண்ட அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்தார். இன்று நடைபெற்ற மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் பேரவை உறுப்பினர்கள் திரு ராஜா, திரு விஜய் தாமு, திரு சம்பத்குமார், திரு வைத்திலிங்கம், திரு பாலமுருகன், திரு தமிமுன் அன்சாரி, திரு மாரிமுத்து, திரு போஜராஜன், திரு ஜோதிமணி, திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திருமதி உஷாராணி, திரு செந்தில் செல்வன், திரு இளையராஜா ஆகியோர் பங்கேற்றனர். இன்றைய பேரவை நிகழ்ச்சிகளில் இடையிடையே கூச்சல் குழப்பம் அமளி ஏற்பட்டாலும் அவை நடவடிக்கைகளை அமைதியாக கொண்டு சென்று சுமூகமாக முடித்து வைத்த பெருமை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரையே சாரும்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் வடிவழகி கபிலன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: சிவகாசியில் கடந்த 21 இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பாக 3 நடைபெற்று வந்த மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் கடந்த 21 நிறைவு பெற்றது. இந்த முகாமில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த 50 விளம்பர பதாகைகள், மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், மாவட்ட சமூக நல அலுவலகம், அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கி, ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, ஆயுள் காப்பீட்டுக் கழகம் மற்றும் பொது சேவை மையம் ஆகிய துறைகளின் ஸ்டால்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தன. அஞ்சல் துறை மூலம் ஆதார் திருத்தம், பொது சேவை மையம் மூலமாக பிரிண்டிங், தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிலாளர்களுக்கான பல்வேறு பதிவுகள் மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தல் உள்ளிட்ட பணிகள் இந்த ஸ்டால்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிகழ்வினை பொதுமக்கள் பார்வையிடவும் மற்றும் பங்கேற்கவும் பல்வேறு விளம்பர உத்திகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 19 துவங்கிய இந்த முகாம் 21 மதியம் நிறைவு பெற்றது. நிறைவு நாளன்று சிறப்பு நிகழ்வாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சார்பாக விஸ்வாஸ் 2026 மற்றும் எம்ப்ளாய் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் 2026 மற்றும் எஃப்ஓவின் நியூஸ் இன்ஸ்டேட்டிவ் பற்றிய கருத்தரங்கம் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாக அலுவலர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்பு நடைபெற்ற நிறைவு விழாவிற்கு வேளாண்மை துறை துணை இயக்குனர் லதா மற்றும் உதவி இயக்குனர் முத்தையா மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் அன்பரசு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் அரங்குகளை அமைத்த துறைகளுக்கு நினைவு பரிசும் வழங்கி கௌரவித்தனர். 3 நடந்த இந்நிகழ்ச்சியில் 1500 மேற்பட்ட நபர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் 66 நபர்கள் சுய வேலைவாய்ப்பு பயிற்சிக்காக பதிவு செய்துள்ளனர். 150 நபர்களுக்கு ஆதார் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டன மற்றும் 200 நபர்களுக்கு ஆதார் குறித்த விளக்கம் அளிக்கப்பட்டன. பொது சேவை மையம் சார்பாக 1000 மேற்பட்டோர் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பல்வேறு தொழிலாளர் நல திட்டங்களில் பதிவு செய்தனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தமாக 200 நபர்களுக்கு குறை தீர்க்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியினை மதுரை கள விளம்பர உதவி அலுவலர் போஸ்வல் ஆசிர் மற்றும் திருநெல்வேலி தொழில்நுட்ப உதவி அலுவலர் வேல்முருகன் இணைந்து ஏற்பாடு செய்தனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 3 நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள்

0: கூட்டத்தில் ரூபாய் 28.69 லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை, வேலை வாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல உதவி திட்டங்கள், விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்தான மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று பரிசீலித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட இம்மனுக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து அவற்றின் மீது உரிய மற்றும் விரைவான நடவடிக்கை எடுக்கவும், முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி விரைந்து தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு விபத்துகளில் தாய் தந்தை இருவரில் எவரேனும் ஒருவரை இழந்த 35 மாணவர்களுக்கு தலா ரூபாய் 75,000 வீதம், மொத்தம் ரூபாய் 26.25 லட்சம் மதிப்பிலான வைப்பு பத்திரங்களையும், சத்துணவு திட்டத்தில் பணிபுரிந்து பணியின் போது மரணம் அடைந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு 2 பயனாளிகளுக்கு சத்துணவு அமைப்பாளர் பணி ஆணையினையும், 1 பயனாளிக்கு சமையலர் பணி ஆணையினையும், 2 பயனாளிகளுக்கு சமையல் உதவியாளர் பணிக்கான ஆணை என மொத்தம் 5 பயனாளிகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணையினையும் வழங்கினார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 10ஆம் தேதி வங்கிகளுக்கான கடன் திட்ட அறிக்கையினை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வெளியிட்டார். இக்கூட்டத்தில் அவர் தெரிவிக்கையில், மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் மாவட்ட வங்கிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக விருதுநகர் மாவட்டத்தின் 2026-27 ஆண்டுக்கான கடன் திட்ட அறிக்கையை வெளியிடப்பட்டுள்ளது என்றும், இதில் வங்கிகள் மூலமாக ரூபாய் 37,959.6 கோடி கடன் 2026-27 ஆண்டில் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டார பகுதிகளில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்றுள்ள பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்ட இயக்குநர் சங்கீதா கடந்த 7ஆம் தேதி ஆய்வு செய்தார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று அவரை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாடிய திருமதி திரௌபதி முர்மு, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் எளிதில் அணுகும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தூதரகங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்திய அரசின் கொள்கைகளை மட்டுமின்றி 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புதிதாக கட்டப்பட்ட கரு ஏரியை திறந்து வைத்து பேசிய அவர், கடந்த 2003ஆம் ஆண்டில் மட்டும் 1.5 லட்சம் தடுப்பணைகள் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் குஜராத்தின் பாசன பரப்பு 16 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொது தனியார் பங்களிப்புடன் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிலையான வளர்ச்சி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி முன்னேற்றம் அடைந்தால்தான்

0: வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில், வர்த்தகம், வணிகம், வேளாண், சுற்றுலாத் துறையின் தொலைநோக்கு வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சி திட்டங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகளை நன்கொடையாக வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மாரி பஞ்சாயத்து செயலி மூலம் எந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகள் தேவை என்பதை தெரிந்து மக்கள் நன்கொடையாக அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபல்பூரில் பீரங்கி பராமரிப்பு மையத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். 450 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் பராமரிப்பு துறையில் சுயசார்புக்கு உத்வேகம் அளிக்கும். மத்திய பிரதேச அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை இந்த மையம் ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பல்வேறு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களின் வசதிக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப் போவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். வெங்காய விலையை வரும் மாதங்களில் கட்டுக்குள் வைத்திருக்கும் நோக்கில் கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை மத்திய அரசு இன்று முதல் விடுவிக்க தொடங்கியிருக்கிறது. தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள கேந்திரிய பண்டார் கடைகளுக்கு வெங்காயத்தை கொண்டு செல்லும் வேன்களை நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நிதிக்காரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சில்லறை விற்பனையில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு மானிய விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று திருமதி நிதிக்காரை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் சீனா மற்றும் நேபாள நாடுகளுக்கான இந்திய தூதரர்களுடன் அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சுற்றுலா முகவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மீட்புப் பணிகளுக்காக நேபாள அரசுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் பீகார், உத்தரப்பிரதேச எல்லைப் பகுதிகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்று தேசிய பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இப்பகுதிகளை மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 11 தேசிய பேரிடர் மேலாண்மை படைக்குழுவினரும் பீகார் மாநிலத்துக்கு 9 குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை படை தலைவர் திரு நரேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் எல்லைப் பகுதியில் உள்ள பீகாரின் மேற்கு சம்ரான் மாவட்டத்தில் உள்ள கண்டக் ஆற்றில் தண்ணீர் வரத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தில் இதுவரை 12 ஆண்டுகளில் 59 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. வங்கிகளில் இத்திட்டத்தின் கீழ் 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அரசின் திட்ட பயன்களை வங்கிகள் மூலம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த வங்கிக் கணக்குகளில் சராசரியாக 5,000 ரூபாய்க்கும் கூடுதலான தொகை உள்ளது. இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, 78% ஜன்தன் வங்கிக் கணக்குகள் ஊரக மற்றும்

0: புறநகர் பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 56% பெண்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வங்கிக் கணக்கு திட்டம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுக்கான சமூக பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களுடன் கேலோ இந்தியா காணொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இது தங்களுக்கு உந்து சக்தியாக அமைந்தது என்று நாமக்கல்லைச் சேர்ந்த திரு ஜெயேந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்களோட ஸ்போர்ட்ஸ் பத்தி ஒரு இன்டராக்ட் பண்ணாங்க. சோ அந்த யூத் மூலமா நம்மளோட இந்தியாவை 2036 வளர்ந்த பாரதமா உருவாக்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதோட குறிக்கோள் என்ன, இதை எப்படி எல்லாம் பண்ண முடியும் சொல்லி ஒரு இன்டராக்ஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. இந்த முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளையாட்டு மூலமா தான் நம்ம இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க முடியும். விளையாட்டு பொறுத்த வரைக்கும் இதுல அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு, இது இல்லாம மாணவருக்கும் மாணவிகளுக்கும் ஒரு டிசிப்ளின் ஒரு நோக்கத்தோட தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம
0: விவேகானந்தா கேந்திராவின் தலைவர் பாலகிருஷ்ணன் மறைவுக்கு குடியரசுத் துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தா கேந்திராவின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் போற்றத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் 50 மேல் விவேகானந்தா கேந்திராவின் மூலம் சமூக பணிகளை மேற்கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று கூறியுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அவர் 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜியூன் லீயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான் வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் வாழைப்பயிரை தாக்கக்கூடிய நோய்கள் மற்றும் பராமரிப்பு உத்திகள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கா மனோன்மணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: பாக்டீரியா நோய் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு அழுகல் நோய். ஸோ இதுலேயும் பாக்டீரியா வாடல் நோயின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு பகுதியை குறுக்கால வெட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மஞ்சள் நிறத்தில் வந்து திரவம், அது வந்து பிசு பிசுன்னு இருக்கும், துர்நாற்றமும் அடிக்கும், இலைகள் மேலே வந்து கொஞ்சம் பழுத்து ஒரு மாதிரி வந்து கருகல் ஆரம்பிச்சிடும். அப்போ இதில் வந்து வெடிவாளை பிரச்சனை வராது, பட் உள்ளே இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாமே அழுகிறதுனால உணவு தண்ணீர் இதெல்லாம் வந்து மேலே பரவுதல் அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து பயிருக்கு குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மகசூல் இழப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இதையும் நம்ம வந்து அதிகமாக கட்டுப்படுத்தணும். குறைந்த அளவில் அந்த அறிகுறிகள் தென்படும் போதே வந்து மண்ணிலையும் வந்து மேலேயும் நம்ம வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடுங்கிற மருந்து நம்ம தெளித்தோம் அப்படின்னா அதையும் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட்டுங்கிறது ஆன்டிபயோட்டிக் அது இருக்குது அதோட கலந்து நம்ம தெளிக்கும் போது இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். அப்போ நோய் கிருமி எது, பூஞ்சான நோயா இல்லை பாக்டீரியா நோயாங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுக்குரிய நம்ம வந்து மருந்துகளை முறையாக பயன்படுத்த முடியும். அப்போ தண்டு பகுதியை கட் பண்ணி பார்த்தோம்னா அடர் சிவப்பு நிறம் இருந்துச்சுன்னா அது

0: வந்து புஞ்சான நோய். மஞ்சள் நிறத்தில் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி துர்நாற்றத்தோடு வந்து சாறு வடிஞ்சது அப்படின்னா அது வந்து பாக்டீரியா நோய். இது ரொம்ப முக்கியம் இந்த மேலாண்மை முறைகளில். இதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா நச்சுயிரி நோய், வைரஸ் நோய். நச்சுயிரி நோயினால் வந்து முடிக்கொத்து நோய் அப்படிங்கிறது தான் இதோட பேர். ஆனால் முடிக்கொத்து அப்படின்னு பார்த்தோம்னா அதோட நுனிகள், அதாவது வாழை மரமே வந்து எவ்வளோ 6 மாதம் 7 மாதம் வளர்ந்திருந்தாலும் மற்ற ஆரோக்கியமான மரத்தோட வளர்ச்சியை விட இதோட வளர்ச்சி ரொம்ப குன்றி இருக்கும். ப்ளஸ் முடி கொத்து இருக்கிற மாதிரி மேலே வந்து நோயோட தாக்குதல் இருக்கக்கூடிய இலைகள் வந்து அப்படி செங்குத்தாக வந்து குத்து மாதிரி இருக்கும். அப்போ அதில் வந்து பச்சை நிற அடர் பச்சை நிறத்தில் இலைகள் இருக்கும். விரிஞ்சி பெரிய இலைப்பரப்பு நம்மளுக்கு விரிஞ்சி பெரிய இலைகளாக வராது. அப்போ இலைகள் வந்து ரொம்ப சுருங்கி அடர் பச்சை நிறத்தில் இருக்கிறதுனால அதில் வந்து ஒளிச்சேர்க்கை விகிதமும் அதிகமாக இல்லாமல் பாதிக்கப்படுது. இதனால் கட்டாயம் நம்மளுக்கு வந்து வளர்ச்சி, அதனால தான் ரொம்ப குறைந்த வளர்ச்சியில் இருக்கிற மாதிரி தண்டு பகுதி வந்து நீளாமல் குட்டை வாழையாக வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நோய். அசுவினி பூச்சி அப்படிங்கிற ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சியால் பரவக்கூடிய நோய்ங்கிறதுனால நம்ம வந்து முதல் முதல் அறிகுறிகள் அந்த இலைகளோட விரிதல் வேகத்தையே நம்ம பார்த்துட்டு ரொம்ப குத்து குத்தாக இலைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம கட்டாயம் அந்த கண்டை வந்து அந்த இடத்துல இருந்து வேரோட பிடுங்கி ஒரு இதில் வச்சு வெளியில் கொண்டு போய் எரிச்சிடணும். இதனால் வந்து இந்த நோய் தாக்குதல் உள்ளே இருக்கக்கூடிய நச்சுயிரி வந்து அடுத்த அசுவினி பூச்சிகள் மூலமாக நல்ல ஆரோக்கியமான செடிகளுக்கு பரவாமல் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்குள்ளேயே நம்ம இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து வேரோடு பிடுங்கி எரிச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயம் பரவுதல் வேகம் வந்து குறையும். நோய் பாதிப்பு உள்ள செடிகளை வந்து அசுவினி பூச்சிகள் வந்து அந்த நச்சுயிரியோட சாறை வந்து தன்னோட உடலில் தங்க வச்சுருக்கோம். அப்போ அது வந்து அடுத்து பரவாமல் இருக்கிறதுக்காக வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து டைமெத்தொயிட்ங்கிற மருந்தை வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்குங்கிற மாதிரி கலந்து நம்ம தெளிக்கலாம்.
1: இதுவரை கேட்டது பண்ணை செய்தி. தொடர்வது நேரம் 7:30 கிஷான் வாணி கேட்கலாம்.
2: ஏழு மணி 7:30 ஆகாஷ்வாணி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளாட்டையே வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதாணி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா?
5: வா செம்பருத்தி, பெரும்பாலும் வேலைகள்லாம் முடிஞ்சது. நாளைக்கு இன்னொரு வயலையும் உழுது போடணும்.
4: அப்ப வேலை இன்னும் இருக்கு போலயே. சரி உட்காரு, உனக்கு கொய்யா பழம் கொண்டு வரேன்.
5: என்னது, கொய்யா பழமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெண்டு மூணு எடுத்துட்டு வா புள்ள.
4: அதுக்கு என்ன, நாலஞ்சாவே எடுத்துக்கிட்டு வரேன். இந்தா சாப்பிடு, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
5: ரொம்ப ருசியா இருக்கு புள்ள, பிரமாதமா இருக்கு. ஆமா, எந்த கடையில வாங்கின?
4: கடையா மருதாணி, இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது.
5: அப்படியா புள்ள, நல்லா இருக்கு. ஆமா, என்ன உரம் போட்டு வளர்க்குற?
4: எல்லாம் இயற்கை உரத்தோட மகிமை தான், வேற எந்த மருந்தும் போடுறதில்ல.
5: பரவாயில்லையே, இயற்கை உரத்தை போட்டு விவசாயம் பாக்குறியா? ஆமா, இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட?

0: அது எதுக்கு உனக்கு?
1: இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா நானும் என் தோட்டத்துல முயற்சி பண்ணுவேன்ல.
0: அப்படியா? அப்படின்னா பழமரங்கள் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்களோட அனுபவங்களை கேளு.
2: நான் வந்து ஒரு பிஎஸ்சி பட்டதாரி, ஒரு இயற்கை விவசாயி. நான் இப்போது இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் கந்தன்கொள்ளின்ற ஒரு கிராமத்தில் ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் கொய்யா செடியை வந்து மெயின் கிராப்பாக வச்சு ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்டகிரேட்டட் ஃபார்ம்னா கொய்யா செடிகளோ ஒரு இன்டர் கிராப்பாக வந்து கடலை, காய்கறி, கீரை, அது மாதிரி வந்து நாட்டுக்கோழி. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ஆடு, செம்மறி ஆடும் பண்ண போகிறோம். ஏன்னா பியூர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரெவன்யூவை வேறு வேறு டைரக்ஷன்லேருந்து வர வைக்கிற மாதிரி அப்படி பண்ணால் ஒரு ப்ராஃபிட்டாக அப்படி பண்ண முடியும் அப்படின்றதுனால, ஏற்கனவே இதில் பண்ண நம்மளுக்கு அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம்.
3: கலப்பு பண்ணயமாக வருது. என்னுடைய கேள்வி அடிப்படையான ஒரு கேள்விங்க, பேசும்போதே இயற்கை

0: மாடு செம்மறி ஆடு பண்ண போகிறோம். ஏன்னா பியூர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரெவன்யூவை வேறு வேறு டைரக்ஷன்லேருந்து வர வைக்கிற மாதிரி அப்படி பண்ணால் ஒரு ப்ராஃபிட்டாக அப்படி பண்ண முடியும் அப்படின்றதுனால ஏற்கனவே இதில் பண்ண நம்மளுக்கு அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம்.
1: கலப்பு பண்ணையமாக வருது. என்னுடைய கேள்வி அடிப்படையான ஒரு கேள்விங்கய்யா, பேசும்போதே இயற்கை விவசாயம்னு ஒரு வார்த்தை பேசுனீங்க. இயற்கை விவசாயியாக இருக்கிறீங்க, பண்ணுறது கொய்யா தான் பண்ணுறோம், அதை முழுக்க முழுக்க இயற்கையாக பண்ண முடியுதுங்களா?
0: ரொம்ப முக்கியமான கேள்வி, நுணுக்கமான கேள்வியும் கூட இது. இதை நிறைய பேருக்கு வந்து அதாவது என்ன சொன்னால் நேரடியாக நிறைய பேருக்கு இதை புரிகிறதில்ல. இப்போ இயற்கை விவசாயத்தை நான் வந்து 2020 இதை ஆரம்பித்தேன். நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து கம்பெனியில் நானாக ஒரு சின்ன கம்பெனி வச்சு எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பர்பஸாக இதுக்கு வந்து நம்ம உள்ளே வர்றோம். அப்போ நான் வரும்பொழுது என்னோட சேர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு 13 பேர் இயற்கை விவசாயம் ஆரம்பித்தாங்க. எல்லாருமே படிச்சுட்டு ஐடியில் வேலை செஞ்சுட்டு பார்ட் டைமாக அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நானும் 100 மட்டும்தான் அதில் நிலச்சி நிற்கிறோம், மற்றவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இயற்கை விவசாயம்ன்றது வந்து ஒர்க்கு பேஸ்டான ஒரு வேலை, அதாவது ஒர்க்கு நிறையா இருக்கும் செலவு கம்மியாக இருக்கும். ஒரு சில ஆளுக்கு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்க ஒரு ஆளை வச்சு வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அவங்களுக்கு டஃப்பு இந்த கேள்வியை சொல்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து அவங்களுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறேன், குடும்பத்தோடு நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறதுனால நான் என்னோடய குடும்பம் என்னோடய செடி என்னோடய கோழி அதுகளோடு நான் உன்னோட ஒன்றா நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அதோடய லாங்குவேஜ் எனக்கு புரியும். இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் கூட காமிச்சேன், ஒரு இலை வந்து லைட்டாக சுருளும் பொழுது இது ஏன் சுருளுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும்.
1: ஆமாம், உங்கள் மொபைலில் பார்த்தோம்
0: பார்த்தீங்களா? அப்போ அதை நம்ம ஆரம்பத்துலேருந்து எனக்கு புரியலை அப்படின்னா இதில் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த தகவலை கேட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணணும், அப்போ இது சத்து பற்றாக்குறையா பூச்சி நோய் தாக்குதலா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா தண்ணி வெயில் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால் வர்ற பிரச்சனையா அப்படின்றத அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வந்து பக்காவாக எடுத்துக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த கொய்யா காய் வந்து, நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறத விட இன்னும் திரட்சியாக பெருசாக நல்லா அப்படி தானே இருக்குது?
1: ஆமாம், நல்லா பளிச்சுன்னு இருக்கேன்.
0: அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து சாத்தியம் கண்டிப்பாக, ஆனால் கண்டிஷன் என்னென்னா அதை வந்து கேர் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோம்னா இதை வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இது வந்து ஒரு தியரிலாம் இல்லை, என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரை நான் தோட்டத்துக்குள்ளே இருக்கேன், செடிகளோடையே இருக்கேன், அதில் இருக்கிற அசைவுகள் எனக்கு வந்து புரியுறதுன்றதுனால பீரியாட்டிக்கலாக அதுக்கு இன்புட்டு பூச்சி வெரைட்டி அதெல்லாம் கொடுக்குறப்போ அந்த இரிகேஷன் இதெல்லாம் பண்ணுறதுனால விவசாயம்னாலே அது இயற்கை தான், இது இடையில மாறினா தான் அது தாராளமாக வந்துட்டுருக்கு. என்னோடய செடிக்கு இது வரைக்கும் நான் எந்த விதமான கெமிக்கல் உரமும் போட்டதே இல்லை. வந்து பார்க்குறவங்க தோட்டக்கலைத்துறையிலேருந்தோ இல்லை மற்ற துறையிலேருந்து அரசு துறையிலேருந்து வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு பிரமிச்சு தான் போவாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருப்பானுமா.
1: எவ்வளவோ பழமரங்கள் இருக்கும்போது ஏன் கொய்யாவை தேர்ந்தெடுத்தீங்க?
0: ஆமாம், ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிராஜுவேட், என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் மட்டும் படிச்சுட்டு வேறு வந்து ஒரு நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக வேலை செஞ்சாங்க, நான் அவங்களுக்கு கூட இருந்தேன். நான் வந்து எலக்ட்ரிக்கல் அந்த கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நிலையான வருமானம் நம்மளுக்கு உண்டு, ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான ஒரு மேம்படியான ஒரு வருமானம் இருக்குது. அதில் வந்த வருமானத்தை வச்சு தான் நான் வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுவோம்ன்றப்ப இந்த துறையை நான் இன்னொரு நண்பர் மூலமாக நம்ம செய்கிறோம். அப்போ அவங்க வந்து என்னென்னா இயற்கை முறையில் இந்த வேளாண் தொழில் நம்ம பண்ணுவோம் அப்படின்றது நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்த முடிவு, யார் நானும் அந்த நண்பரும் எடுத்த முடிவு. அப்போது இப்போ நம்ம ஒரு நிலையான வருமானத்தை விட்டுட்டு வர்றோம்ல, அப்போது நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள்களுக்கு வந்து நிலையான ரெவன்யூ கொடுக்குற மாதிரி ஒரு மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கிராப்பாக நம்ம செலக்ட் பண்ணுறப்போ கொய்யா அதுக்கு வந்து ஆப்டானது. ஏன்னா மக்கள் வந்து இப்போ கொய்யாவை தேடி சாப்பிட ஆரம்பிச்சாங்க, மெடிசன் வேல்யூவில் ஒரு ஃப்ரூட்ஸுன்றனால அதை வந்து தேடி சாப்பிட்றாங்க. டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால அதை வந்து தேடி தேடி வந்து வாங்குகிறோம். மற்ற பொருள் ஒரு பல கடையில் மற்ற பழங்கள் மூவ் ஆகிறதுக்கும் கொய்யா மூவ் ஆகிறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. இதுதான் ஃபாஸ்ட்
1: வேகமாக போகும்,
0: இதுதான் வந்து விரும்பினாலும் விரும்பலைனாலும் பலவந்தமாக கூட சாப்பிட்ற ஆளுக்கு இருக்காங்க. கொய்யாவை கொய்யாவை சாப்பிட்டா தான் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், டாக்டர் இதை கொய்யாவை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொய்யாவை அப்படி இல்லை, குழந்தைங்க முத கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கொய்யா வந்து ரசாயன உப்புகள் எதுவும் பயன்படுத்தாதனால அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, வித தடிமனாக இருக்காது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட வேண்டியதில்லை, ஜூஸியாக இருக்கும், அதனால் வந்து அதை சாப்பிடுவாங்க. அதனால் மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கிராப் அப்படின்றதுனால நம்ம கொய்யாவை செலக்ட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலான நிலையான ரெவன்யூ நம்மளுக்கு வரணும் இல்லை. அதுக்காக தான் அதை செலக்ட் பண்ணோம்.
1: எவ்வளவு ஏக்கரில் இப்போ கொய்யா போட்டிருக்கு?
0: 3 ஏக்கர்.
1: என்ன ரகமோ
0: நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஆர்கா கிராண்ட் அப்படின்ற ஒரு பெங்களூர் வெரைட்டியும்,
1: ஆர்கா கிராண்ட்
0: தைவான் பெங்கு அப்படின்னு, அதாவது வெட்டினா உள்ளக்க வந்து அந்த ஃப்ளஷ் வந்து ஒரு மாதிரி நல்ல ஆரஞ்சு கலர்

0: இல்லை பிங்க் கலரில் இருக்கும், ஜூஸியாக இருக்கும், அது அர்க்கா கிரான் சோப்பு கொய்யான்னு சொல்லுவாங்களே அது.
1: ஆமாம்.
0: இன்னொன்று வந்து லைட் பிங்கா, கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா வெள்ளையாக தான் இருக்கும், கொஞ்சம்
1: எடுத்துருந்துச்சுன்னு
0: அப்படின்னா அது லைட் பிங்க் கலரில் வரும். தைவான் பிங்க்குன்னு ஒரு வெரைட்டி, இந்த ரெண்டு வெரைட்டியும் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஏன்னா இது ரெண்டு தான் நம்மளால் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறது சோப்பு கொய்யா, கொஞ்சம் அது வந்து டியூரபிலிட்டி இருக்கிறது வந்து தைவான் பிங்கு.
1: கீழே வச்சு சாப்பிடலாம்,
0: ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்தாலும் ஒன்றாவது. இப்போ இது வந்து பழுத்துருச்சுன்னா எடுத்தே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
1: என்ன இடைவெளியா செடிக்கு செடி?
0: ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு நம்ம ஏழுக்கு ஏழு வந்து ஏழு அடி ஏழு அடி அப்படி
1: ஸ்கொயராக நட்டுருக்கோம்.
0: அப்படி வைக்கிறது என்ன எதுன்னா அந்த ஒர்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து நம்மளுக்கு
1: உள்ள ஏதாவது வண்டி கிட்டி கூட ஓட்டலாம்,
0: வண்டிகளை ஓட்டலாம். நம்ம உள்ளக்க இப்போ யாரும் மேனுவலாக பண்ணுறது இல்லை,
1: ஆள் கிடைக்கல,
0: ஆள் கிடைக்க மாட்டாங்க, நம்மளாலேயும் அது பண்ண முடியல. அப்போ ஒரு பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வண்டி தான் பயன்படுத்துகிறோம், உள்ள களை வெட்டுறதுக்கு மிஷின் பயன்படுத்துகிறோம், ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு உள்ள ட்ராலி தான் நான் பயன்படுத்துகிறோம், மிஷினில் ஏற்றிட்டு போகிறோம். ஸோ அப்போ அந்த கேப்பு வந்து அப்படி இருந்துமே இருந்தால் நூறு ஒரு செடி இன்னொரு செடியோட டச் பண்ணிடும். செடி வந்து காற்றோட்டமாக இருக்கிறது அவசியம், என்னத்தை தான் கவாத்து பண்ணாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லது அப்படின்னு. அடர் நடவு முறை தான், ஆனால் கொஞ்சம் ஸ்பேசிங்காக இருக்கும்.
1: இதுவே அடர் நடவு தான்.
0: ஆமாம், அடர் நடவு தான். 30 அடி வைக்கிற சொல்கிறாங்க, ஒரு கொய்யா மரத்துக்கும் ஒரு
1: இன்னொரு மரத்துக்குமா
0: 30 அடி.
1: 30 அடி
0: அதான் வந்து ட்ரெடிஷ்னல்
1: பெரிய இடமா இருக்கு உங்களுக்கு. 30 அடி
0: படரும் இல்லை. இப்போ வந்து அந்த மரத்தெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படி விட்டுருந்தான், அதுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனால் நம்ம அப்படி இல்லை, இல்லை வருஷத்துக்கு வந்து ஒரு முறை வந்து ஃபுல் ப்ரூனிங் பண்ணுவோம்.
1: அது எப்போ பண்ணுவீங்க?
0: மொத்தம் அப்படி சைசிங் பண்ணி விட்டுருவோம்.
1: ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்
0: ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணோம்,
1: பண்ணிட்டோம்.
0: பண்ணினதுக்கு பின்னாடி தான் அந்த அடுத்த வந்து அந்த ஈல்டு வந்து வந்தது. அப்புறம் இடையில வந்து என்ன செய்வோம்னா அந்த பிஞ்சிங் சொல்லுவாங்க, நுனியை மட்டும் அப்படி கட் பண்ணி விடுறது.
1: ஒரு ஒரு நுனியும் கட் பண்ணுவோம்.
0: ஆமாம், ஒவ்வொரு நுனியும் கட் பண்ணிவிட்டோம். அது அப்போ தான்
1: பூ வருமா?
0: பூ எடுக்கும். இப்போ பூ எடுக்கிறதுக்காக அதை பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்ச வச்சா ரெண்டு அல்லது மூணு முறை ப்ரூனிங் நம்ம வந்து பண்ணிடுவோம். அதனால இந்த அடர் நடவு முறை வந்து சாத்தியம், இல்லைன்னா சாத்தியம் இல்லை. இல்லை ஒன்றொரு செடியோட செடி பின்னிடும், ரொம்ப கஷ்டம்.
1: காற்று விட்டோம் இல்லைனா நமக்கு பூக்கள் வராது, இல்லை
0: வரவும் செய்யாது.
1: இது மாதிரி ஏழுக்கு ஏழு நடவு போட்டுருக்கேன், போட்டால் கண் நட்டதுலேருந்து நமக்கு எப்போ வந்து ஈல்டுக்கு வரும்?
0: இது வந்து சார் இது வந்து குளோனிங் முறைப்படிதே எடுக்கிறாங்க. பெரிய மரம், வளர்ந்த மரம் இருக்குல்ல, 10 வருஷத்துக்கு மரத்தில் இருந்து குளோனிங் மடி தான் அந்த இது, அதில் இருக்க ஜீனை எடுத்து தான் செடி உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ விதை போட்டுலாம் வர்றதில்லை. அப்போ என்னென்னா அந்த பெரிய மரத்தில் என்னென்ன அந்த கேரக்டரோடு தான் அந்த செடியே வருது. அப்போ நீங்கள் வரும்பொழுதே அந்த செடி பூவோடு இருக்கும், ஒரு சில செடிக்கு பிஞ்சே இருக்கும்.
1: ஓ,
0: அப்போ 6 மாதத்துலேயே அந்த செடி வந்து காய் எடுக்க ஆரம்பிச்சு எடுக்கும் வருகும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த செடியை வந்து நல்லா வளர விட்டு, அதாவது ஒரு காய் கொடுத்தோம்னா உணவு உற்பத்தி பண்ணி அந்த காயை காய்க்கு கொடுத்து அந்த காயை சுவையாக அந்த நியூட்ரிஷன் வேல்யூவாக நல்ல அந்த குவாலிட்டியோடு கொடுக்கறதுக்கு அந்த ஒரு செடியால் உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல இலைகளை உற்பத்தி பண்ணிவிட்டு நல்ல பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணி அப்புறமேட்டு வர்ற காயை மட்டும் வந்து நிறுத்தும். அப்போ வந்து நம்ம என்ன 10 மாதம் வரை வர்ற எல்லா பூ பிஞ்சையும் நம்ம கட் பண்ணி எடுத்துரும். அப்போ கட் பண்ணி விட்டுட்டா என்ன செய்யணும், செடி மட்டும் வளரும்,
1: நல்லா வேகமாக வளரும்,
0: வேகமாக வளரும், நிறைய இலைகளோடு வரும். அந்த டைமில் நம்ம இன்னும் தலைச்சத்து சார்ந்த இன்புட்ஸ் வந்து நிறையா வந்து கொடுப்போம். அப்போ விறுவிறுவிறுன்னு வளரதான் செய்யும். இடையில வர்ற பூ பிஞ்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு அடுத்து 11வது மாதத்தில் இருந்து வர்ற பூவை நிறுத்துவோம். அப்போ 11, 12 45 நாள் வச்சாங்களேன், 45லேருந்து 90 நாளுக்கு மேலே வர்ற காய் ஆரம்பித்து 11வது மாதத்தில் ஆரம்பித்தோம்னா 12, அதுக்கு அடுத்து இப்போ 1 வருஷம் கழித்து 1, 2வது மாதம் அப்படி வர்ற காய் தான் குவாலிட்டியான காய். அதுக்கிடையிலையும் காய் நம்ம மிஸ் ஆகி நம்ம என்ன தான் பிஞ்சு எடுத்து விட்டாலும்
1: சிலது
0: ஒன்று மிஸ் ஆகும். அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா காயாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறல என் காய் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது, அது கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாமல் இருக்கும், அவ்வளோதான்.
1: இதுக்கான இயற்கையான இடுபொருட்கள் நீங்கள் இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டீங்க, தழைச்சத்து தரக்கூடிய இன்புட்ஸ் எல்லாம் நான் நிறைய கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, அது இயற்கை. என்ன இன்புட்ஸ்லாம் கொடுப்பீங்க, என்ன விதமான இடுபொருட்கள்லாம் இதுக்கு பயன்படுத்துறீங்க?
0: இது நம்ம காலங்காலமாக நம்ம இப்போ இந்த நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பயன்படுத்துறது தான். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னால் தலைச்சத்துக்கு வந்தோன்னா ஜீவாமிரம் தான் கொடுப்பேன், அமிர்த கரைசல் வந்து கொடுப்போம். இப்போ ஜீவாமிரம் கொடுக்கும்பொழுது உயிர் உரங்கள் இருக்குது, அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பாக்டீரியா அந்த மாதிரி வந்து இருக்கிற பொட்டாஸ் பாக்டீரியா அந்த ஜிங்க் பாக்டீரியா இதுகளெல்லாம் வந்து கலந்து இப்போ ஜீவாமிரம் கொடுக்குறோம் அப்படின்னா ஜீவாமிரத்தோடு இந்த ஏதாச்சும் ஒன்றை கலந்துக்கணும். இந்த செடி வளர்க்குற காலங்களில் மட்டும் இல்லாமல் மாசத்துக்கு ஒரு தரம் ஜீவாமிரதம் அல்லது அமிர்த கரைசல் மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் கொடுப்போம். இது ரெண்டையும் கொடுப்போம். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து தலை சத்து நிறையா. அப்புறம் மைக்ரோ நியூட்ரியண்ட்டுக்காக நம்ம இந்த அரசு துறையில் கொடுக்குற அந்த சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம வந்து இந்த இயற்கை அப்புறம் எல்லா இலை தழைகள் போட்டு கோமியத்தை உள்ளே போட்டு ஊற

0: வச்சு அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். மாதத்துக்கு ஒரு ரெண்டு தரம் மாதிரி நம்ம எருக்கு கரைசலம் வந்து கொடுத்துருவோம் போரான் மெக்னீசியத்துக்காக, பொட்டாசியமோட. இப்போ நீங்கள் எருக்கு கரைசல் கொடுத்தோம்னா தான் சைஸிங் நல்லா வரும், அந்த வெடிப்பு வராது, டாட்டாட்டாக இருக்கும்ல, புளியா இல்லை, இந்த அம்மத்தல் மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருக்காமல் நல்ல சைஸும் குவாலிட்டியாக ஓடிடும். இப்போ நான் எடுத்து வந்ததில் அந்த பழங்கள் எப்படி அந்த மாதிரி வரும், அதுக்காக எருக்கரைசல் கொடுப்போம். அப்புறம் பூ எடுக்கிற டைமில் வந்து ஒரு அரப்பு மோர்கரைசல் அல்லது தேங்காய்பால் மோர்கரைசல் அப்படி கொடுப்போம். வழக்கமாக எல்லாம் கொடுக்குற மீனங்களும் பஞ்சகாவியா
1: இதெல்லாம் நீங்களே தயார் பண்ணிடுறீங்க?
0: நாங்களே தயார் பண்ணிக்கணும்,
1: உங்கள் சொந்தமாக
0: நாமளே தயார் பண்ணிக்கணும்.
1: பஞ்சகவியா, மீனமில கரைசல்,
0: மோர் கரைசல்,
1: மோர் கரைசல்
0: அதுலேயே தேங்காய்பால் மோர், அரப்பு இலையில் மோர் கரைசல் போடுறோம், மேம்படுத்தப்பட்ட அம்மதை கரைசல்,
1: பஞ்சகவியா,
0: பஞ்சகவியா சாணப்பாசி கரைசல் போடுறோம்.
1: சாணப்பாசி கரைசல் அப்படின்னா என்னங்க? சாணத்தோட
0: சாணத்துலேருந்து ஒரு பாக்டீரியாவை பிரித்து எடுத்து அதை வந்து திருப்பி வந்து நாட்டு சர்க்கரை போட்டு மல்டிபிள் பண்ணி வச்சு, அது வந்து என்னென்னா ஒரு தரம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது காலி ஆகிடுச்சு, ஒரு 10 லிட்டர் இருந்துச்சுன்னா திருப்பி அதில் ஃபுல் தண்ணியை ஊற்றி ஒன்று 2 கிலோ நாட்டு சர்க்கரை போனோம்னா அது அப்படி டெவலப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த சாணப்பாசி கரைசல் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஜீவாமிரதம் போனீங்கன்னா ஒரு பானை அதில் ஊற்றிக்கலாம், மீனமிலிருந்து ஒரு பானை ஊற்றலாம், பஞ்சகாவியாக ஒரு பானை அதில் ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் கலந்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து அந்த சாணத்துலேருந்து அந்த பாக்டீரியா வந்து இருக்கும், வெயிலில் நல்லா வளரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார், இப்போ ஒரு இடத்துல தண்ணியை பிடிச்சி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது வந்து கேன் தண்ணி இல்லை, போர் தண்ணியை நீங்கள் ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த தண்ணி ரெண்டு தண்ணியை ஒன்று வீட்டுக்குள்ளேயும் ஒன்று வெயிலையும் வச்சுங்களேன், வெயிலில் வச்ச தண்ணி மூணே நாளில் பாசி பிடிச்சிடும், வீட்டுக்குள்ளே இருக்கிறது பாசி பிடிக்காது.
1: வெயிலினுடைய வேகமாக
0: வெயிலில் அந்த ஒரு சில பாக்டீரியாஸ் விறுவிறுன்னு வளரும், அந்த பாக்டீரியா வந்து நம்மளுக்கு வந்து செடிகளுக்கு வந்து பெரிய அளவில் பயன்படுது. நம்ம இந்த கொஞ்ச நாள் அதை நான் நல்லா கவனிச்சிட்ருக்கேன், அருமையாக வந்து இந்த சாணப்பாசி கரைசல் வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. அப்புறம் சின்ன சின்ன இந்த ஹியூமிக் ஆசிடு அது மாதிரி வந்து அந்த சீவீடு அதெல்லாம் கொடுப்போம்.
1: ஆக முழுக்க முழுக்க இயற்கை தான், ஒரு துளி ரசாயனம் கூட வர்றதில்லை.
0: இல்லை அது நம்ம பர்பஸே இல்லை, அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, அது
1: தேவையில்லை.
0: ஏன்னா நம்ம வந்து நிறையா விஷயங்களை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும் நம்மளோட பர்பஸ் வந்து நம்ம இதுக்கு வரவே மாட்டோம். ஆல்ரெடி சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு வேலை,
1: வேலையில் இருக்கும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க,
0: நெல்ல இருந்துக்கிட்டே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் நம்ம இருந்தோம். அதனால் வந்து பைபாஸ் பண்ணுறது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ போன திருப்பெல்லாம் ஒரு சில சமயம் மழை காலத்தில் பூச்சி டைம்லலாம் நிறைய லாஸ் வர சமயத்தெல்லாம் வர்றவங்க இப்போ என் மேலே அக்கறையாக இருக்கிறவங்க எதுக்கு இப்படி படிச்சுட்டு வந்து இப்படி கஷ்டப்படுறீங்க, இப்படி அப்படி இப்படி இறங்கிட வேண்டியதானே, அப்படி கண்டு காணாமல் அப்படி
1: செஞ்சிக்க வேண்டியதானே,
0: செஞ்சிக்க வேண்டியதானு சொல்லுவாங்க. நான் அவங்கள்ட்ட எதிர்த்து ஒன்றும் பேசுகிறதில்ல,
1: கேட்டுக்கிறது
0: ஆரோக்கியம் பண்ணுறதில்ல அப்படின்னு சரின்னு கேட்டுக்கிறது. அப்புறம் நம்ம என்ன செய்கிறோமோ அதையே செஞ்சுக்கிறது. வந்தது வரட்டும், ஈல்டு வர்றதுக்கெலாம் வந்து நிறைய பேர் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அந்த அர்க்கக்கரன் ஒரு குவாலிட்டிலாம் நான் சொன்னல, அது வந்து பழுத்துருச்சுன்னா உடனே சாப்பிட்றணும், அது அது காசு ஆக்கிடணும்,
1: இல்லை வீணாக போயிடும்.
0: இப்போ லாஸ்ட் டைம் கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டன் காய் வந்து சேல் பண்ண முடியல, முதல் ஈல்டுன்றதுனால வியாபாரிகளை நம்ம டச் பண்ண முடியல, அதை நம்ம திருப்பி டீ கம்போஸ் தான் பண்ணோம். இதே இந்த சாணப்பாசி கரைசல் நாட்டு சர்க்கரையை போட்டு அதை கட் பண்ணி ட்ரம்முக்குள்ள போட்டு ஊற வச்சு கழிச்சு அப்படி கசக்கி மறுபடியும் திருப்பி வந்து
1: அந்த பழத்தையே
0: அப்படி கொடுத்தோம். அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன செய்வாங்கன்னா வந்து சொல்லுவாங்க, நம்ம அதை பற்றி சரி ஆனதான் ஆகட்டும், நம்மளுக்கு வந்து வளர்க்குறதுக்கோ அல்லது வந்து சீக்கிரம் வாடாமல் இருக்கிறதுக்கோ எவ்வளவோ கெமிக்கல் நம்மளுக்கு தெரியும், நம்மளும் படித்தால் தானே நம்மளும் இந்த
1: தெரியும் இல்லை,
0: ஆமாம் என்னென்ன செஞ்சால் என்னென்ன நடக்கும்னு தெரியும்ல, ஆனால் நம்ம செய்கிறது இல்லை, எதுக்கு அதைப்பா வரது வரட்டும் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், குழந்தைங்க கற்பிணி பெண்கள் எல்லாருமே நம்ம பழத்தை நம்பி நான் சொன்னால் அப்படியே வாங்கி போய் கொடுப்பாங்க சார், ஒன்று தொன்மை சார் என் பழத்தில் வாங்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து பழத்தில் புழு இருக்கும்
1: உள்ளே,
0: ஒரு சீசன் டைமில் அதெல்லாம் தவிர்க்க முடியாது, நேச்சர் நம்ம தவிர்க்க முடியாது.
1: சரி,
0: நம்ம வந்து உள்ளே ஸ்கேன் பண்ணி பார்த்து விற்க முடியாது, உள்ளே பயிலில் பார்க்குறப்ப நல்ல காயமாக இருக்கும், வெட்டி பார்த்தா உள்ளே புழு இருக்கும், திருப்பி வந்து வாங்குவாங்க.
1: அது மாதிரி இருந்தாவா
0: புழு இருக்கு, திருப்பி நம்ம வாங்குவோமா?
1: நீங்கள் வாங்க,
0: இல்லை வாங்க மாட்டான், ஆனால் புழு இருக்கிற பழத்தை சாப்பிட மாட்டான், ஆனால் இந்த கஸ்டமர் வந்து திருப்பி நம்மள்ட்ட வந்து வாங்குவாங்க, அப்போ நம்புகிறாங்க நம்மளை. ஒரு கிலோவில் எத்தனை ரெண்டு காய் புழு இருந்துச்சு நேற்று அப்படின்னா அப்படியா சரி ரைட்டு, அதை தூக்கி போட்டு அடுத்துட்டு போகிறப்போ அந்த ரெண்டு மூணு காய்க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், அப்படி நம்பி வந்து நம்ம வாங்குவாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க, அதில் கூட விஷத்தை தெளிக்கலாமா? அது தப்பு இல்லை. அப்போ நம்மளை வந்து
1: எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறாங்க,
0: நம்பிக்கையோடு இருக்காங்க, அதை வந்து கெடுத்துடக்கூடாது இல்லை, அதனால் அதை போய் உள்ளக்க கொண்டு வரதில்ல. கொய்யா இலையிலேயே வந்து பவுடர் பண்ணி அதிலேயே பல்பொடி தயார் பண்ணுறோம், இது நல்ல இந்த ரெண்டுமே நல்ல மக்கள்கிட்ட ரொம்ப நல்லா ரீச் ஆனது.
1: பல்பொடியும் டீ தூளும்
0: நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய, இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க, டைஜஷன் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, இந்த ஹார்மோன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்குலாம் கொய்யா இலை நம்ம நான் கொடுக்குறதுன்ற கொய்யா இலை வந்து அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ரெமெடி வந்து அது கொடுக்குது, அதனால் மக்கள் தேடி தேடி வாங்குவாங்க அதை. அதனால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து 97860955488. இது வந்து எப்பவுமே இந்த நம்பர் அக்சஸ்ல இருக்கும்.

0: என்ன மருதாணி, பழமரங்கள் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்க சொன்ன அனுபவங்கள் உனக்கு பயனுள்ளதா இருந்ததா?
1: ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இது மாதிரி நானும் என் தோட்டத்தோட ஒரு பகுதியில முயற்சி பண்ண போறேன்.
0: இரு இரு புள்ள, என்னை விட வேகமா இருக்கே. இன்னொரு தகவலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, அது உனக்கும் பயனுள்ளதா இருக்கும்.
1: என்ன சேதி, அத யாரு சொல்ல போறாங்க?
0: பருவநிலை மாற்றத்திற்கான மாற்று பயிர் திட்டம் பத்தி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவங்க சொல்ல போற தகவலை கவனமா கேளு.
2: விவசாய தொழில பொதுவாக பருவ காற்றின் சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலநிலை மாற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா விவசாயம்தான். பருவநிலை மாற்றத்திற்கும் விவசாயத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு?
3: பொதுவாக பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயர்வாக இருக்கலாம், மழைப்பொழில வந்து வேறுபாடு இருக்கலாம். இதனால் சில சமயங்கள் வெள்ளமோ சில சமயங்கள் வறட்சியோ ஏற்படக்கூடிய சீதோஷ்ண நிலை வரலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா வெப்பம் பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூலை வந்து வெகுவாக பாதிக்கிறது. அது இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்கங்களுடைய தன்மையும் மாற்றம் ஏற்படலாம் என்ற ஒரு அறிகுறி தான் இந்த பருவநிலை மாற்றத்தில் வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மழை வந்தால் பயிரிடுவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்துவிட்டு திட்டமிட்டு பயிரிடுவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தால் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
2: மழைக்கான வாய்ப்பு குறையவும் செய்யலாம், அதிகமாகவும் ஆகலாம். அந்த வகையில் வயல்களிலும் தோட்டங்களிலும் மானாவாரி இடங்களிலும் மாற்று பயிராக என்னென்ன பயிர்களை பயிரிடலாம் சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
3: இப்போது நம்ம நெல் சாகுபடி இடத்தில் இருக்கக்கூடிய மண் வகை மற்றும் கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு பொறுத்து நெல்லுக்கு பதிலாக சில மாற்று பயிரை வந்து நம்ம கொண்டு வரலாம். தண்ணி அவ்வளோ வசதி இல்லை, காலநிலை மாற்றத்தில் வந்து என்னுடைய குளங்கள் கிணறுகள்லாம் தண்ணி வற்றி போச்சு, அப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நெல்லுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு சில யோசனைகளை சொல்கிறேன். இப்போ நீண்டகால நெல் போடணும்னு இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக குறுகிய கால நெல்லை போடுங்க. அது இல்லாமல் இந்த நெல் சாகுபடி இடத்துல வந்து நீங்கள் யூஸ்வலாக கம்பு சோளம் உளுந்து பாசி இது போல் வந்து நம்ம பயிர்களை எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த கரும்பு போடுற விவசாயிகள் வந்து அதுக்கு பதிலாக மக்காச்சோள பயிரை வந்து நம்ம தேர்வு செய்து பயிரிடலாம். பருத்தி போடுற இடத்துல துவரையும் வாழை போடுற இடத்துல மரவள்ளிக்கிழங்கு தேர்வு செய்யலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் பயிரவகைகள் எண்ணெய் வித்து பயிர்கள் இது போல் நம்ம செய்யும்போது இதுக்கெல்லாம் வந்து தண்ணீருடைய அளவு வந்து நமக்கு குறைச்சி தேவைப்படும். உளுந்து பாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 மில்லிமீட்டர் இருந்தாலே போதும் நம்ம பயிரை எடுத்துக்கலாம். அதே போல் வந்து கம்பு சோளம்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள், இதுக்கு வந்து தண்ணி நீங்கள் கட்டலனா கூட ஓரளவு வறட்சியை தாங்கி நமக்கு மகசூல் கொடுக்குது. அதனால் வந்து சிறுதானியங்களான கம்பு சோளம் கேழ்வரகு மைனர் மில்லட்டு சொல்லக்கூடிய தினை வரகு பனிவரகு அதுபோல் ஒரு மாற்று பயிரை வந்து தேர்ந்தெடுத்து பயிர் செய்யலாம். அப்புறம் பயிர் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து பாசி துவரை காராமணி இது போல் பயிர்களை நம்ம பயிர் செய்யலாம். எண்ணெய் வித்து பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி தான். எள்ளு நிலக்கடலை போன்ற பயிரும் நம்ம மாற்று பயிரை எடுத்து பயிர் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான நீர் தேவை இருக்காது. இருக்கிற குறைந்த அளவு நீரை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல மகசூலை எடுக்கலாம்.
2: பருவமழை குறைவாக இருக்கும் காலங்களில் மாற்று பயிராக என்னென்ன பயிர் வகைகளை பயிரிடலாம் அப்படிங்கிற விவரத்தை சொன்னீங்க. அந்த மாற்று பயிர்களிலும் என்னென்ன ரகங்கள் வந்து சிறப்பாக இருக்கும், அதோட சிறப்பம்சங்களை சொல்லுங்களேன் சார்.
3: தண்ணி குறைவாக கிடைக்கும் பட்சத்தில் சோளம் அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கிடைக்கக்கூடிய 34 ரகம், அப்புறம் மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா கோஎச்எம் சொல்லுவாங்க கோயம்புத்தூர் மெய்ஸ் ஹைபிரிடு 8, கம்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு 10, கோயம்புத்தூர் கம்பு 9, அப்புறம் நமக்கு இங்கே லோக்கலில் கிடைக்கக்கூடிய சில தனியார் ஹைபிரிட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து நல்லாவே பயன்படுத்தலாம். அப்புறம் இப்போ நீங்கள் மாற்று பயிராக வந்து சூரியகாந்தியை சாகுபடி பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு சன்ஃப்ளவர் 3, 4, அது இல்லாமல் ப்ரைவேட்டு ஹைபிரிடும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் இந்த மைனர் மில்லட் சொல்லக்கூடிய குருதானியங்கள் திணை வந்து பார்த்தீங்கன்னா அத்தியந்தல் 2 நல்ல வெரைட்டி, அப்புறம் குதிரை வலை பார்த்தீங்கன்னா மதுரை 1, அத்தியந்தல் 1, இதெல்லாம் அதிகப்படியான வறட்சியை வந்து

0: தாங்கி நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய சிறுதானிய பயிர்கள். உளுந்தில் பார்த்தீங்கன்னா வம்பன் 8, வம்பன் 11, வம்பன் 12 ஆகிய ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பாசின்னு வந்துட்டீங்கன்னா வம்பன் 4, இந்த ரகங்களை பயன்படுத்தும் போது நம்ம நல்ல மகசூல் வந்து எடுக்கலாம். இப்போது மாற்றுப்பயிர்கள் போகும்போது சில முக்கியமான தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பார்க்கணும். விதை நேர்த்தி எப்பயுமே வந்து நமக்கு தண்ணீர் குறைவாக இருக்கும் பட்சத்தில் விதை நேர்த்தி வந்து ரொம்ப முக்கியம். விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த அசோஸ்பெர்லாம் பாஸ்போபாக்டேன்னு ஒரு 3-3 பாக்கெட் எடுத்து ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை வந்து மிக்ஸ் பண்ணி அதை காய வச்சு நம்ம விதைக்கலாம். அப்புறம் சீடு ஹார்டனிங் சொல்லுவாங்க, அதாவது வந்து விதையை கடினப்படுத்துதல். ஏன்னா நமக்கு வறட்சி வந்தால் தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து இந்த விதையை கடினப்படுத்துதல் மூலமாக நம்ம பெறலாம். அதாவது வந்து ஒவ்வொரு விதையை பொட்டாசியம் குளோரைடு சொல்லுவாங்க கேசியல்னு, அதெல்லாம் 1% ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி நம்ம விதைக்கும் போது விதையை கடினப்படுத்தலாம். அப்புறம் சூரியகாந்தியில் பார்த்தீங்கன்னா சீடு பல்லட்டிங் சொல்லுவாங்க, அதாவது துத்தநாக சல்பேட்டில் ஒரு 100 PPM வந்து அதை வந்து நம்ம சீடு பல்லட்டிங் பண்ணி நம்ம விதைக்கும் போது அது நல்ல வளர்ச்சி மற்றும் மகசூலம் கொடுக்கும். அதே போல் இந்த உளுந்து பாசியெல்லாம் வளர்க்கும் போது உயிர் உரங்களான ரைசோபியம் பாஸ்பேட் சொலிபிலைசிங் பாக்டீரியா இது போல் உயிர் உரங்களை கலந்து நம்ம விதைக்கும் போது நல்ல வளர்ச்சி மற்றும் முளைப்பு திறன் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பயிர்கள் எல்லாமே பிராட் பட்டன் ஃபார்வர்ட் சொல்லுவாங்க, அதாவது அகலப்பாத்தி. அகலப்பாத்தின்னா தாள் முறையில் இல்லாமல் பாத்தி வந்து ஒரு 90-120 cm, அதாவது 3-4 அடிக்கு ஒரு பாத்தியாகவும் அதுக்கு பக்கத்தில் ஒரு 30 cm அகல ஆழத்தில் வந்து ஒரு வாய்க்காவும் ஃபார்ம் பண்ணி அதை ஆல்டர்னேட்டிவாக பண்ணும்போது தான் அது நமக்கு அகலப்பாத்தி மண் அமைப்பு முறையை வந்து நம்ம ஏற்படுத்தலாம். அதில் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான மழை பெய்தாலும் கூட முளைப்பு திறனிலோ வளர்ச்சியிலே வந்து எந்த அளவுக்கு பாதிப்பும் இல்லாமல் ஒரு பயிரை வந்து வளர்க்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோயிங், அதாவது விதைக்கும் போது இப்போ நிறைய மெஷினரிஸ் வந்துடுது. ஸோ அந்த மெக்கானிக்கல் சோயிங் வந்து நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு உண்டான வரிசையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆட்களை வச்சு பண்ணுறதை விட நீங்கள் மெஷினை வச்சு சோயிங் பண்ணும்போது பயிர் எண்ணிக்கை பயிர் வரிசை பாதுகாத்து அதற்கான மகசூல் வந்து அதிகமாக இருக்குது.
1: மழை நீரை சேமிப்பதும் முறையாக பயன்படுத்துவதும் எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க சார்?
0: வரக்கூடிய மழையை வந்து நம்ம பயிர் எடுத்துக்கிறதுக்கு போக மீதி எல்லாம் வழிந்தோடி வீணாக தான் போகுது. ஏதோ ஒரு பயிர் பருவத்தில் வந்து ஒரு வறட்சி வரும்போது நமக்கு தண்ணி கொடுக்காத நிலை வந்து ஏற்படுது. ஸோ அதனால் இந்த வானிலை நிகழ்ச்சி மூலமாக விவசாயிகளை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் வந்து மழை நீரை சேகரிப்பதற்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் பண்ணை குட்டைகள் சொல்லுவாங்க, பண்ணை குட்டைகள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல வரப்பிரசாதம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மானாவாரி நிலத்திட்டத்தில் எல்லாத்துக்குமே பண்ணை குட்டைகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ நமக்கு மழை பெய்யும் போது எல்லா பயிருக்கும் நீர் கிடைக்கும். மழை பெய்யாத போது பண்ணை குட்டையில் தேக்கி வைக்கப்பட்ட இல்லை நிரப்பப்பட்ட தண்ணீரை எடுத்து நாம் ஒரு உயிர் தண்ணியாகவோ இல்லை வாட்டர் சேவிங், அதாவது கிராப் சேவிங், லைஃப் சேவிங், ஒரு இரிகேஷனை வந்து நம்ம கொடுக்க முடியும்.
2: என்ன மருதாணி, பருவநிலை மாற்றத்திற்கான மாற்றுப்பயிர் திட்டம் பத்தி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சது தானே?
3: தெளிவா புரிஞ்சது. இப்ப வர காலநிலை மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் நம்ம பயிர் முறைய மாத்திக்கணும் போலயே.
2: அதுதான் புத்திசாலித்தனம், இல்லனா விவசாயத்துல நீடிக்க முடியாது. இல்ல
3: சரியா சொன்ன, நேரமாச்சு வீட்டுக்கு போவோம் வாப்பிள்ள.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
8: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
9: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
10: இந்த முறை
6: விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப

0: உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
5: நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். கைலாஸ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்கள் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசூலி அனல்மின் திட்டப் பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ் குமார், நேபாளத்திற்கு சென்று மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும், அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்படுவதாகவும், இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது

ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய மட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான 2 மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: வாழ்க்கையை
2: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம்

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420-2233.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரத்தென்றல். இனி கேட்கலாம் நலமாய் வாழ.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம். குழந்தைகளுக்கான நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான நோய்கள் என்னென்ன இருக்கு, இதுக்கு ஹோமியோபதி மருத்துவத்துல தீர்வு காணலாமா?
2: குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான நோய்கள் பாத்தீங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வாயை சுத்தி ஏற்படும் புண்கள், ஹேண்ட்மவுத் டிசீஸ் சொல்லுவாங்க, அது சரும நோய்கள், முகத்துல பரு, வெள்ளை வெளியா திட்டுகள், அதாவது டெஃபிஷியன்சி கம்ப்ளைண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கும். இதுகள்லாம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள். பொதுவாக வந்து ஹோமியோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மருந்துகளை வந்து குழந்தைகளுக்கு செலக்ட் பண்ணும்போது குழந்தைகளோட மனக்குறைகளை, இதுலேயும் நம்ம அதே ஹோமியோபதி தத்துவம் தான், மனக்குறைகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். குழந்தை ரொம்ப அழுகுமா, அடம்பிடிக்கிற குழந்தையா, இல்லை ரொம்ப பயப்படுதா, ஆலோசனை அறிவிக்குள்ளே வரும்போதே ரொம்ப அழுகுதா, இல்லை அப்படியே பெற்றோர்களை கட்டி அணைச்சிக்கிட்டு திரும்பியே பார்க்காத மருத்துவர்களை, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பொதுவாக நான் கேட்குறது இந்த குழந்தை வீட்டில் வந்து அமைதியாக இருக்குமா, இல்லை அடம்பிடிக்குமா, இரிட்டபிள், அதாவது நைன்னு இருக்குமா, காய்ச்சல் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போது அப்படியே படுத்து கண்ணை மூடி அசையாமல் அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்குமான்னு பார்த்து, குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைகளோட ஈஸியாக பழகணும். சில குழந்தைகள் பழகாது, ஒரு பொம்மை வச்சிருந்துச்சுன்னா கொடுக்காது, அடுத்த குழந்தைய வச்சிருக்கிற பொம்மையும் சேர்ந்து பிடுங்கும், அடம்பிடிக்கும், முடியை பிடிச்சிருக்கும், தள்ளும், கடிக்கும், முகத்தில் எச்சி துப்பும், இந்த மாதிரி குழந்தைகளோட மனக்குறிகளை பார்த்து அமைதியான குழந்தையா, இரிட்டபிளான, கோவப்படுறது, அந்த மாதிரி குழந்தைகளான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தா போல் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஆசன வாயில் வந்து எப்பவும் கை வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கும் பூச்சி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினான்ற மருந்து, குழந்தைகள் வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்பிகாக்ன்ற மருந்து, பிஸ்மத்ன்ற மருந்து, பிரலின்னு சொல்கிற அந்த பச்சை கலரில் மோஷன் போனாங்கன்னா சாமமிலான்ற மருந்து, மருந்தோட வீரியங்களை வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவரால் தான் சரியான வீரியத்தை குழந்தைகளோட வயதுக்கும் தொந்தரவுகளுக்கும் ஏற்பட்டு அவங்க செலக்ட் பண்ண முடியும்னா, அருகில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரோட ஆலோசனை இப்படி வாங்கி இதை சாப்பிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல பலன் கொடுக்கும்.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களோட முதலாவதான கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, பசிக்குதா இல்லையா அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உணவை முற்றிலும் நிராகரிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கு. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பசி குறைவிற்கு ஹோமியோபதி மருத்துவம் தரக்கூடிய தீர்வு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பசியின்மை, பசி குறைவுக்கு காரணம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா டென்டிஷன் பீரியட்ல பல் முளைக்கும் காரணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பசியின்மை இருக்கும், வேற குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது இருக்கலாம், அதிகமாக உணவு கொடுக்கக்கூடிய டயத்துக்கு முன்னாடி பாலோ இல்லை ஜூஸோ ஏதோ கொடுக்கறது, ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் ஒரு 8:00 ஆட்டோ வருது இல்லை ஸ்கூல் பஸ் வருது அப்படின்னா எந்திக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க 7 மணிக்கு எந்திக்கிறாங்க, எந்திரிச்சோடனே பல்லு விளக்கணும், உடனே பல்லு விளக்கணும்னா உங்களுக்கு பசி எடுக்காது, அதுக்குள்ள அவங்க மைண்டில் வந்து ஆட்டோ வந்துடும், ஸ்கூலுக்கு போகணும், இல்லை ஸ்கூலில் உள்ள ஹோம்ஒர்க், இல்லை எக்ஸாம் டெஸ்ட், இதெல்லாம் ஏற்படும் போது நம்ம அந்த இடத்துல உணவை பெற்றோர்களோ தாய்மார்கள் வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து பசியின்மை அறவே இருக்காது, அவங்க அதுக்குமே சாப்பிடவும் மாட்டாங்க, அரை இட்லி கூட அவங்களால சாப்பிட முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைய முன்கூட்டியே எழுப்பி விட்டு இப்போ ஒரு 8 மணிக்கு ஆட்டோனா ஒரு 6 மணிக்கே எழுந்திரிச்சு 6 மணிக்கு பல்லாம் துளக்கிட்டு குளிச்சு ரெடி ஆகினா கட்டாயம் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் பசி எடுத்துரும். பல்ல விளக்குனே பால் கொடுக்குறது, பால் கொடுத்தோடனே அடுத்த இட்லியோ தோசையோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கட்டாயம் குழந்தைகளால் சாப்பிட முடியாது, இதுவும் ஒரு பசியின்மைக்கு காரணம். இன்னொரு பசியின்மை காரணம் வீட்டில் உள்ள ஒரு குவாரலிங் பேரண்ட்ஸாக இருப்பாங்க, தாயின் தந்தை எப்பவும் சண்டை சச்சரவுகள்.

ஏதாவது இருக்கும், இல்லை இன்னொரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை இறங்குது, இதை விட தம்பியாக இருப்பான், அவனுக்கு அதிகமான கவனம் இருக்கும், இது ஒரு காரணம். இன்னொன்று, ஒரே மாதிரியான உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்குறது, டெய்லி உங்களுக்கு வேலை சுலபமாக இருக்குன்னு இட்லி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த உணவுகள் மேலே உள்ள வெறுப்பும் பசியின்மைக்கு ஒரு காரணமாக அமைய வாய்ப்பு இருக்குது. இதனால் காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை தவிர்த்தோம்னாலே பொதுவாக வந்து பசியின்மை மாதிரி குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இதற்கு மேலும் பசி இல்லை, பசி எடுக்கவே மாட்டேங்குதுன்னா அதுக்கான காரணங்கள் குடல் சம்பந்தப்பட்டதோ இல்லை கல்லீரல் சம்பந்தப்பட்டதோ ஏதாவது தொந்தரவு இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ஆராய்ந்து நிவர்த்தி செய்து பசியின்மை

0: பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனக்கு ஏசி வேணும் இல்லை ஃபேன் வேணும் அப்படின்னு சொல்கிறான். தண்ணீர் தாகம் அதிகமாக இல்லை அப்படின்னா அவனுக்கு லைகோபோடியம்ன்ற மருந்து வந்து மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் அவனுக்கு பசியை தூண்டுறதுக்கு. ஆல்ஃபா அல்ஃபான்னு சொல்கிற ஒரு மருந்து இருக்குது, அதுவும் வந்து பசியை தூண்டக்கூடிய மிகச்சிறந்த ஹோமியோ மருந்தில் மருந்தில் ஒன்று. வயிற்று பூச்சி இருந்தாலும் சில டைம் பசி இருக்காது. அப்போ சினான்ற குழந்தை வந்து அமைதியாகவே இருக்காது, ரொம்ப சேட்டை பண்ணும், தூக்க விடாது, ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த உடல் தொந்தரவுகள் என்ன அதை பார்த்துக்கிட்டு மனக்குறிகள் என்னன்னு ரெண்டையுமே டொட்டாலிட்டியாக பார்த்து கொடுக்கும்போது நீடித்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அக்யூட்டாக இல்லாமல் நீடித்த ரொம்ப நாளுக்கு அந்த பசி அந்த பிரச்சனையே சுத்தமாக தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது.
1: இரவில் படுக்கையில் சிறுநீர் கழித்தல் அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம்தான் குழந்தைங்களுக்கு. இது எந்த வயது வரை சரியானது, இதை எப்படி ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலமாக நாங்கள் சரி செய்து கொள்ளலாம்?
0: அந்த பெட்வெட்டிங் சொல்ற தூக்கத்தில் வந்து இரவில் சிறுநீர் கழிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இதுக்கு வயதே இப்போது இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தா சில குழந்தைகளை பெற்றோர்கிட்ட கேட்டோம்னா 3 வயசு 2 வயசுல அவன் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் யூரினே போறது இல்லைன்னு சொல்றாங்க. சில பெற்றோர்கள் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு 6 வயசு வரும்னு சொல்றாங்க. சில பெற்றோர்கள் வந்து பார்த்தா இதுக்கு தான் கம்ப்ளைண்ட்னே வர்றாங்க, ஒரு 13-14 வயது மாணவர்களையோ மாணவிகளையோ கூட்டிட்டு இன்னும் என் குழந்தை வந்து படுக்கையிலே சிறுநீர் கழிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு 4 வயசுன்னு வரும்போது பொதுவாக அதை வந்து நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்றது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அதுவாகவே பெட் வெட்டிங்றது ஸ்டாப் ஆயிரும். 6 வயசு 7 வயசு 8 வயசுன்னு வரும்போது அது ஒரு தொந்தரவாக நம்ம எடுத்துக்கணும், அதை ஒரு குறியாக எடுத்துக்கணும். ஏன் அவன் பெட் வெட் பண்ணிக்கிட்டு இருக்கான், எந்த வயசுலையும் அவன் சிறுநீர் கழிக்கிறான் அப்படின்ற காரணத்தை ஆராய்ச்சி அதுக்கேற்ற மருந்து கொடுக்கணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின்ல அந்த பசல் சொல்ற கிருமிகள் அதிகமாக இருக்கும்போது யூரினை அடக்க முடியாமல் யூரின் வந்த உடனே யூரின் போகணும் அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். சில தாய்மார்கள் பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி யூரின் வர வர கடைசியாக யூரின் போகிறான், யூரின் போகிறதுக்குள்ளேயே அவன் ட்ராயர்லேயோ பேண்ட்லேயோ யூரின் பாஸ் பண்ணிகிட்டே ஓடுறான், அந்த விளையாட்டு எண்ணத்துலேயே இருக்கான், கடைசியாக தான் பாத்ரூமுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு யூரின் போக போகிறான். ஆனால் அது காரணம் அது கிடையாது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நீர்ப்பையில் நிரம்பின உடனேயே உடனடியாக அவனுக்கு யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை வருது. அதுக்கு காரணம் வந்து சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்கிறேன், யூரினரி பிளாடரில் உள்ள புண்களாத வாய்ப்பு ஏற்படுற மாதிரி சிறுநீர் பையில் ஏற்படுற தொந்தரவுகள், யூரினில் உள்ள கிருமிகள் இதுதான் காரணமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்தோம்னா படுக்கையில் சிறுநீர் கழிப்பதை குணப்படுத்தி விடலாம். மெடிசன் இதுக்கும் நிறையா இருக்கு. பொதுவாக வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் பார்க்க போனோம்னா சிஸ்டைடிஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா லைகோபோடியம், கேன்தரிஸ், சரசபரில்லா போன்ற மருந்துகள். இதோட வீரியம் வந்து அந்த இண்டிவிஜுவலைஸ் பண்ணும்போது அந்தந்த பேஷண்ட்டுக்கு ஏத்தாப்புல மாறுபடுவதனால் மருத்துவரின் ஆலோசனைப்படியே இது எடுப்பது மிகச் சிறந்ததாகும்.
1: குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயிறு வலி, அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், இதெல்லாமே நடைமுறையில குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிக்கல், பொதுவானதும் கூட தான். இதற்கு நடைமுறையில் உள்ள ஹோமியோபதி மருத்துவம் தரக்கூடிய சிறப்பான சிகிச்சைகளை பத்தி விளக்குங்க.
0: பொதுவா வந்து சார் அஜீரண கோளாறு, நீங்க சொல்ற மலச்சிக்கல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல, அதாவது ஜிஐடில வரக்கூடிய தொந்தரவுகள். குழந்தை வந்து ஒரு 5-10 வயசுக்குள்ள ஒரு குழந்தை வருது வந்து மலச்சிக்கலோ இல்ல அஜீரண கோளாறுகளோ இருக்குன்னா இது எந்த வயசுல இருந்து ஆரம்பிச்சதுன்னு முதல்ல நம்ம கேட்கிறோம். ஒரு 2 வருடங்களா இருக்கு அப்படின்னா 2 வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு வேற என்ன பிரச்சனைகள் இருந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே அஜீரண கோளாறு அவருக்கு இல்ல, மலம்னா நல்லா டெய்லி கழிச்சுக்கிட்டு இருந்தான், இப்போ வந்து மலச்சிக்கல் இருக்கு, மலமே 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவை தான் அவன் மலம் கழிக்கிறான் அப்படின்னும் போது இந்த 2 வருடங்களா தான் இந்த தொந்தரவு இருக்குன்னும் போது ஒரு ஹோமியோபதி மருத்துவர் முதல்ல கேட்கறது இதுக்கு முன்னாடி என்ன தொந்தரவு இருந்ததுன்னு. உதாரணத்துக்கு இது வந்து ஜிஐடி பிரச்சனை இல்லை, இதுக்கு முன்னாடி யூரின் சம்பந்தப்பட்ட சிறுநீர் பாதைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருந்ததா, உதாரணத்துக்கு அடிக்கடி காய்ச்சல், அது வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்னால யூரினில் உள்ள கிருமினால அவருக்கு காய்ச்சல் வந்திருக்கலாம், அதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டே வந்திருப்பாங்க, எந்த மருந்துகளாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த முறை மருத்துவமாக இருக்கட்டும். யூரின் இன்ஃபெக்ஷன் இப்போ 2 வருஷமாக எனக்கு இல்லை சார், லாஸ்ட்டாக அவன் யூரின் இன்ஃபெக்ஷன் காய்ச்சல் வந்தது ஒரு 2 வருடங்களுக்கு முன். இந்த மலச்சிக்கலோ இந்த அஜீரண கோளாறோ எத்தனை வருஷமாக இருக்குன்னா 2 வருஷமாக இருக்குன்னா நம்ம அந்த யூரின் இன்ஃபெக்ஷனுக்கும் இந்த அஜீரண கோளாறுக்கும் சேர்ந்த மருந்து தான் கொடுக்கணும். தவிர அஜீரண கோளாறை மொத்தம் நம்ம பார்த்தோம்னா இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் திருப்பி மீண்டும் வரும், ரெண்டையுமே சேர்ந்து கவர் பண்ணுற மருந்தை கொடுக்கும்போது தொந்தரவுகள் முழுவதுமாக அதாவது ரிக்கவரின்றதை விட கியூர்ன்ற ப்ராசஸில் போகும்.
1: குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அடுத்ததான ஒரு பழக்கம் இந்த விரல் சப்பும் பழக்கம், இந்த பழக்கத்திற்கு என்ன காரணம், இதற்கு ஹோமியோபதி மருத்துவம் தரக்கூடிய சிகிச்சை முறைகள் என்ன?
0: விரல் சப்புதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மனக்குறி தான் சார், சப்போர்ட் கிளிங்கிங் அப்படின்னு சொல்லலாம். கிளிங்கிங் நம்ம குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கூட வரவங்க கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கும், இல்லை கழுத்தை பிடிச்சிக்கிட்டோம், இல்லை தூங்கும் போது பார்த்தீங்கன்னா முடியை பிடிச்சி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், இல்லை அவங்க அம்மா வந்து கையை தன்மேலே போட்டிருக்கணும், இல்லை அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவோட கை மேலே போட்டுக்கணும், ஒரு தலையணை அருகில் வைத்து அணைத்து கொண்டே இருக்கிறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவை சப்போர்ட் அப்படின்ற மாதிரி. தம்சக்லிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்கில் தான் குழந்தை வந்து ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையை உணர்வதனால தான் தம்சக்லிங் இருக்குன்றதான் உளவியல் ரீதியாக நம்ம யோசிக்கிறது. ஹோமியோபதியும் உளவியல் ரீதியாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் இந்த மருந்தை கொடுக்கறதுனால தம்சக்லிங்கையும் சேர்த்து நம்ம ட்ரீட் பண்ணும்போது, அதாவது வேற குறிகளுக்கு அந்த குழந்தையோ ஏதோ வந்திருந்தாலும்

0: மருந்தையும் தம்சக்லிங்க்கும் சேர்த்து இந்த மருந்தையும் கொடுக்கும்போது அந்த விரல் சூப்புவதை மிக விரைவில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடுவாங்க. அதை தவிர்த்து இந்த வேப்பனையை தடவுறது, விரலில் இல்லை விரலை கட்டி போடுறது, அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஆங்கர், அந்த சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் அவங்க விருப்பத்தை செய்ய முடியாத காரணத்தினால் அவங்களோட மனநிலை வந்து கோபமாகவோ வேற பட்டின்மை எரிச்சல் அடையக்கூடிய வாய்ப்புகளாக மாறக்கூடிய வழிமுறைகள் இருப்பதனால தம்சக்லிங்கை ப்ராப்பரான மருத்துவத்து மூலமாகவும் என்ன காரணத்தினால தம்சக்லிங் இருந்துச்சுன்றதையும் உணர்ந்து நம்ம ட்ரீட் பண்ணோம்னா பொதுவாக குழந்தைகளோட மனநிலையில் வேறு வித மாற்றங்கள் ஏற்படாமையும் தவிர்க்கலாம். கல்கேரியா மருந்துகள், ஏன்னா பொதுவாக கல்கேரியான்றது வந்து கால்சியம் வந்து பொதுவாக இன்செக்யூர் ஃபீலிங் உள்ள குழந்தைகள் வந்து கால்சியம் பேஸ்டாக இருப்பாங்க. இந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாகவும் தலை கொஞ்சம் பெருசாகவும் வயிறு கொஞ்சம் இருக்கும். இதை பார்த்த உடனே இந்த குழந்தை வந்து கால்சியம் டெஃபிஷியன்சியில் உள்ள குழந்தைகள் என்பதை கண்டுபிடித்து விடலாம். கால்சியம் டெஃபிஷியன்சி என்பது என்னன்னா கால்சியம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை என்பதல்ல, கால்சியத்தை அந்த குழந்தைகளுடைய டிஷ்யூக்கள் அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இல்லைன்னு சொல்லணும். அதுதான் கால்சியம் டெஃபிஷியன்சி. அப்போ பொதுவாக அந்த இன்செக்யூர் ஃபீலிங் உள்ள கால்சியம் மருந்துகள் வந்து இந்த தம்சக்லிங், ஏன்னா சப்போர்ட் தானே, இன்செக்யூர்னும் போது நம்மளுக்கு வந்து பாதுகாப்பட்ட நிலைன்னும் போது சப்போர்ட்டை தான் நம்ம விரும்புவோம். அப்போ சப்போர்ட்ன்றது இந்த விரல் சூம்புதல் அப்படின்னால கால்கேரியா பேஸ்டு மருந்துகள் வந்து பொதுவாக அந்த தம்சக்லிங்க்கு மிக சரியான மருந்தாக ஹோமியோபதியில் பரிந்துரைக்கப்படுகிறது.
1: குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான சத்து குறைபாட்டை ஹோமியோபதி மருத்துவம் எப்படி அணுகுது?
0: பொதுவாக சத்து குறைபாடு, எந்த விதமான சத்து குறைபாடுகளும் முதல் ஆராயிரும். கால்சியம் மெக்னீசியமாக இருக்கலாம், பொட்டாசியமாக இருக்கலாம், அயன், பொதுவாக அயன் தான் எல்லா குழந்தைகளுக்கும் டெஃபிஷியன்சியாக இருக்கிறது. அதனால அயன் வந்து பொதுவாக மால் நியூட்ரிஷன் சொல்லப்போகிற அயனே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது. அந்த குழந்தை சாப்பிட்ற உணவில் வந்து அயனே இல்லை, இட்லியோ தோசை இல்லை உணவுகள் தான் சாப்பிட்றத தவிர பொதுவாக கீரை உணவுகளோ இல்லை அசைவத்தில் உள்ள உணவுகளோ இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அயன் சத்து உள்ள மருந்துகளை இல்லை அயன் சத்து உள்ள உணவுகளை கொடுக்கலாம். ஆனால் அயன் சத்து உள்ள உணவுகளை பொதுவாக அசைவம் சாப்பிடுது, அந்த குழந்தை கீரை நல்லா சாப்பிடுது, பால் நல்லா எடுத்துக்கிடுது, பேரிச்சம்பழங்களோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்கிற உலர் திராட்சைகள் இதெல்லாம் எடுத்துக்கிற குழந்தைகளுக்கும் அயன் டெஃபிஷியன்சியாக இருக்குது, இல்லை கால்சியம் நல்லா தான் எடுக்குது, எலும்பு சூப்புகள் சாப்பிடுது, பால் நல்லா குடிக்குது, சீஸ் பன்னீர் இந்த மாதிரி உணவுகளை நல்லா சாப்பிடுது, ஆனாலும் அதுக்கு கால்சியம் குறைபாடாக இருக்கிறது என்ற பட்சத்தில் வந்து என்ன காரணத்தினால அந்த மெக்னீசியத்தையோ இந்த அயன் இரும்பு சத்துவோ உடம்புல அதை அப்சர்வ் பண்ண மாட்டேங்கிற காரணத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த குழந்தைகளோட வேறு வேறு தொந்தரவுகள் எதுல எந்தெந்த தொந்தரவுகளெல்லாம் அது கிராஸ் பண்ணி வந்திருக்கு, எந்தெந்த தொந்தரவுகள்லாம் இதுக்கு முன்னாடி மருத்துவம் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கான ஒத்த மருந்துகளை கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற உணவில் உள்ள கால்சியத்தை 100% அதான் கால்சியமோட டெஃபிஷியன்சியாக இருந்தாலும் சரி, இல்லை அயன் டெஃபிஷியன்சியாக இருந்தாலும் சரி, இல்லை மெக்னீசியம் டெஃபிஷியன்சியாக இருந்தாலும் அந்த குழந்தையோட உடம்புல வந்து அப்படி ஏற்றுக்கொள்ளும் திறனை அதிகரிக்கக்கூடிய மருந்துகளை ஹோமியோபதியில் கொடுக்கலாம்.
1: ஹோமியோபதி மருத்துவத்தில் சத்து மாத்திரைகளும் இருக்குதா?
0: பொதுவாக சத்து மாத்திரைன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயோ டிஷ்யூ சால் சொல்கிற ஃபெரம் பாஸ் ஃபெரமெட் அயன், ஃபெரமெண்டாலே அயன் தான், ஃபெரம் பாஸ் அயன், மெக்னீசியம், கல்கேரியான்னு சொல்கிற கால்சியம் இந்த மாதிரி மருந்துகளும் இருக்கிறது. ஆனால் அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோ குழந்தையோ இல்லை மனிதரோட உடம்புல ஏற்படுத்தி விட்டு தான் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணணுமோ ஒழிய வெறுமனே நம்ம சப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அதில் எந்த பயனும் இருக்க போவதில்லை.
1: ஹோமியோபதி மருத்துவத்தில் குழந்தைகளோட அறிவாற்றல் மற்றும் செயல்திறனை அதிகப்படுத்த முடியுமா?
0: பொதுவாக அறிவாற்றல் வந்து சார் நம்மளுக்கு ஜெனட்டிக் தான், தாய் தந்தையர் வழிமுறைகளை பொறுத்து தான் அறிவாற்றல், இன்டெலிஜென்ஸ் அவங்களோட பிஸ்னஸ்லையோ இல்லை மற்ற விஷயங்களையோ அவங்களோட அறிவாற்றலை பொறுத்து தான் நம்மளோட குழந்தைகளுக்கும் வரும், அதுதான் ஜென்ரல். அது போக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட அறிவாற்றல் வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டாக ஐக்கியூவாக நல்ல படிப்பு, கான்சன்ட்ரேஷன் சொல்கிற கவனத்திறன், எளிதில்லை அதாவது கற்பூர புத்தின்னு அந்த மாதிரி இருந்த ஒரு குழந்தையாக இருந்து 8 வயசு 9 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து அதிகமான கவனம் இல்லை, விளையாட்டில் கூட கவனம் கிடையாது, புத்தகத்தை எடுத்து வைக்க மாட்டேறான், எழுத மாட்டேறான், எழுத சொன்னால் சோடி பெறான், ஏதாவது பொய் காரணம் சொல்லி படிப்புலேருந்து கவனத்தை திசை திருப்புறான் அப்படின்னா இந்த 5 வயசு 6 வயசுக்கு முன்னாடி வர அவன் கற்பூர புத்தியாக இருந்த பையன் எப்படி இப்படி மாறினான்னு முதல் யோசி. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள், ஒரு டான்சில்ஸ் ஆப்ரேஷனோ இல்லை ஒரு வேற ஏதாவது தொந்தரவு, ஒரு அம்மை ஏதாவது வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு தொந்தரவுகளுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மே மாசத்துல தான் சில ட்ரீட்மெண்ட், ஒரு சர்ஜரி அதுவாக இருந்தாலும் மே மாசம் லீவ்ல தான் எடுப்பாங்க. லீவ்ல ஒரு ஆப்ரேஷன், ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் சர்ஜரியோ ஒரு டான்சிலைட்டிஸ் சர்ஜரியோ இது மாதிரி பண்ணிட்டு வர அனுவல் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கணும். 7th வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அவனோட படிப்பில் வந்து ஒரு கவனமும் இல்லை. அப்புறம் போது பொதுவாக வந்து டீச்சர் மாறிட்டாங்க, மாணவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாறிட்டாங்க, என்விரான்மெண்ட் மாறிடுச்சு நம்ம நினைக்கிறோம். இதான் பொதுவாக நம்மளே கோயின்சிடேட் பண்ணிக்கிறது. ஆனால் அப்படி இருக்கா சில மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவனுக்கு இந்த படிப்பில் கவனமின்மையோ இல்லை அறிவித்திறன் கொஞ்சம் ஐக்யூ லெவல் கான்சன்ட்ரேஷன் ஞாபக சக்தி குறைபாடு ஏற்படுறதோ இருக்கும். அதனால் இந்த தொந்தரவுகளுக்கான அடிப்படை காரணம் எதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆச்சுன்னு பார்க்கணும். அறிவித்திறனுக்கு பொதுவாக நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெரைட்டான்ற மருந்து வந்து மிக மெமரி லாஸ் மெமரி குறைபாடுக்கு வந்து பெரைட்டா கார்பா இருக்கட்டும் இல்லை பெரைட்டா சல்ஃபிரிக்கலாக இருக்கலாம் இல்லை பெரைட்டா சல்ஃபா இருக்கலாம் இந்த மருந்துகள் வந்து அது உடல் குறிகளோடும் சரி மனக்குறிகளோடும் சரி இல்லை வேற வேற தொந்தரவுகள் அவரோட நான் சொன்ன மாதிரி தெர்மல் ரிலேஷன்

0: தண்ணி தாகம், குளிர் தாங்கக்கூடியது, வெயில் தாங்கக்கூடிய தன்மைகள், பிஹேவியர், அவரோட நடைமுறை, தூக்கம், கனவுகள், இவை முதற்கொண்டு டொட்டாலிட்டி அந்த மருந்து கொடுக்கும் போது அறிவாற்றலை குழந்தைகளிடமோ மாணவர்களிடமோ மிக அதிகரிக்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவத்தின் நிறைவு பகுதியில் குழந்தைகளுக்கான நோய்கள் பற்றி நமக்காக விளக்கம் அளித்தார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: காத்து ஜொலிக்குது ஜொலிக்குது.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒன்னு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
6: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
7: ஏங்க செல்போன் வந்தேன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே.

0: செல்போன் பேசிட்டே யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க. ஓரமா நின்னு பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:15. வணக்கம் அன்பர்களே, இனிய இரவு வணக்கத்துடன் இனிதே ஆரம்பமாவது மதுர தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இசைக்கும் பாடல் என் சுவாச காட்சி திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இதோ பாடல் வருகிறது. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா பாடிய பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் நாடகம் மலர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் இன்று நேயர்கள் கேட்கவிருப்பது சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் வி. கிருஷ்ணமூர்த்தி, துரை ராமலிங்கம், எஸ். கலாவதி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் ஏ. மேரி புஷ்பலதா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: ரஞ்சனி
3: சொல்லுங்க,
2: நம்ம கல்யாணம் ஆகி இனிய வாழ்க்கை இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. கல்யாணத்தின்னிலா
3: காய்ச்சாத பாலிலா. ஆமாங்க, இந்த சந்தோஷம் நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. அதோட ஒருத்தர் நம்மளை எப்படி அழகா வாழ்த்திருக்காருன்னு பாருங்களேன்.
2: அதை படிய,
3: இதோ படிக்கிறேங்க. வண்ண மலர் அழகாக வானில் முழு நிலவாக, அமுத தமிழ் மொழியாக வாழையடி வாழையாக வாழ்கன்னு வாழ்த்திருக்காருங்க.
2: சூப்பர்மா, சூப்பர். அது நிச்சயமா அமையும் ரஞ்சனி, நமக்கு உண்டான பந்தம் அப்படிப்பட்டது.
3: ஆமாங்க, பொதுவா திருமணம்ன்றது ஜாதக பொருத்தத்துல அமையும், மன பொருத்தத்திலயும் அமையும், ஏன் காதல் கல்யாணமும் இருக்கு. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் அமைஞ்ச இந்த பொருத்தம் கொஞ்சம் வித்தியாசமானது.
2: சரியா சொன்ன, இது இசையிலே இணைந்த பொருத்தம்.
3: கரெக்டுங்க, இரண்டு மனம் சேர்ந்ததுதான் திருமண வாழ்க்கை. இங்க இன்னொன்னு இருக்குங்க, உங்க பேரு சிவா,
2: ஆமா,
3: என் பேரு ரஞ்சனி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ராகம் ஆயிட்டோம்.
2: சிவரஞ்சனி, ரஞ்சனி, சிவரஞ்சனி.
3: சரியா சொன்னீங்க
2: ரஞ்சனி. இப்ப நான் சொல்றது கேளு. ஒரு பாடகனோ பாடகியோ தன் பாடலின் மூலம் மற்றவங்களை மயங்க செய்வது தான் நமக்கு ஆண்டவன் கொடுத்த வரம். அத்தோடு நம்ம அனுபவித்து பாடும்போது வரக்கூடிய பரவசம் இருக்கே, அடடடா, அதுக்கு இணையாக எதுவுமே கிடையாது.
3: ஆமாங்க, அந்த இசையோடு நம்ம ரெண்டு பேரும் இசைப்பட இணைந்து வாழணும் அப்படின்றது தான் அந்த ஆண்டவனோட விருப்பம். நம்ம அப்படியே வாழலாங்க.
4: வணக்கம். கேட்டு திறந்து இருந்ததுன்னு இந்த அட்வொகேட் ஆனந்த் உள்ள நுழைஞ்சிட்டேன், அதுக்காக என்ன தப்பா நினைச்சிடாதீங்க.
3: வாங்க அங்கிள், வாங்க வாங்க.
4: வரமா?
3: அப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும் அங்கிள்.
4: ரஞ்சனி, மாப்பிள்ளைக்கு என்னை பத்தி சொல்லுமா?
3: சிவா, இவர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு.
4: அட்வொகேட் ஆனந்த், நான் ரொம்ப பாப்புலர். நீங்களும் என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே
2: சார். நான் கேஸு வழக்குன்னு எதுலையும் சம்மந்தப்பட்டது இல்லை.
4: ஓஹோ,
2: அதனால் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை.
4: அப்படியா? அதனால் பரவாயில்ல. இப்போ ரஞ்சனி அறிமுகப்படுத்தின மாதிரி அவள் அப்பாவோட ஃப்ரெண்டாகவே இருக்கேன். நான் அட்வொகேட் ஆனந்த், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே
2: அங்கிள், எங்கள் முதல் விருந்தாளியாக நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
4: நான் வீடு தேடி வந்ததில் சந்தோஷப்படும் மொத ஆள் நீங்கள் தான்.
3: என்ன அங்கிள், ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க?
4: நோ, அப்படி ஒன்றும் இல்லை. உங்கள் வரவேற்பில் நான் குளிர்ந்து போயிட்டேன். இப்போ நான் தான் சந்தோஷமாக இருக்கேன். அது சரி, நான் வரும்போது அப்படியே வாழ்வோன்னு பேசிக்கிட்டு இருந்தது காதில் விழுந்தது. கல்யாணம் ஆன உடனே திட்டம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அது நல்லது தான்.
2: அப்படி ஒன்றும் பெரிய திட்டம்லாம் கிடையாது. நாங்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்தோம்.
4: ஓஹோ, அப்போ சிவபூஜையில கரடி புகுந்த மாதிரின்னு சொல்றீங்க.

0: நாட்கள். வரும்போதே வேற ஒன்னு சொன்னீங்க, இப்ப கரடின்னு சொல்றீங்க, அடுத்தது நரியா?
1: இவன் என்னோட தொழிலை பத்தி புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு.
2: அங்கிள், அவர் விளையாட்டா சொன்னதை தப்பா நினைக்காதீங்க.
0: நீங்க தான் பாப்புலர் வக்கீல்னு சொல்லிட்டீங்களே.
1: ஆமா, ஊரே அப்படி சொல்லுதுன்னு சொன்னேன்.
2: ஏங்க அங்கிள் எப்பவுமே ரொம்ப பிஸின்னு அப்பா சொல்லுவாரு.
1: அது உண்மைதான். உங்க கல்யாணத்துக்கு கூட வர முடியலன்னா பாத்தீங்களேன், அந்த அளவுக்கு பிஸி, நிறைய கேஸ். நீங்களே சொல்லுங்க, தொழில தர

0: இந்த காலத்துல சர்வசாதாரணம். அதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? அந்த நல்ல எண்ணத்துல தான் நான் அவங்களுக்காக டைவர்ஸ் கேஸ் டீல் பண்றேன்.
1: அங்கிள், பள்ளத்தை பார்த்தா அதுல மரம் செடி வளரக்கூடிய விதைய நாம நட்டு வைக்கணும். யாரையாவது அந்த குழிக்குள்ள தள்ளணும்னு நினைக்க கூடாது. இப்ப நீங்க சரியான இடத்துக்கு வரல. எங்களை பொறுத்தவரையும் நாங்க மனசளவுல சங்கமமாகி அடுத்து இசையில சங்கமமாகி அதுல பயணிக்க முடிவு பண்ணிருக்கோம். இதுல மனஸ்தாபங்கள் உருவாக எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால உங்களுக்கு இங்க வேலையும் இருக்காது.
0: ஓஹோ சிவா, அவசரமும் கூடாது ஆவேசமும் கூடாது. நாட்டு நடப்ப சுட்டி காட்டின அவ்வளவுதான். இந்த காலத்துல கணவன் மனைவி இருவருக்கும் புரிதல் இல்லாம போறதுனால டைவர்ஸ் கேஸ் அதிகமாயிட்டு தான் இருக்கு.
1: நன்றி அங்கிள். டைவர்ஸ் பத்தி பேச வந்திருந்தா தயவு செய்து உங்க தொழிலை வேற இடத்துல பாருங்க. ரொம்ப நன்றி.
0: புரியுது புரியுது. நான் இனிமேல இங்க இருந்தா இவங்களே போக சொல்லுவாங்க போல இருக்கு. ஓகே, நான் போயிட்டு வரேன்.
1: ரஞ்சினி, ரஞ்சினி.
2: என்னங்க?
1: அவரு இங்க அங்கிளா வந்து வாழ்த்த வரல, வக்கீலா வந்து பிரிக்க நினைக்கிறாரு.
2: எனக்கும் கூட அப்படிதாங்க மனசுல படுது. எந்த இடத்துல என்ன பேசணும்ன்ற இங்கிதம் கூட அவருக்கு தெரியலங்க. அதை மறந்துடுங்க.
1: எப்படி மறக்க முடியும்? பெரிய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பெரிய மனசு அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே.
2: உண்மைதாங்க. அவரை என்னுடைய அப்பா ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு நான் வெக்கப்படுறேன். சிவா, தயவு செஞ்சு என் அப்பாவை தப்பா நினைச்சிடாதீங்க.
1: என்ன ரஞ்சனி, நீ தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. கலகத்தையே உண்டாக்கிட்டு போனவரோட ஒரு இசைக்கலை பொக்கிஷத்தையே கொடுத்த உன் அப்பாவை நான் ஒப்பிட்டு பார்ப்பேனா?
2: அது போதுங்க. இனிமேல அவர் பேசுனதை நினைச்சு குழம்பாதீங்க.
1: எப்படி முடியும்?
2: முடியுமே. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு.
1: என்ன வழி?
2: சொல்றேன். இசையில இவ்வளவு ஈடுபாடு உள்ள உங்களுக்கு நான் மனைவியா வந்தது மகிழ்ச்சி தானே?
1: கண்டிப்பா, அதுல சந்தேகமே கிடையாது. மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்.
2: சிவா, நீங்க சொன்னது என்ன சந்தோஷப்படுத்த சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க?
1: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டுன்னு தான் பைத்தியமா இருந்தேன். எனக்கு இருந்த ஒரே காதலி.
2: என்ன காதலியா?
1: ஆமா, அதிர்ச்சியா இருக்கா?
2: ஆமாங்க, ஆச்சரியமா இருக்கு.
1: இது சத்தியம். உண்மையிலேயே எனக்கு ஒரு காதலி இருக்கா?
2: யாருங்க அது?
1: எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள்.
2: அப்படியா? சிரிக்கட்டும் சிரிக்கட்டும், நீங்களும் சிரிங்க.

0: ரஞ்சினி, என்ன கையில ராகத்தோட வந்திருக்க?
1: ஐயோ, இது காப்பிங்க.
0: நான் அதை தான்ப்பா சொன்னேன், உன் கையால காப்பியை கொடுத்தா அது காப்பி ராகும். சாமி

0: சரி சரி, பாடினது போதும், காபி குடிங்க.
1: ரஞ்சினி, இதுல நீ பாதி எடுத்துக்கோ.
0: அப்படியா? அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: நீ பாதி நான் பாதி கண்ணே,
0: அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. போதும் போதுங்க, ரொமான்ஸ் இருக்கட்டும். நம்ம எதிர்கால திட்டம் பத்தி பேச கூப்பிட்டீங்கல்ல, இப்ப பேசலாமா?
1: பேசுவோம். அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை கூப்பிடுறேன், அம்மாவும் கூடவே இருக்கட்டும். அம்மா அம்மா, எந்த நாருயிரே.
2: சிவா சிவா, ஓ அம்மாவே வந்துட்டம்பா.
1: அம்மா, உங்களை நினைச்சேன், என்ன ஆச்சரியம், நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்கம்மா, எல்லாரும் சேர்ந்தே பேசுவோம்.
2: நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல நினைத்தத சொல்லிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறவங்க, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடணும், நிறைய கச்சேரி பண்ணணும், அதுதான்ப்பா என் ஆசை.
1: அம்மா, இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். முதல்ல கச்சேரி கிடைக்கணும், அடுத்தது எங்க ரெண்டு பேருக்குமே பாட வாய்ப்பு கிடைக்கணும்.
0: அப்போ ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சா?
1: இப்ப நீ கேட்டியே, அது சரியான கேள்வி. அப்படி சான்ஸ் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைச்சாலும் அதை அதிர்ஷ்டமாவே ஏத்துக்கணும். வாடா
3: தங்கச்சி, எப்படிமா இருக்க?
0: நான் நல்லா இருக்கேன்னா.
1: ஹே, என்னடா, என்ன விசாரிக்காம ரஞ்சனியை விசாரிக்கிற?

0: அதுக்கு காரணம் இருக்குடா. தங்கச்சி நல்லா இருந்தா உன்னை கவனிப்பாங்க, உனக்கு ஒரு குறையும் இருக்காது. அது மட்டுமல்ல, வரும்போதெல்லாம் ஸ்ட்ராங்கா காஃபி கிடைக்கும். சரிதானே தங்கச்சி?
1: சரிதானா அண்ணா. உங்களுக்கு இப்ப காஃபி வேணும், சரி நான் கொண்டு வரட்டுமா?
0: சிவாவுக்கு
1: உங்க ஃப்ரெண்ட் இப்பதானா காஃபி குடிச்சாரு.
0: ஓஹோ, கொஞ்ச நேரம் ஆகட்டுமே.
2: விஜய், வேற விளக்கம் ஏதாவது இருக்கா?
0: இருக்குடா, நீங்க விருப்பப்பட்டா சொல்றேன்.
1: என்னன்னு சொல்லுங்கண்ணா.
0: தங்கச்சி, நீயும் சிவாவும் மேடையில கச்சேரி செய்யக்கூடிய பாடகர்கள், நான் எப்படி?
2: உனக்குதான் பாடவே வராது.
0: யாரு சொன்னது? நானும் பாடகம் தான்.
2: நீ இது வரைக்கும் சொன்னதே இல்லையே.
0: நானே பெருமையை சொல்லிக்க கூடாதுரா? இருந்தாலும் சொல்றேன், நான் மேடை ஏறி பாட வழி இல்லைனாலும் தினமும் என் கச்சேரி நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் ஒரு பாத்ரூம் சிங்கர்டா.
2: என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. ஜெய், இதுக்கு நீ ஒரு பாட்டே பாடிக்கலாம்டா.
0: பாடலாம், தொண்டை கரகரன்னு இருக்குடா.

0: டேய், தொண்டை கரகரப்பா இருக்குன்னு சொன்ன, நீ பாடின பாட்டு கூட கரகரப்பிரியா ராகம் தான்டா.
1: சரிப்பா, ஆளை விடு, நான் இதோட நிறுத்திக்கிறேன்.
0: விஜய், நாங்க எதிர்கால திட்டத்தை பத்தி பேச நினைச்சோம்டா.
1: நீ கவலை விடுறா, அதுக்காக ஒரு நல்ல தகவல் சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். அத மறந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கேன்.
2: அப்படியா அண்ணா?
1: ஆமாமா.
2: அப்ப கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுறீங்களா?
1: நானே இனிப்பான செய்தியை தான் சொல்ல வந்தேன்.
2: ரஞ்சனியோட
1: பாட்டு எல்லாரும் காதலையும் ஏனாக பாய போகுது ஆண்டி. சிவா, உனக்கு சந்தோஷம் தானே?
0: டேய் விஜய், நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்டா.
1: ரஞ்சினி, உனக்கு என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள்மா.
2: நன்றி அண்ணா.
1: சிவா, லேடி வாய்ஸ் பெட்டர் சாய்ஸ்னு சொல்லி தங்கச்சிக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: டேய் விஜய், உனக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. டேய், உன்னை புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ணதுக்கு ஐ அம் வெரி சாரிடா.
1: நான் மன்னிக்க மாட்டேன்டா.
0: ஏண்டா
1: சிவா, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு நீ என்ன புரிஞ்சுக்கலடா. நமக்குள்ள இருக்கிறது வெறும் உறவல்ல, இது நட்பின் உணர்வு. இதுல குறைகள் தெரியாது, தெரியவும் கூடாது. சரி, உன் வைஃபிடம் சொல்லி ஸ்வீட் கொண்டு வர சொல்றா.
0: உடனே சொல்றேன்டா. டேய் விஜய், மியூசிக் அகாடமியில் நடந்த ரஞ்சனியோட கச்சேரிக்கு ஃபீட்பேக் எப்படிடா வந்திருக்கு தெரியுமா?
1: பிரமாதம்னு பாராட்டு மெசேஜ் நிறைய வந்திருக்குடா. ரஞ்சனிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு பல பேர் வாழ்த்திருக்காங்கடா மெசேஜில்.
0: டேய், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கடா விஜய்.
1: ஆமாண்டா,
0: ரஞ்சனியோட வளர்ச்சி தான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு பெருமையும் கூட. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான்னு எல்லாரும் பேசணும், அந்த அளவுக்கு நான் இருக்க போறேன்டா விஜய்.
1: ஆஹா ஆஹா, உன்னுடைய உணர்ச்சியை நான் பாராட்டுறேன்டா. ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது எனக்கும் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டா சிவா.
0: ஆமா, உன்னுடைய சாதனை என்னன்னு எனக்கு சொல்லவே இல்லையே.
1: என்னடா அப்படி கேட்டுட்ட? என் தொப்பைய பாரு. இதுக்கு உபயமே என் மனைவிதான். மனைவி அமைவதெல்லாம்
0: இதே தாண்டா என் மனைவி கிட்டே நான் சொன்னேன்.
1: சிவா, இது உனக்கும் எனக்கும்னு, சிவா இது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் நினைக்காத. எல்லா கணவன்மார்களும் சொல்லக்கூடியதுதான்டா. என்ன, ஒரு சில பேர் வருத்தத்தில் சொல்லுவாங்க. சரி, அதை விடுறா. உன்னுடைய அடுத்த திட்டம் என்னடா?
0: ஹேய், நான் அவளுக்கு தொடரும் நிழலாக இருக்கணும்னு தீர்மானமே பண்ணிட்டேன்டா.
1: இதுவும் நல்லா இருக்கு சிவா. இருந்தாலும் ஒரு நண்பனா நான் ஒன்று சொல்கிறேன்டா, இதையும் மனசில் வச்சுக்கோ. காலையில் நிழல் பெருசாக இருக்கும்.
0: ஆமாம்.
1: உச்சி வேளையில் நிழல் இல்லாமல் கூட போயிடும்.
0: விஜய், ஏன் ரஞ்சனிக்கு என் உதவி எப்போதும் தேவை. ஹே, நானும் அப்படி இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன்.
1: ஓகே ஓகே, நீ உன் ஒய்ஃபுக்கு ஃபுல் டைம் ஹெல்ப்பராக இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லைடா. அது உன் பெருந்தன்மை, அதை நான் முழு மனசோட பாராட்டுறேன்டா. கேரியான்.
0: தேங்க்யூடா.

0: அம்மா அம்மா
1: என்னப்பா என்ன ஒரு மாதிரி இருக்க? ரஞ்சனியோட கச்சேரிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே போவீங்க, சேர்ந்தே வருவீங்க. இன்னைக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்கியே, ரஞ்சனி எங்க?
0: அம்மா எனக்கு உடம்பு சரியில்லம்மா, அதனால நான் திரும்பி வந்துட்டேன்.
1: அதை ஏன்ப்பா இவ்வளவு வருத்தமா சொல்ற? உண்மையிலேயே உனக்கு உடம்புதான் சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா?
0: அம்மா அதை விடுமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்.
1: இருப்பா, தலைவலினா சொல்லு, சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தரேன்.
0: அம்மா எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம்.
1: வேற என்னதான் வேணும்?
0: அம்மா எனக்கு ஒண்ணு வேண்டாம், இப்ப எனக்கு தேவை தனிமை, அமைதி வேணும், நிம்மதி வேணும், போதுமா?
1: எதுக்குப்பா இவ்வளவு கோவப்படுற?
0: அம்மா நீயே சொல்லுமா, இது நாள் வரைக்கும் ரஞ்சனி கச்சேரின்னு அவளை அங்க கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே இருந்து கச்சேரி முடிஞ்சதும் அழைச்சிட்டு வந்திருக்கனா இல்லையா?
1: ஆமா, இன்னைக்கு என்னாச்சு?
0: அம்மா இனிமே அது தேவையில்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுமா?
1: என்னடா சொல்ற, எனக்கு புரியும்படியா சொல்லு.
0: அம்மா என்ன எதுவுமே கேட்காத.
1: டேய் டேய் எங்கடா போற?
0: அம்மா ப்ளீஸ் என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடுமா, நான் போறேன்.
1: ஆண்டவா என்ன நடந்ததுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவனும் ஒண்ணுமே சொல்லாமலே போயிட்டான். சிவா இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அவன் அமைதி வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன அமைதி இல்லாம ஆக்கிட்டான்.
2: சிவா சிவா
1: விஜய், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. சிவாவுக்கு மனசு சரியில்லைன்னு உள்ள போயிருக்கான். நீ என்னன்னு பாருப்பா, ஒண்ணுமே புரியாம நான் குழப்பத்திலே இருக்கேன்ப்பா.
2: ஆண்டி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் போய் பாக்குறேன்.
1: சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போ.
2: சிவா, டேய் சிவா, டேய் சிவா, டேய் உனக்கு என்னடா ஆச்சு? அதுவும் தனியா சோகமா அறையில உட்கார்ந்துருக்க?
0: விஜய் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், ரஞ்சனிக்கு நான் எப்போதும் நிழலா இருப்பேன்னு சொன்னா இல்லையா?
2: ஆமா.
0: அப்ப உச்சி வெயில்ல நிழலே இருக்காது நீ தானே சொன்ன?
2: ஆமா.
0: அப்ப எனக்கு புரியலடா, எனக்கு இப்பதான் அது கூட அர்த்தம் புரிஞ்சுது.
2: சரி அப்படி என்னதான் ஆச்சு?
0: ரஞ்சனியோட கச்சேரி சபால இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா?
2: ஆமா.
0: நான் இங்க இருக்கேன், ஏன் தெரியுமா?
2: ஏன்?
0: அந்த விழா தலைவர் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து, நீங்க போயிட்டு வாங்க, மேடத்தை கச்சேரி முடிஞ்சதும் நாங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் சொல்லிட்டாருப்பா. எனக்கு இடம் கொடுத்து உட்கார கூட வைக்கலப்பா.
2: அடடா,
0: அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு.
2: என்னது
0: அது? எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சுடா.
2: டேய் சிவா இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா, ரஞ்சனிக்கு சமமா உனக்கும் திறமை இருக்கு. பாட பாட ராகம், மூட மூட ரோகம்னு சொல்லுவாங்க. நீ உன் திறமைய மூடி வைக்காத, அது உனக்கு பின்னால ரோகமா போனாலும் போகலாம்.
0: ரோகமா?
2: ஆமா, அதுதான்டா வியாதி. நீ உன் இழப்ப நினைச்சு வருத்தப்பட்டா அதுதான் வியாதி. சிவா நான் மறுபடியும் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். ஒரு பாடகரை தேங்காய் மூடி பாகவதர்னு கிண்டல் பண்ணியது அந்த காலம். சொல்ல போனா என்னுடைய தாத்தாவுக்கு அந்த பேர் தாண்டா இருந்தது. ஆனா இந்த காலகட்டம் வேற மாதிரி, இப்போ வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குதுடா. அதை புறம் தள்ளினா அதனால நஷ்டம் நமக்கு தாண்டா. அதை நினைச்சு பின்னால வருந்துவதுல பயனே இல்லை. அதனால நீயும் முயற்சி செய்ய, முயற்சி இருந்தா மட்டுமே அதிர்ஷ்டமும் நமக்கு துணையா வரும். என்னடா புரியுதா?
0: புரியுதுடா விஜய், புரியுது.
2: சிவா ஒரு பாடகர் எப்படி இருக்குன்னு சொல்றா, அதையும் கேட்டுக்கோ. ஒரு மேடை கச்சேரியில பாடகர் நல்லா ஆலாபனம் செய்து பாடிக்கிட்டு இருந்தாராம். ஆடியன்ஸ்ல நிறைய பேரு கொட்டா விட்டு தூங்கிட்டாங்களாம். ஆனா மேடைக்கு முன்னால அமர்ந்திருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் தலைய ஆட்டி பாத்துக்கிட்டே இருந்தாராம். அதுல பாடகர் ரொம்ப குஷி ஆயிட்டாராம். நம்ம பாட்டை ரசிச்சு கேட்க ஒருத்தராவது இருக்கிறாருன்னு நல்லா பாடி முடிச்சாரண்டா.
0: பிரமாதம், ஒரு பாடகன் எப்படி இருக்கணும்னு சொல்ற, அது சரிதான். ஆனா நீ சொன்ன கதையில அந்த பாடகர் பாட்டை பாடி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ரசிகர் தலை அதுக்கு பிறகும் ஆடிக்கிட்டே இருந்துதான். என்ன அவர் தலை ஆடுதலை?
2: அப்படி இல்லடா, உனக்கு ஒரு உந்து சக்தி வரணும்னு தான் சொன்ன. என்னுடைய இந்த ஆலோசனை கணவன் மனைவிக்குள்ள போட்டிய உண்டாக்குவதற்கு இல்ல, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய உண்டாக்குறதுக்கு தான். அத மறந்துடாத, முதல்ல நீ வெளியே வா.
0: ரூம் அவுட்டா?
2: வெரி குட் சிவா, இந்த ஹியூமர் சென்ஸ் இருந்தா கஷ்டம் கூட கஷ்டமா தெரியாதுடா. நான் உன்னை வெளி உலகத்துக்கு வர சொன்ன, இந்த உலகம் உன்னை வரவேற்க காத்து இருக்குடா.

0: ஏங்க
1: நீ ஏங்குற?
0: நேத்து கச்சேரி எப்படி இருந்ததுன்னு கேட்கவே இல்லையே.
1: உனக்கு என்ன, அது நல்லா இருந்திருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கும் நிறைய கைத்தட்டல் கிடைச்சிருக்கும். எல்லாரும் உன்னை பாராட்டியிருப்பாங்க. அந்த பாராட்டு மழையில உன்னையே நீ மறந்துருப்ப. உன்னையே மறந்துருக்கும் அந்த நேரத்துல என்னோட ஞாபகம் எப்படி வரும்? அது வரவே வராது.
0: என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமை தானே?
1: அப்படிதான் நினைச்சேன், ஆனா அது இப்போ இல்லை.
0: ஏன் இப்படி மாறிட்டீங்க?
1: ஒரு பிரபல பாடகிக்கு முன்னால நான் அவங்க கனவனா நிக்கிறது மரியாதை கிடையாதுன்னு நேத்தி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனுக்கு மரியாதை இல்லாம இருக்கலாம், ஆனா அவமரியாதை இருக்க கூடாது.
0: அப்படி என்னங்க நடந்துச்சு?
1: அது உனக்கு தெரிய வேண்டாம், அது என்னோட இருக்கட்டும்.
0: நேத்து கச்சேரி முடிஞ்சதுமே நான் உங்களை தேடினேன், உங்களை எங்கேயுமே காணும். அப்புறம் அவங்களா வாடகைக்கு கார் ஏற்பாடு பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க.
1: அப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். அதுவும் நல்லதுதான், அதுவே உனக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்துருக்கும்.
0: நீங்க பேசுறது எல்லாமே என்ன குறை கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்குங்க.
1: பரவாயில்லையே, நீ இது வரைக்கும் புரிஞ்சுக்காதத இப்ப புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு.
0: இத பாருங்க, எனக்கு பக்க பலமா இருந்து என்னை வளர்த்து விட்டதே நீங்க தான். ஒரு கணவனுக்கு மனைவியோ இல்ல மனைவிக்கு கணவனோ அவங்க வளர்ச்சியில ஆனந்தம் தாங்க வளரணும். அதுக்கு உதாரணமா இருந்த நீங்க இப்போ ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றதுக்கு ஆசையா வந்த எனக்கு அதை எப்படி சொல்றதுனே தெரியலங்க.
1: ரஞ்சினி, நான் உன்னை தப்பா நினைக்கல, அப்படி நினைக்கவும் மாட்டேன். ஆமா, நீ சொல்ல வந்த சந்தோஷமான செய்திய சொல்லு.
0: அது வந்து எனக்கு வெளிநாட்டு கச்சேரி ஒண்ணு
1: புக்கா இருக்குன்னு சொல்ல போற. ஐம் ஹாப்பி. இப்ப நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ.
0: சொல்லுங்க.
1: நான் உன் கூட வர தயாரா இல்ல ரஞ்சினி. உன்னால பேச முடியலையா? அப்ப உன் மௌனத்தை சம்மதன்னு நான் எடுத்துக்கோவா?
0: என்ன மன்னிச்சிடுங்க, நான் அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க.
1: உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதையும் நானே சொல்றேன், வெளிநாடு போக எனக்கு இடம் இருக்காது, அவ்வளவுதானே. ஆனா இத நான் எதிர்பார்த்தது தான், எனக்கு அதுல ஏமாற்றம் கொஞ்சம் கூட கிடையாது. நீ தனியாவே போயிட்டு வா.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அட்வொகேட் ஆனந்த் வந்திருக்கேன். அதுவும் சரியான நேரத்துல வந்திருக்கேன் போல இருக்கு.
1: சரியான நேரம் கிடையாது சார், எங்களுக்கு சரியில்லாத நேரம்.
2: சிவா மாப்பிள, அதத்தான் எனக்கு சரியான நேரம்னு சொன்னேன்.
0: அங்கிள், உங்களைதான் நான் இங்க வரவேணாம்னு சொல்லி இருக்கோம்ல.
2: எஸ், நானும் இத்தனை நாளும் ஒதுங்கிதான் இருந்தேன். உன் அப்பா இருக்கானே, அவன் தான் உன்ன பாத்துட்டு வர சொன்னான். என் பொண்ணு பிரபலமான பாடகி, அவன் இப்ப எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வர சொன்னான். இங்க வந்து பார்த்தா உன்னோட புருஷன் உன்னை தனியா போக சொல்றாரு. அவர் ஏன் அப்படி போக சொல்றாருங்கிறதுதான் முதல் கட்ட விசாரணை. சிவா மாப்பிள, நீ ஏன் ரஞ்சினிய தனியா போக சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அட்வொகேட் சார், அத உங்க பிரச்சனையாக்க நான் விரும்பல.
0: ஆமா அங்கிள், எங்க விஷயத்துல உங்க மூக்கு நுழைக்காதீங்க.
2: நான் உன் அங்கிள்மா, உங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது?
0: அங்கிள், உங்களுக்கு வேற வேலை ஏதாவது இருக்கா?
2: எஸ், பக்கத்துல ஒரு கேஸ பத்தி விசாரிக்கணும்.
0: விசாரிச்சிட்டு வாங்க, எங்க அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன்.
3: ஓகே, நான் கட்டாயம் திரும்பி வருவேன், வரேன்.
4: ரஞ்சினி, நீ சரியா சொல்லி அனுப்பிட்ட. அந்த ஆளு எப்ப வந்தாலும் அவன் தொழில நினைச்சுக்கிட்டே வரான், அதை பத்தியே பேசுறாப்புல.
0: அம்மா, அவர் கேஸ் பிடிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டடி பண்றாரு, அதுக்கு கேன்வாஷும் பண்றாரு. நாளைக்கு நீங்க வேணா பாருங்க, ரோட்ல டைவர்ஸ் வேணுமான்னு கேட்டு கூவி கூவி வியாபாரம் பண்ண போறாரு.
4: நீ புத்திசாலி பொண்ணுமா.
0: அம்மா, சிவா என்ன மட்டும் தனியா வெளிநாடு போக சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: ரஞ்சினி, வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கணும், அதைத்தான் சிவா சொல்லியிருப்பான். நீ போயிட்டு வாமா.
0: இருந்தாலும் அவர் முழு மனசோட சம்மதம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையேமா.
4: அதையெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத, அவன் ஃப்ரெண்டு எடுத்து சொன்னா எல்லாம் சரியாயிடுமா. வாடா விஜய், நீ இந்த நேரத்துக்கு வந்தா சரியா இருக்கும்னு நினைச்சேன், நீயும் சரியா வந்துட்ட.
5: என்ன ஆண்டி, இப்போ என்ன நினைக்க கூடிய அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான சமாச்சாரம்?
4: போய் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசு, அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான்.
5: சிவா, அம்மா உன்னோட பேச சொல்றாங்களே, என்னடா விஷயம்?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லடா
0: அண்ணா, அத நான் சொல்றேன். வெளிநாட்டுல ஒரு கச்சேரிக்கு என்ன கூப்பிட்டாங்க.
5: வாழ்த்துக்கள் தங்கச்சி.
0: தேங்க் யூ அண்ணா.
5: அம்மா, சிவா என்ன சொன்னமா?
1: நான் ஓகே சொல்லிட்டேன்டா.
5: அப்புறம் என்ன
0: அண்ணா? அவர் என்ன தனியா போக சொல்லிட்டாரு.
1: கூப்பிடாத இடத்துக்கு அடையாத விருந்தாளியா போக கூடாது தானே?
5: அதுவும் சரிதான்.
4: நீ ரெண்டு பக்கமும் தலையாட்டாதப்பா.

0: ஆண்டி கொஞ்சம் பொறுத்துக்குங்களேன். சிவா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கேன். மத்ததெல்லாம் அப்புறம்தான். சிவா உன்னுடைய ரூமுக்கு வா, உன்னோட நான் பேசணும்.
1: ரஞ்சினி, நம்ம விஷயத்தை பத்தி பேச சொன்னா அவன் வேற விஷயத்தை பத்தி பேச போறானாமே.
2: பேசட்டும்மா, பேசட்டும், ரெண்டு பேரும் பேசிட்டு வரட்டும்.
1: நான் சொல்றேன் ரஞ்சினி, நீ கண்டிப்பா வெளிநாடு போகத்தான் போற. இத நான் என் மன மகிழ்ச்சியோட சொல்றேம்மா. எனக்கு அந்த ஆசை இருந்தது, ஆனா அது நிறைவேறல. என் மருமக, உனக்கு அந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கு. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா, அத நிச்சயம் தவற விட கூடாது.
2: அம்மா அவசரப்படாதீங்க, அவங்க வரட்டும்.
1: வரட்டும் வரட்டும்,
2: வாங்க
1: வாங்க வாங்க.
0: ஆண்டி ரஞ்சினி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன்.
1: சொல்லு சொல்லு, அதுக்கு தானே நாங்க வெயிட் பண்றோம்.
0: இப்போ நம்ம சிவாவுக்கு கச்சேரி சான்ஸ் கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா. சிவா கங்கிராட்ஸ்.
1: வாழ்த்துக்கள் சிவா. இது இன்னிசை குடும்பமா எப்போதும் இருக்கணும்.
3: ஜெய் ஜெய்.
0: சொல்லுடா சிவா.
3: நான் சொன்னதையும் அப்படியே சொல்லிடு
0: ரஞ்சினி.
2: என்னன்னா?
0: நீ நினைச்சபடியே வெளிநாடு போக சிவாவுக்கு சம்மதம்.
2: அண்ணா சொல்லுங்கண்ணா, அவர் முழு மனசோட சம்மதிச்சிட்டாரா?
0: சந்தேகமே வேண்டாமா.
2: அண்ணா அவரும் என் கூட வருவாரான்னு கேளுங்கண்ணா.
3: என்ன சொல்ற, நானும் உன் கூட வரணுமா?
2: நான் மட்டும் தனியா போகணும்னு சொல்லவே இல்லையே. அந்த வெளிநாட்டு கச்சேரிக்கு என் கணவரும் கூட வர சம்மதிச்சா மட்டும்தான் நான் வருவேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நான் இதையெல்லாம் சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அப்போ இருந்த மனநிலைமையில இதெல்லாம் காது கொடுத்து கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நீங்களே எதையாவது நினைச்சு குழப்பிக்கிட்டு என் மேல கோவப்பட்டீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் நான் அந்த நேரத்துல மௌனமா இருந்துட்டேன்.
3: ரஞ்சினி ரஞ்சினி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன். ஐ அம் வெரி சாரி ரஞ்சினி, ஐ அம் வெரி சாரி.
2: ஏங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? கோவத்துக்கு முன்னாடி பதில் பேசக்கூடாது. பொறுமையா இருந்தா எல்லாத்தையும் சமாளிக்கலாம். அதை தாங்க நான் செஞ்சேன், அவ்வளவுதான்.
0: பொறுமையா இருந்தே நீ சாதிச்சிட்டே தங்கச்சி.
1: ஆமா, நீ உள்ள போய் சிவா கிட்ட என்னதான் சொன்ன? அந்த ரகசியத்தை என்கிட்டயும் சொல்றியா? உள்ள போலாமா?
0: ஆண்டி நான் இங்கே சொல்றேன், எல்லாருமே கேக்கட்டும் சரியா? சிவாவும் ரஞ்சினியும் ஒரு தராசின் இரண்டு தட்டுகள். ரெண்டு பேருமே சமநிலையில் உள்ள பாடகர்கள், திறமையானவர்கள். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆண்டி. ஆனா அது எடை போட்டு பார்க்க கூடாது. எப்போதும் சரியான அளவா அந்த முள்ளு காட்டாது. ஏற்றம் இறக்கமா இருந்தாதான் அது வாழ்க்கைக்கு அழகு.
3: ரஞ்சினி ரஞ்சினி.
2: சொல்லுங்க.
3: விஜய் என்ன தெளிய வச்சுட்டான். இப்ப எனக்கு கச்சேரிக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசை பயணமும் ஆரம்பிக்க போகுது. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் பூக்கும் கால்.
0: ரெண்டு நதிகள் தனித்தனியா போனா அவைகளால பக்கவாட்டில் உள்ள நிலங்கள் அதிகமா பயன்பெறும்.
3: உள்ள வரலாமா?
2: வாங்க அங்கிள்.
3: ஏமா ரஞ்சினி, உங்க அப்பாவுக்கு என்னமா பதில் சொல்றது?
2: சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க.
3: நான் சொல்றேன், சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க. ரஞ்சினி சிவரஞ்சினி.
4: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது சிவரஞ்சினி நாடகம். எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர்: பாடகர் சிவாவாக வி கிருஷ்ணமூர்த்தி, வக்கீல் ஆனந்தாக துரை ராமலிங்கம், சிவாவின் அம்மாவாக எஸ் கலாவதி, சிவாவின் நண்பன் விஜயாக ஸ்ரீனிவாச முருகன், பாடகி ரஞ்சனியாக ஏ மேரி புஷ்பலதா ஆகியோர். அமைப்பு: மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி: ஆர் சிவரஞ்சினி. படைப்பு: புதுச்சேரி வானொலி நிலையம்.

வணக்கம் நேர்களே, இனிதே ஆரம்பமாவது நட்சத்திர கீதங்கள். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்களில் இன்று சந்திரபாபு பாடல்கள் கேட்கலாம்.

பலாபட்டம் போட்டுக்கிட்டு அத்தா மகளும் வந்தா இந்த ஆளை கண்டதும் வேறிச்சா அவன் அழக காட்டி முழிச்சா அப்படி முறைச்சா இப்படி சிரிச்சேன் பொருள் இழிச்சா நானும் கழிச்சேன் அந்த அம்மா கண்ணு கும்மாளா

வேலை கிடைப்பார் பாய் பாய் பாய் படே படை பாய் டாரு நேரு நேரு டாரு நேரு டாரு டாரு டாரு டா சார் சார் சார் ரோஞ்சி ஒரு சார்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் சந்திரபாபு அவர்களின் பாடல்கள் தான் நாம் கேட்டு ரசித்தோம். இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்களை நிகழ்ச்சியும் நேரமுமாய். நாளை காலை 5:45 சிக்னேச்சர் டியூன் வந்தே மாதரம். இன்று சக ஆண்டு 1948 பத்ரபாத மாதம் 6 பராபவ வருடம் ஆவணி மாதம் 11 2026 ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமை மங்கள இசை நாளொரு குரல் குரல் எண் 368 காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் 6:10 எனித்தாலும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல் ஒற்றுமையே உயர்வின் திறவுகள் வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். 6:15 பக்தி மாலை 6:35 ஒரு சொல் கேளிர் இன்றொரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 6

45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 7 காந்தி அஞ்சலி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன். 7:35 மதுர தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 மதுர தென்றல், 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சல் பெரியபாளையம் பி ராஜிநாதஸ்வரம் VS டெல்லி பாபு தவள். 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 இலக்கியம் பேசுவோம் சென்னை அஞ்சல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 இசை மேடை என் ராமகிருஷ்ணன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல் நிகழ்ச்சி தேன்கோடு தொகுப்பு நிகழ்ச்சி பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சிலோச்சனா எழுத்தின் இசை கவிஞர் குழந்தை அனிதா நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் கதையரங்கம் வழங்குகிறார் கவிதா. தொகுப்பு எம் விஜயகாந்த் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல்கள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுர தென்றல், 2:35 நேர்த்திசை பாடப்பயிற்சி சென்னை அஞ்சல் ஹிந்தி மொழி பாடம் வரிகள் SC குப்தா, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:27 துவங்குகிறது. குறளமுதம் எண் 368 மாலை 5:30 மதுர தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள் பூஜை திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்திகள், 7:30 மண்ணும் மணியும், 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 8:05 மதுர தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி பலவளக்கும் பவளப்பாறைகள் உரை வழங்குகிறார் மதுரை திருவேங்கடம் விவேகானந்தர் கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல், 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சல் தோப்பூர் டாக்டர் பி சாய்ராமின் பாட்டு கும்பகோணம் MR கோபிநாத் வயலின் ஜே வைத்தியநாதன் மிருதங்கம் ஜி ரவிச்சந்திரன் கடம். 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சிகளின் பற்றிய விவரங்களை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இனி மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம், ஜெய்ஹிந்த்.